நேரம் 5:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணிமாலை. அருள்மணிமாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:47. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் 5:53.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமெங்கும் நமது ஆகாஷ்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அறிவுரைகள் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தாவேக்கா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றோடு கதைபேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது காலை மணி 6:02. பனித்துளிகள் இலைகளை முத்தமிட, பூக்கள் அசைந்தாடி சிரிக்க, ஆவணி தென்றல் காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது அழகிய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று வர இருக்கும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசீர் உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரை இசை. காலை 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவூசி பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வாவூசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. காலை 8:30 பாரத மண்ணின் சுதேசி வித்து வாவு சிதம்பரனார் உரை சித்திரம் எழுத்தும் ஆக்கமும் பொன்சந்திரன் அவர்கள். 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் நின்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:00

0: using their login credentials. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till 9th of this month. Union Home and Corporation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, he said, India is moving towards becoming a global sporting hub. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலர பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து

0: இயங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

கீழ்வானம் சிவக்க மலைமுகடில் ஆதவன் கண் சுமிட்ட மெல்ல கண் விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. இதயங்களில் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் அமுதமொழிகள் இங்கே மலர்கிறது குரல் அமுதமாய்.

0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
1: சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழும் என்பார்.
0: குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என உறுதி பூண்டிருப்பவர்கள் எப்போதும் வஞ்சனையுடன் குடிப்பெருமைக்கு பொருந்தாத செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 956 அதிகாரம் குடிமை.
2: கேட்டது குறள் அமுதம். தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது ஆர்ஜே ஜெலிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் மேகங்களிடையே ஆதவன் தன் கதிர்களினால் இவ்வுலகை அரவணைத்திட துடிக்கும் பொழுதில் காலை நேர திருவுகோலாய் அருளி நமது சுரபியாய் வருகிறது பக்தி மாலை. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற குடவரை கோயில்களில் ஒன்றான பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் தேசி விநாயகரின் தும்பிக்கை வலப்புறமாக சுழித்து வலம்புரி விநாயகராக காட்சியளிப்பதும் இந்த தலத்தின் விசேஷ நாட்களில் மோதகம் பிரசாதமாக வழங்கப்படுவதும் இந்த கோவிலின் தனித்துவமான சிறப்புகளில் ஒன்று. ஆன்மீக சாரலில் நினைத்திட வரும் பாடல் சிறுகாழி சிவ சிதம்பரம் பாடியிருப்பது.

பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. திருவேங்கட மலையில் அருள் பாலிக்கும் பெருமானின் கருங்கல் சிலைக்கு பச்சை கற்பூரம் தினமும் பூசப்படுகிறது. வேறெங்கும் இது செய்யப்படுவதில்லை. பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்

அருணோதய பொழுதில் அருளின் அமுத சுரபியாய் ஆன்மீக மடையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் இப்போது காலை மணி 6:28. கீழ்த்திசையின் லூர்து என்று அழைக்கப்படும் நாகை அன்னை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் அருள் பாலிக்கும் அன்னை மரியா இந்திய பாரம்பரிய பட்டுச்சேலை உடுத்தி காட்சியளிப்பது அபூர்வமான தனித்துவமான சிறப்பம்சம். ஏனெனில் பெரும்பாலான தேவாலயங்களில் மேற்கத்திய உடைகளில்தான் அன்னை மேரி காட்சியளிப்பார். அருள்மழையில் நினைத்திட வருகிறது பி. சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பெரும்பாலான தென்னிந்திய தேவாலயங்கள் கோதிக் பாணியில் இருக்கும் போது, நாகர்கோவில் அமைந்துள்ள ஹோம் சர்ச் தனித்துவமான கிரேக்க கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அருட்பிரவாகமாய் வருகின்ற பாடலினை கேட்கலாம் டிஜிஎஸ் தினகரனின் குரலில்.

0: எல்லைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பொன்காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து பக்தி மாலையாக தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை மணி 6:36.

சென்னை ஆயிரம் விளக்கு மசூதி ஆற்காடு நவாப் குடும்பத்தினரால் கட்டப்பட்டது. முகரம் பண்டிகையின் போது பிரதான மண்டபத்தில் ஆயிரம் விளக்குகள் ஏற்றுவது பாரம்பரிய வழக்கம். இதனாலேயே இதற்கு ஆயிரம் விளக்கு மசூதி என்ற பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. பக்தி ரசம் சொட்டிட பக்தி மாலையில் இணைவது நாகரியம் ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பக்தி மாலைதனை நிறைவு செய்திட வருகிறது ஏஆர் ஷேக் முகமது எல்லார் அஞ்சலி பாடியிருக்கும் பாடல்.
1: முடித்து அருளை சுமந்த ஆதிகளே வருக, சென்று பிறந்த குழந்தை போன்ற இனிய

0: இன்றைய நாள் நம் அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தரும் நன்னாளை அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
0: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
0: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவூசி பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார். தூத்துக்குடி வாவூசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. இன்று காலை 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வாவு சிதம்பரனார் உரை சித்திரம் எழுத்தும் ஆக்கமும் பொன் சந்திரன் அவர்கள். இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. வருவது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கவுள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளிய பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தவேகா ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: நேரம் இப்ப காலை மணி 6:55 ரம்யமான புத்தம் புது காலை நேரத்தில் இணைந்திருப்பது அன்றும் இன்றும் என்றும் உங்களுடன் நட்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. இன்று பரப வருடம் ஆவணி மாதம் 19 நாள் சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 3, 4, 6 ஆகிய தேதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C 35°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C 25°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி செப்டம்பர் 5 வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீன் அமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேநெல்லிக்காய், சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, சிவன் சம்பா, இரத்த சாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறுமாறு நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால்நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் இது வால்நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள்: விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால்தான் வால் நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால் நெல் வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசேட் களை கொல்லி 10-15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள

0: தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களைநெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவியை கொண்டு விதைக்கும் போது வாழ் நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களைநெல் விதைகள் சாதாரணமான நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களைநெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்நெல் களைகளை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: வார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் வருகிற 7ஆம் தேதி முதல் குப்பைகளை தரம் பிரித்து வழங்காதவர்களுக்கு அபராதம், மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. அரசுடைமையாக்கப்பட்ட வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் 9ஆம் தேதி ஏலம் விடப்பட உள்ளது. மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் குப்பைகளை 4 வகையாக தரம் பிரித்து வழங்காத வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வருகிற 7ஆம் தேதி முதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும், திடக்கழிவு மேலாண்மை திட்டம் 2026 மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள், மருத்துவமனைகள், டீ ஸ்டால்கள், பழக்கடைகள், பேக்கரி மற்றும் ஸ்வீட் ஸ்டால்கள் ஆகிய இடங்களில் 4 வகையான மூடியுடன் கூடிய குப்பைத் தொட்டிகளில் மக்கும் குப்பையை பச்சை நிற குப்பைத் தொட்டியிலும், மட்காத குப்பையை நீல நிற குப்பைத் தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற குப்பைத் தொட்டியிலும், சிறப்பு வகை கழிவுகளை கருப்பு நிற குப்பைத் தொட்டியிலும் முறையாக தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்றும், கடைகள் மற்றும் நிறுவனங்களின் வெளிப்பகுதியில் குப்பைகளை வீசி செல்வதால் மாநகரின் தூய்மை கெடுவதோடு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என்றும், இதனை கடைபிடிக்காத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலகர் மற்றும் பறக்கும் படை தனி வட்டாட்சியரால் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் 1955(6)-ன் படி கைப்பற்றப்பட்ட பொது விநியோக திட்ட அத்தியாவசியப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 44 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமையாக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டு உரிமை கோரப்படாத 44 வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலக வளாகத்தில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட திறந்த முறை பொது ஏலம் வருகிற 9ஆம் தேதி அன்று கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து முற்பகல் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் 7 தேதிக்கு 3 தினங்களுக்கு முன்பாக வாகனங்களை பார்வையிட்டுக் கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் முன்வைப்பு தொகையினை ஒவ்வொரு வாகனத்திற்கும் செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகபட்ச ஏலதாரர் என அறிவிக்கப்பட்ட நபர் அவர் கோரிய தொகைக்கு உரிய சரக்கு மற்றும் சேவை வரியினை ஏலத்தொகையுடன் சேர்த்து செலுத்த வேண்டும். ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையினை கொண்டு வர வேண்டும் என மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: நேரம் இப்போ காலை மணி 7:05. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 120. நம்ம FM-ங்க ஒரு கையில ஒரு கப் காஃபி இல்ல டீயோட, இன்னொரு கையில நியூஸ் பேப்பரோட இருக்கிற இந்த நேரத்துல அண்ணனும் தம்பியும் என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்கலாமா?
2: ஏ பாத்தியாம்மா, பிள்ளைகள் சாப்பிடுறத பாத்தியா? சத்து உருண்டைகளை, சிறுதானிய சத்து உருண்டைன்னு எங்க அம்மா கொண்டு வந்தா. ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை அம்மா சாப்பிடுது. நீ சில வேளையில பலகாரம் செய்வ, அத ஓரளவுக்கு தான் பிள்ளைகள் சாப்பிடும். இப்ப பாரு, எங்க அம்மா கொண்டு வந்த சத்து உருண்டை ரெண்டே நாள்ல காலி ஆயிடுச்சு. எப்படி பக்குவமா செய்தான்னு கேட்டியாமா நீ?
3: இளே இளே,
2: ஏய் தம்பி வந்திருக்கான்,
3: ஒரே வாசனையா வருது.
2: ஏய் நான் சொன்னத கேக்குறியா?
3: வண்டி வேற இருக்கு,
2: கதவை ஒண்ணு தொற, தம்பி வந்திருக்கான் பாரு.
3: மகா வீட்டுல ஆள் உண்டா? அண்ணன் எங்க போயிருக்காவ? என்ன மக்கா சாப்பிட்டு இருக்கீங்க? உருண்டை உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கீங்க.
2: ஏ தம்பி, அங்க என்னப்பா பேசிட்டு? வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைகிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு?
3: ஏனே இந்த பிள்ளைங்க எல்லாம் கையில வச்சிருக்காங்க பாருங்க, உருண்டை பார்த்தா சத்து உருண்டை மாதிரி தெரியுது, வாசனை இழுக்குதுனே.
2: ஏய் அந்த சத்து உருண்டையில ஏதாவது அம்மா கொண்டு வந்ததுல மீதி இருக்கா பாரம்மா? என்னது, இன்னும் ஒரு நாலு தான் கிடக்குண்ணா, உனக்கு வேணுமா? இங்க வந்து பாரம்மா, திண்ணை பகுதியில வந்து பாரு, வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்து இருக்குதுமா, எடுத்துட்டு வாமா நாளையும்.
3: ஏனே தெரியாம கேட்டுட்டேன் போல இருக்கேனே, உங்க அவசியத்துக்கு வச்சிருக்கிறதுல எடுத்துட்டு வர வேண்டாம்னே.
2: என்ன எடுத்துட்டு வர வேண்டாம்? தம்பி வேற நடையில ஏறும்போது பிள்ளைகள் சத்து உருண்டை சாப்பிட்டு இருக்காங்களே, ஒரு ஈர்ப்போடு இழுக்கமாய் இருக்குன்னு அது என்னன்னு கேக்குற ஒரு பக்கத்துல, ஒரு பக்கத்துல அந்த நாக்குல இருந்து ஒன்னு ரெண்டு சொட்டு தண்ணீர் கீழே விழுக மாதிரி இருக்குது. பிள்ளைகள் நல்லபடியா பள்ளிக்கு போகாண்டாமாப்பா?
3: ஏய் மனுஷன பாரு, நான் கொதி போடுறோம்ல சொல்றாரு.
2: எல்லாம் எனக்கு தெரியுதுப்பா, புதிய தொழில்நுட்ப பிரகாரம். ஏய் சீக்கிரமா கொண்டு கூடமா தம்பிக்கு அந்த நாலு எண்ணத்தையும் எடுத்துட்டு வா. தம்பி இதை ஒன்னு சாப்பிட்டு பாருப்பா, எப்படி இருக்குது பாரு, வித்தியாசமா இருக்கும்.
3: ஏனே இது உங்க வீட்டுல செய்ததானே, என்ன அருமையா செஞ்சிருக்காங்க.
2: அருமை அப்படின்னு சொன்னியாப்பா? எங்க அம்மா செய்து கொண்டு வந்ததுப்பா.
3: ஏ அப்பா எவ்வளவு பெருந்தன்மையா, அண்ணனுடைய அம்மா கொண்டு வந்ததுன்னு சொல்றாரு.
2: எப்படிப்பா இருக்குது?
3: ஏனே எல்லா பொருட்களும் போட்ட மாதிரி இருக்குண்ணே, சுவையே கண்டுபிடிக்க முடியலண்ணே.
2: என்ன சுவை கண்டுபிடிக்க முடியல? 150 எண்ணம் கொண்டு வந்திருக்க மக்கா, ரெண்டு வாரம் வச்சு சாப்பிடுங்கோ, பின்னால வேணா செய்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா. முந்தா நாள் சாயங்காலம் தான் போயிருக்கா, இன்னைக்கு வெறும் 6 தான் இருக்குங்க. என்ன இழப்பு இழுத்துருக்கு பாரு.
3: கேளே இது அவ்வளோத்தையும் சாப்பிட்டது யாருனே?
2: யாரா? அங்க வழியில பாத்தே இல்லப்பா, என் குழந்தைகள் தான்ப்பா. எத்தனை எண்ணம் கையில வச்சிருக்காங்க பாத்தியா நீ?
3: கேளே இந்த பையலுக்கு பாக்கெட் வீங்கி இருந்த, ஒருவேளை இதான் இருக்குமோ?
2: அதேதான்ப்பா, பிள்ளைகள் அவ்வளவு அருமையா சாப்பிட்டு இருக்கு.
3: இளே மதனி இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் அடிக்கடி செய்யறது உண்டானே?
2: இப்பந்தாப்பா எங்க அம்மா ஆலோசனை சொல்லிட்டு போயிருக்கா.
3: இளே நீங்க கேட்டீங்களானே, எனக்கு ஒண்ணு சொல்லிதாங்கண்ணே.
2: பாரு என் தம்பி, ரெண்டு உருண்டையதான் எடுத்து வாயில போட்டிருக்கான், இதே மாதிரி செய்து எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னே அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் இருக்கு.
3: இளே அதுதானே கேக்குறேன், சொல்லுங்கண்ணே.
2: தம்பி இதை பொறுத்த அளவுல எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிறுதானியங்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க.
3: சரி என்னென்ன சிறுதானியங்கள் பயன்படுத்துவாங்க?
2: சிறுதானியம் அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, சோளம், குதிரைவாலி, திணை, 6-7 இருந்தாலும் கூட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேழ்வரகு, கம்பு, திணை இந்த மூணுலயும் நம்ம இந்த சத்து உருண்டை தயார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பக்குவமான முறையில சில சமையல் குறிப்புகளை கூட அவள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்க, அவ கூட அதை யூகிச்சு வச்சிருக்காப்பா என் மனைவியை பொறுத்தளவுல. ஆனா இதுல கூட நிறைய பயன்கள் இருக்குதுப்பா, அதை எங்க அம்மா சொல்லும் போது கவனமா கேட்டேன். தம்பி அலைபேசி கையில இருக்கா?
3: ஆமா வச்சிருக்கேன்.
2: நான் சொல்றதுக்கா பயிலு, நீனே அந்த அலைபேசி வாயிலா சிறுதானிய சத்து உருண்டையின் பயன்கள் அப்படின்னு டைப் பண்ண பாப்போம்.
3: சிறுதானிய உருண்டையின் பயன்கள் டைப் பண்ணே, டைப் பண்ணே,
2: படி பாப்போம்பா. நானா சொல்றதுக்கா பதிலு, நீ சொல்லும் போது உனக்கு அப்படியே மனசுல நினைக்கும். இத உன் மனைவிட்ட போய் சொல்லும் போது பக்குவம் கை மாறாம அருமையா வருமே.
3: நான் உனக்கு சொல்லட்டுமானே?
2: சொல்லுப்பா சொல்லுப்பா, உனக்கு தானப்பா தெரியணும், சொல்லு.
3: கேளே நம்ம உடல் சிறப்பா இயங்கணும், நோய் நொடிகள் வரக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த சிறுதானிய பதார்த்தங்கள் ரொம்ப உபயோகமா இருக்கானே.
2: பாத்தியா பாத்தியா, என் பிள்ளைல பாத்தியா, 2 இந்த சத்து உருண்டையை சாப்பிட ஆரம்பிச்சு, எப்பவாவது சும்மா இருக்காங்களா பாத்தியா?
3: ஆமனே ஆமனே, இது உண்மையதம்னே இருக்கும் போல இருக்கு. நம்ம உடம்பு செரிமான மண்டலம் சிறப்பா இருக்கிறதுக்கும், எலும்பு தசை எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கும், சர்க்கரை நோய் கட்டுப்படுறதுக்கும்,

0: இந்த சிறுதானிய பதார்த்தங்கள் ரொம்ப பயனா இருக்குண்ணே.
1: முற்றத்தில் இன்று

0: நேரம் இப்போ காலை மணி 7:10. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. பெஞ்சு விரல்களின் கை கோத்து சேர்ந்து பிடித்தபடி நம்ம செல்ல குழந்தைகளின் சுவாரஸ்யமான உலகத்துக்கு போகலாமா?
1: உங்கள் காலை பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: த்ரிஷியா.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: கோணம்.
1: கோணத்துல இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கல்ல, என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள் சொல்ல போறேன்.
1: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி, உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்?
3: நிறைய தெரியும்.
1: நிறைய தெரியுமா? சரி, ஓகே. அந்த நிறைய தெரிஞ்ச திருக்குறளை எங்களுக்கு சொல்லுங்க.
3: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உறகு பொருள் அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை. அது போல் ஆதி பகவன் உலகில் வாழும் உயிரினங்களுக்கெல்லாம் முதன்மை. கற்றதனால் ஆய பயணன்கள் வாழறிவன் அற்றால் தலான ஏனில் அறிவில் தன்னை விட மூத்த பெருந்தறியாளர்களின் முன்னே வழங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவன் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை. மலமிசை எகிறான் மானடி சேர்ந்தால் இளமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மனதில் இருந்தவனை பின்பற்றி நடப்போடு புகழ் வாழ்வு நெடுங்காலம் நிறுத்தி நிற்கும். இருசீர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்து மாட்டு. இறைவர் என்பதுக்குரிய பொருளை புரிந்து அதில் புகழ் பெற விரும்புபவர்களின் நன்மை தீமை ஒரே அளவு எதிர்கொள்வார்கள். புரிவாயில் ஐந்து வித்தன் பொய்திகளுக்க நினைந்தான் இடு வாழ்வார். மெய் வாய் கண் முக்கு செவியரும் ஐம்புறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான நெறியை கட்டுப்படுத்திய அவனை பின்பற்றி நடப்போரின் புகழ் வாழ்வு நிறங்களும் நிறுத்தினர்.
1: சூப்பரா அழகா எங்களுக்கு திருக்குறள் இன்னைக்கு மார்னிங்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எப்படி படிச்சீங்க?
3: அம்மா சொல்லி தந்தாங்க.
1: சரி, உங்க அம்மா அப்பா பேர் என்ன?
3: எங்க அம்மா பேரு தீபிகா, எங்க அப்பா பேரு ஜெனில் கவாஸ்கர்.
1: உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
3: சித்தி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, ரெண்டு தம்பி இருக்காங்க.
1: அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
3: எங்க சித்தி பேரு சாலி, எங்க சித்தப்பா பேரு ரோவன், என்னோட ஃபர்ஸ்ட் தம்பி பேரு ரிஷன், செகண்ட் தம்பி பேரு விதல், அடுத்த எங்க பாட்டி பேரு தங்கம்.
1: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க வந்து திருஷ்யா பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஐஏஎஸ் ஆக ஆசைப்படுறேன்.
1: ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
3: மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட நல்லபடியா கொண்டு வரணும்.
1: அதனால நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
4: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
5: ஆமாம் மன்னா.
4: யானை படைகள்
5: தயார் மன்னா.
4: குதிரை படைகள்
5: கிளம்பி விட்டது மன்னா.
4: சரி, புறப்படுவோம்.
6: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
6: அது வந்து மன்னா.
4: சரி, புறப்படுவோம், வாரும்.
6: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
4: வாள் எதற்கு?
6: போருக்கு.
4: போருக்கு செல்வது யார்?
6: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
4: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
6: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
4: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
4: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
0: இனி உலக நிகழ்வுகளின் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101 வருவது தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும் ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும் அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின்போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அடல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்திய ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதி சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாடத்தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாடத்தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில்தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் இப்போது காலை மணி 7:25. தேமதுர தமிழோடு
1: தென்பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.

0: இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன், மேலச்சோரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. கருங்கல் திப்பரமலை அருள்மிகு கருமாணிக்கத்தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவில் இன்று காலை 7:30 அலங்கார வாகனத்தில் சுவாமி பவனி வருதல், மாலை 6:30 தீபாராதனை, இரவு 8 முழுக்காப்பு தீபாராதனையும் அத்தாழ பூஜையும். தக்கலை கீழ்கல் குறிச்சி ஐயா வைகுண்டர் செல்லபதி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று பகல் 12 உச்சி படிப்பு, மாலை 3:30 பணிவிடை, இரவு 9:30 அகில திரட்டம் மானை திரையேடு வாசிப்பு, இரவு 9:30 மேல் சரவிளக்கு பணிவிடை உகப்படிப்பு, நாளை காலை 4:30 பணிவிடை, காலை 5:15 உகப்படிப்பு. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவிலில் புனருத்தாரண ஜூர்ணோதாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6:00 நாளை காலை 6:00 தீபாராதனை, இரவு 8:00 சிறப்பு வழிபாடு ஆகியன நடைபெறும்.
1: மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர் நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 முடிவடைந்து விட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவலகம் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் மாவட்ட ஆட்சியரின் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. கேட்டது சேவை.

0: குமரி பண்பலை 101 சிரிக்க சிந்திக்க இதோ உங்களுக்காக. இன்றைய குறுஞ்செய்தி,
1: மந்திரியாரே, புதையல் இருக்கிறது, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி நெடுநேரமாக தேடிக் கொண்டிருக்கிறோம். புதையல் கிடைப்பதற்கான அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை.
0: நாம் வழி தவறி வந்து விட்டோமோ என்று தோன்றுகிறது.
1: புதையல் எடுப்பதற்காக உம்மை நம்பி வந்து திக்கு தெரியாமல் காட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. எனக்கு இதுவும் வேண்டும், இன்னும் வேண்டும், உண்மையெல்லாம்.
0: கோபம் கொள்ள வேண்டாம், மாற்று வழி இருக்கிறது.
2: ஜூனோவிடம் கேட்டால் புதையல் இருக்கும் இடத்திற்கே கொண்டு விட்டுவிடும்.
1: இதை முதலிலே சொல்லி தொலைத்திருக்கலாமே.
0: இப்போதுதான் நினைவுக்கு வந்தது மன்னா. நல்ல வேலை, கையோடு அற்புத விளக்கை எடுத்து வந்திருக்கிறேன். விளக்கை தேய்ப்போம், ஜூனோவிடம் கேட்போம். நமது ராஜகுரு இந்த வரைபடத்தில் ஒரு புதையல் இருப்பதாக கூறினார். அந்த இடத்திற்கு எங்களை கொண்டு செல்.
3: கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
1: என்ன, இந்த பள்ளத்திற்குள் புதையல் இருக்கிறதா? ஐயோ, நான் இறங்க மாட்டேன், நான் இறங்கவே மாட்டேன் இந்த குழிக்குள்.
0: அம்மா, சற்று அந்த குழிக்குள்ளே எட்டி பாருங்கள்.
1: இங்கிருந்து எட்டி பார்த்தால் புதையல் தெரியுமா என்ன?
0: நான் எங்கே இருக்கிறேன்? ஐயோ, இந்த குழிக்குள் ஒரே இருட்டாக இருக்கிறதே.
1: நல்ல வேலை, நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன். மந்திரியாரே, உமக்கு என்ன என் மீது அவ்வளவு பாசம்? நான் விழுந்தால் என்னை காப்பாற்ற நீரும். அப்படி என்றால் இது பாசம் இல்லை, கூட்டு சதி. உம்மை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். முதலில் அந்த புதையலை தேடும். இப்படி கொடு சிவப்பு பை. பை நிறைய அரிசி.
0: ஆமாம், அரிசி. மன்னா, இது ஏதோ பாரம்பரிய அரிசி என்று நினைக்கிறேன்.
1: ஆனால் இது செவச்செவை என்று சிவப்பாக சிறிய மணிகளாக இருக்கிறதே. இவ்வளவு அருமையான பயன்கள் இருக்கிறதா இந்த அரிசியில்? கேட்டாலே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் பெயர் தான் சற்று கரடு முரடாக இருக்கிறது, ரத்தசாலி.
0: அது மட்டுமல்ல மன்னா, அரிசி ரகத்தில் மிக பழமையான ஒன்று இது. ஆயுர்வேதத்தில் இந்த அரிசி பற்றி ரத்தசாலி என்ற பெயரில் தனி அத்தியாயமே இருக்கிறது என்றால் அதன் மகத்துவம் எப்படி என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: மந்திரியாரே, உண்மையிலே ரத்தசாலி அரிசி ஒரு புதையல் தான். ஆமாம், இது நமது தமிழ்நாட்டில் கிடைக்கிறதா? ரத்தசாலி

0: அரசி மந்திரியாரி, இந்த புதையலை அரண்மனைக்கு எடுத்து செல்வோம். முதலில் இதை கஞ்சி வைத்து சாப்பிட்டு இந்த மழைக்காலத்திற்கு தாக்கு பிடிக்க வேண்டும்.
1: மன்னா, புதையலை கண்டுபிடித்ததில் எனக்கும் பங்குண்டு, எனக்கும் ஒரு பங்கு வேண்டும்.
0: ஆளாய் பறக்காதீர் மந்திரியாரி, உமக்கும் ஒரு பங்கு உண்டு. ஜூனோ, முதலில் எங்களை அரண்மனைக்கு கொண்டு செல், பிறகு புதையலை பங்கிட்டுக் கொள்ளலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. பரபரப்பான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்துல ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசை அலை. நாகர்கோவில் கே கே மக்களே மற்றும் உலகமெங்கும் நம்ம எஃப்எம் 101 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும்
1: வணக்கம்.
0: ஆமாங்க, வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர் ஜே ஜெயலிஜு. நிச்சயமாக சூப்பர் ஹிட் சாங்ஸ் தெறிக்க விட திருச்சி வந்திருக்கும். அறக்க பறக்க வேலைகளை முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களை சுறுசுறுப்பாக்க சூப்பரா ஒரு சாங் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜி கே கொஸ்டின் வருங்க. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப சொல்லிடலாம். சர்வதேச தொண்டு நாள் எப்போது முதல் கடைபிடிக்கப்படுகிறது? இதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. மறுபடியும் சொல்றோம், சர்வதேச தொண்டு நாள் எப்போது முதல் கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கான பதிலை நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம வந்து சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். அறிவின் வரிகள்ல அனுருத் ரவிச்சந்தர் இசையில அனுருத் கூட சேர்ந்து விஜய் பாடி இருக்கும் ஜனநாயகன் பட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க. செம கச்சேரி உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது தென்குமரி தேனலை.

0: மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி, சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
9: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
11: நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை, இணைந்திருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101, இது நம்ம FM. நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி பூங்கால காலையில 5 மணியிலிருந்து காலை 7:30 வரைக்கும் மார்னிங் வாக்கிங் போறவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி, கட்டணம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நம்ம மாநகராட்சி ஆணையர். ஸோ நாகர்கோவில் பகுதி மக்களே, இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாக்கிங் போய் ஹெல்த்தியா இருங்க. இப்போ உங்க கையில கேட்டுக்கிற வாட்ச்ல, கையில வச்சிருக்கிற மொபைல்ல, உங்க வீட்டு கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:43. இது பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரங்க. எனக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம், சர்வதேச தொண்டு நாள் எப்போது முதன் முதலாக கடைபிடிக்கப்பட்டது? இதற்கான பதில் 2013 செப்டம்பர் 5. ஏழை எளிய ஆதரவற்றோருக்காக தொண்டு செய்து தன் வாழ்நாள் அர்ப்பணித்த அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு நாளான செப்டம்பர் 5 தான் உலக அளவுல கௌரவிக்கும் பொருட்டு இந்த நாளை தேர்ந்தெடுத்து சர்வதேச தொண்டு நாள் அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் பொதர்வு கேள்வியை வந்து ஞாபகப்படுத்தி ஆன்சரை ஞாபகப்படுத்துறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வதேச தொண்டு நாள் எப்போது முதன் முதலாக கடைபிடிக்கப்பட்டது? 2013 செப்டம்பர் 5. சார், இன்னைய டேட்ல, அதாவது இன்றைய நாளின் முக்கியத்துவம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸ்டே டியூன் வித் குமரி FM 101, இது நம்ம FM.
12: தேதியும் சேதியும்.
13: இன்று செப்டம்பர் 5
12: தேசிய ஆசிரியர் தினம் என்று.
13: 1962 முதல் 1967 வரை நம் நாட்டின் 2வது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
12: இந்நாள் நம் வாழ்வில் ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தினை பிரதிபலிக்கும் ஒரு நாளாகும்.
13: பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றியை காட்டுவதற்கு மட்டுமல்ல, பணிபுரியும் நிபுணர்களுக்கு, வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கவும், அவர்களின் வாழ்க்கையில் வளர உதவியதற்காக அவர்களை பாராட்டவும் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
12: சர்வதேச அறக்கட்டளை தினம் இன்று.
13: இந்நாளானது வறுமை மற்றும் இடர்பாடுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான போராட்டத்திற்கான அறக்கட்டளை பணிகளை மேற்கொண்டதற்காக 1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவின் நினைவு நாளை நினைவு கூறுகிறது.
12: உலகம் முழுவதிலும் அறக்கட்டளை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பொதுத்தளத்தினை ஏற்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவையே இத்தினம் கொண்டாடப்படுவதின் நோக்கங்களாகும்.
13: இத்தினமானது 2012 ஐநா பொதுச்சபையினால் அறிவிக்கப்பட்டது.
12: கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் வ

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய

0: வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம்.
2: கப்பலோட்டிய தமிழன் மற்றும் செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்படும் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872 இதே நாளில் பிறந்தார்.
0: புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் வழக்கறிஞரும் எழுத்தாளரும் தொழில் முனைவோரும் மற்றும் தொழிலாளர் உரிமை ஆர்வலருமான இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனது அளப்பரிய தியாகத்தினால் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டவர் ஆவார்.
2: இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தனது எல்லா செல்வங்களையும் செலவு செய்த தியாகி ஆவார்.
0: இவரை பெருமைப்படுத்தும் வகையில் பல தொண்டு நிறுவனங்களும் பாடசாலைகளும் நூலகங்களும் இயங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: நற்றிணை, சிலப்பதிகாரம், திருவருட்பா உள்ளிட்ட பல பணுவல்களுக்கு உரை எழுதியமையால் உரைவேந்தர் என அழைக்க பெற்ற தமிழறிஞர் மற்றும் கல்வியாளர் அவ்வை எஸ் துரைசாமி அவர்கள் 1902 இதே நாளில் பிறந்தார். பொது கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்களுள் ஒருவரான மு. மேத்தா அவர்கள் 1945 இதே நாளில் பிறந்தார்.
0: சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ள இவர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள், தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி போன்ற பல பிரபலமான கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார்.
2: இவர் திரைப்படத் துறையிலும் பாடல்களை எழுதியுள்ளார். சங்கீத கலாநிதி விருது, சங்கீத கலாசிகாமணி விருது, கலைமாமணி விருது, பத்மபூஷன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகர் மதுரை டி என் சேஷகோபாலன் அவர்கள் 1948 இதே நாளில் பிறந்தார்.
0: 1798 இதே நாளில் பிரான்ஸ் நாட்டில் ராணுவ சேவை கட்டாயமாக்கப்பட்டது.
2: 1880 இதே நாளில் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உலகின் முதலாவது எலக்ட்ரிக் டிராம் வண்டி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது.
0: ஐக்கிய அமெரிக்காவின் வாயேஜர் 1 எனும் விண்கலம் 1977 இதே நாளில் சூரிய குடும்பத்தின் வெளிப்புறத்தையும் சூரியனின் பரிதிசார் கோளத்திற்கு அப்பால் உள்ள விண்மீன்கள் இடைவெளியையும் ஆய்வதற்காக ஏவப்பட்டது.
2: உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கமான காட்ஹார்ட் ரோட் டனல் 1980 இதே நாளில் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டது. இதன் நீளம் 16.22 கிலோமீட்டர் ஆகும்.
0: டிஸ்கவரி விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை 1984 இதே நாளில் முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பியது.
2: இந்திய குடிமக்களின் வீரதீர செயல்களுக்கு வழங்கப்படும் உயரிய அசோக சக்கர விருது பெற்ற விமான பணிப்பெண் நீரஜா பனோட் அவர்கள் 1986 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழ், மலையாளம், ஹிந்தி மற்றும் வங்காளம் போன்ற பல்வேறு இந்திய மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள இசையமைப்பாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான சலீல் சௌத்ரி அவர்கள் 1995 இதே நாளில் காலமானார். அழியாத கோலங்கள், தூரத்து இடிமுழக்கம் போன்றவை இவர் இசையமைத்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
3: எப்போதும் இது உங்களுடன் நண்பர்கள் நாகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்ல பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இல்ல வீட்டுல ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு இருந்தாலும் டைம் இப்ப செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:50. இனிதாக மதியம் வந்து சமையல் பண்றதுக்கு காய்கறியே வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இத கேட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புங்க. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் ஒரு கிலோ 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 60, வெண்டைக்காய் பச்சை 45, நாட்டு தக்காளி 30, ஆப்பிள்

0: தக்காளி ஒரு கிலோ 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70, வடமிளகாய் 90, சீன அவரைக்காய் 40, வெள்ளரிக்காய் 20, பகற்காய் 70, இஞ்சி ஒரு கிலோ 180, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 35, பல்லாரி 60, கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 70, முருங்கைக்காய் 10 எண்ணம் 50, சின்ன வெங்காயம் 90, பூசணி 20, தடியங்காய் 25, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 40, பீன்ஸ் 126, சௌசௌ 1 கிலோ 48, தட்டை பயிறு 40, பச்சை மாங்காய் 80, பீட்ரூட் 55, முள்ளங்கி 45, எலுமிச்சை 1 கிலோ 250 ரூபாய், நாத்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55, குடுமியுடன் தேங்காய் 60, குடுமி இல்லாத தேங்காய் 63, வாழையிலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 48, புதினா 70, பால் சேம்பு 100, வழுதலங்காய் 40, கோவைக்காய் 55, சுரக்காய் 15, காராமணி 18, நாட்டு மாங்காய் 5 ரூபாய், நூல்கோல் 10, நாடன் மிளகாய் 50, கறிவேப்பிலை 15 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குங்க. இனி இன்றைய பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40, அன்னாசி 50, நெல்லிக்கனி 80 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பி 16 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயும் விற்கப்படுகிறது. நம் குமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகள் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சுப்பாறை அணையில் 26.60 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 54.65 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 8.86 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 8.95 அடியாகவும், பொய்கை அணையில் 15.10 அடியாகவும், மாமணி துறையாறு அணையில் 36.83 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக், தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவ். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பிரதார நிகழ்ச்சி. இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம். நம்ம குமரி எஃப்எம் 101ல இன்னைக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்காக இப்ப ஞாபகப்படுத்த போறோம். நினைவுல வச்சுக்கோங்க, இன்று காலை 10:00 சவாலே சமாளி கேம் ஷோ இருக்கு. உங்களுக்காக சூப்பரான 3 சவால்கள் காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம். இது மட்டும் இல்ல, இன்று முற்பகல் 11:00 ஏக்சூரை துறந்து குமரி பண்பலையுடன் வந்து என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் அப்படின்னு உங்க ஆசிரியர், உங்களுக்கு பிடிச்ச உங்க வாழ்க்கையை மாற்றிய ஆசிரியர் பற்றி பேச ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்திருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பனாக 0462652 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். மொபைல் நம்பர் இருக்கு 8903257309. இனி உங்களுக்காக ஒரு சாங் வரப்போகுதுங்க, நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அடேஷ் கிருஷ்ணா வரிகள்ல, தமன்னஸ் இசையில தனுஷ் பாடியிருக்கும் இதய முரளி பட பாடல். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

கேட்ட கையோட அப்படியே தென்குமரி தேனலின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணங்கள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

கப்பலோட்டிய தமிழன் என பார்ப்போற்றும் வஉசி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் பிறந்தார். கல்வி கற்றார், வழக்கறிஞரானார், வாழ்க்கையில் முன்னேறினார். நான் மட்டும் முன்னேறினால் போதுமா, என் நாடு முன்னேற வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த கேள்விதான் அவரை சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. வஉசி ஒரு வழக்கறிஞர், சட்டத்தை நன்கு அறிந்தவர். அரசியல் சுதந்திரம் இல்லையேல் அந்த சட்டம் முழுமையான நீதியை தராது என்று எண்ணினார். எனவே ஏழை மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடினார். சுதேசி இயக்கத்தை உருவாக்கி அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை எழுச்சியடைய செய்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் வணிகத்தையும் கட்டுப்படுத்தினர். கடல் வாணிபத்தில் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதன் விளைவாக உருவாகியதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 ஆண்டில் உருவான இந்த முயற்சி இந்தியர்களின் பொருளாதார சுயமரியாதைக்கான மிகப்பெரிய அடையாளமாக அமைந்தது. மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த பாலநத்தம் ஜமீன்தார் திரு பாண்டித்துறை சாமி கம்பெனியின் தலைவராக்கினார். தாம் செயலாளராக இருந்து அதனை நடத்தி வந்தார். தூத்துக்குடி வாணிகர்கள் தங்களால் ஆனவரை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருளுதவி செய்தனர். எனினும் அது போதுமானதாக இல்லை. ஏகாதிபத்தியத்தின் சக்தி முழுவதையும் கொண்டு நடத்தப்படும் வெள்ளையர் கம்பெனியின் முன் இந்த உதவி எம்மாத்திரம்? எனவே சிதம்பரனார் வடநாட்டில் பல இடங்களுக்கு சென்று பொருள் தேடினார். வடநாட்டு வாணிக மக்கள் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பங்குதாரர்களாக சேர்ந்தனர். சிதம்பரனார் கப்பல் கம்பெனிக்கு பொருள் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வட இந்தியா சென்றபோது, மீண்டும் என் தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது கப்பலுடன் வந்தமை கண்டு தமிழ் மக்கள் பரவசம் எய்தினர். எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என முழக்கமிட்டனர். சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சுதேசி கப்பலிலேயே பொருட்களை ஏற்றுவது என மக்கள் முடிவெடுத்து அதை நடைமுறையில் நிறைவேற்றினார்கள். முதலில் ஒரு சில வர்த்தகர்கள் வெள்ளையர்களின் ஆசை மொழியில் சிக்கி கட்டுப்பாட்டை மீறி அந்நிய கம்பெனியை ஆதரித்தனர். எனினும் சிதம்பரனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களும் நாட்டுரிமையில் நாட்டம் கொண்டனர். சுதேசி கப்பல் கம்பெனியின் செல்வாக்கு பெருகுவதைக் கண்ட வெள்ளையர்கள் தங்கள் கம்பெனியின் கப்பல் கட்டணங்களை வெகுவாக குறைத்தனர். இந்திய வணிகர்களிடம் தரகர்களை அனுப்பி கெஞ்சினர். ரயில் நிலையத்தில் கையாட்களை அமர்த்தி தங்கள் கப்பல்களில்தான் சுதேசிய பொருட்கள் போவதாக பொய் பிரச்சாரம் செய்தனர். அதனால் சுதேசி கம்பெனியாரும் ரயில்வே நிலையத்தில் தொண்டர்களை நிறுத்தி வணிகர்களுக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையை கூறி தங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தேடினர். போட்டியிட்டு கட்டணத்தை குறைத்தும் பொய்மொழிகள் பேசியும் எண்ணம் கைகூடாமல் போகவே வெள்ளைய கம்பெனியார் தங்கள் கப்பலில் பிரயாணிகள் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக செல்லலாம் என்று அறிக்கை விடுத்தனர். எனினும் பயனில்லை. இந்த மாய வித்தைகளினால் மக்களின் மன உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களது நாட்டு பற்றாகிய தீ உள்ளத்தில் எரிய தொடங்கியது. மக்களின் மன உறுதியை அறிந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி முதலாளிகள் சிதம்பரனாரை அணுகி சுதேசி கப்பல் கம்பெனியை விட்டு விலகுவதாயின் 100,000 ரூபாய் தருவதாக மன்றாடினர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியார் கூறியது போல வெள்ளையரின் வஞ்சக வலையில் சிக்க மறுத்து அவர்களை விரட்டிவிட்டார் வஉசி. சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் உரம்பெற்று வளர்ந்தது. இந்தியாவின் வடக்கே வங்க போர் முனையில் ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்றால், தெற்கே தமிழக போர் முனையில் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிப சுரண்டலுக்கும் முடிவு கட்டிவிட்டார் சிதம்பரனார். அவருடைய மனதில் இருந்த தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் சுதேசிய சிந்தனையையும் தொழிலாளர் நலத்தையும் தியாகத்தையும் துணிச்சலையும்

மக்களிடம் எடுத்துச் சென்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் செல்வந்தர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, உழைக்கும் மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் வஉசி. எனவே தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டும் என்று வெளிப்படையாக பேச பயந்த காலகட்டத்தில் வஉசி மக்களிடம் சுதந்திரம் பற்றிய உணர்வை விதைத்தார். தன் பேச்சுக்களால் மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திரட்டினார். இதன் விளைவாக வஉசி கைது செய்யப்பட்டார். வஉசியின் தீவிர போக்கையும் அதிகாரிகளின் அடக்குமுறைகளையும் கண்ட சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் இதனால் என்ன விளையுமோ என அச்சம் கொண்டனர். சுதேசி கம்பெனி பங்குதாரர்களில் பெரும்பாலானோர் லாபத்தை கருதியே சேர்ந்தவர்கள். ஆனால் கம்பெனியை தோற்றுவித்த சிதம்பரனாரின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. அவர் இக்கம்பெனியை ஆரம்பித்தது தமக்கு பொருள் சேர்ப்பதற்காகவோ புகழ் சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்தியாவின் செல்வத்தை சுரண்டி கொண்டிருக்கும் வெள்ளையர்கள் கூட்டத்தை இந்நாட்டை விட்டே விரட்டுவதற்காக என்பதாகும். எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று கலெக்டர் விஞ்ச் கூறியதும் அதற்கு பதிலாக, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் கரங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என வஉ சிதம்பரனார் கூறியதாக பாரதி பாடியது தக்க சான்றாகும். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலம் சுதந்திர போருக்கு துணை புரிந்தார். எனவே ஏகாதிபத்தியம் அவர் மீது வலுவில் போர் தொடுத்தது எனினும் வஉசி அஞ்சவில்லை. கலெக்டரின் அதிகார ஆணையோ காசாசை கொண்ட கம்பெனி நிர்வாகிகளின் கட்டளையோ அவர் சிறிதும் மதிக்கவில்லை. மார்ச் 9 பிபின் சந்திரபாலரின் விடுதலை திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. கலகம் ஏதும் நிகழாது இருக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர். வஉசியும் சிவாவும் கலெக்டரின் தடை உத்தரவை மீறி 16,000 கணக்கான மக்களிடையே ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுடன் பொதுக்கூட்டத்திலும் பேசினர். எங்கும் சுதந்திரம் பேச்சும் வந்தே மாதர முழக்கமும் ஒழித்தன. சிதம்பரனாரும் சிவாவும் கலெக்டர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரனாரின் கைதை எதிர்த்து திருநெல்வேலி முழுவதும் வர்த்தகர்கள் கடையடைத்தனர். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. 1908 பிப்ரவரி 23, 26 மார்ச் 1, 3 அரசை நிந்தனையாக பேசியதற்காக 123A பிரிவின்படியும், சுப்பிரமணிய சிவாவுக்கு இடமும் உணவும் அளித்ததற்காக 153A பிரிவின்படியும் சிதம்பரனார் மீது போலீசார் வழக்கு தொடுத்தனர். ஜூலை 7 நீதிபதி பின்கே தீர்ப்பு கூறினார். சிதம்பரனார் குற்றவாளி என தீர்மானித்து அரசு நிந்தனை குற்றத்திற்காக 10 தீவாந்திர தண்டனையும், சிவாவுக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக 10 தண்டனையும், ஆக 20 அனுபவிக்க வேண்டும் என கூறினார். சிதம்பரனார் தனது தண்டனை காலத்தை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் கழித்தார். கல்நெஞ்சம் படைத்த சிறை அதிகாரிகள் அவரை கேவலமாக நடத்தினர். சிறையில் இருந்தபோது தன் மனைவிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், வாழைப்பழம் கடிக்க மாட்டாத என் பற்கள் ஏழை சிறார் கடிக்க இயலாத காலுடையாய் சீடை துணல் இந்நாள் சிறிது புலில் நிற்பது ஒக்கதும் மேடையும் ஏற்காது என்மை என சிறையில் தனக்களித்த உணவின் தன்மையை கூறினார். சிறை கொடுமைகளால் சிதம்பரனாரின் உடல் பலம் குறைந்துவிட்டது. சிறை புகுந்து 6 அவரது உடல் எடை 1/5 குறைந்துவிட்டது. அதன் பிறகே அதிகாரிகள் அவருக்கு கேழ்வரகு உணவை நிறுத்திவிட்டு அரிசி உணவு தந்தனர். சிதம்பரனார் தமது சிறை வாழ்வை குறித்து குடும்பத்திற்கு கவி வடிவில் எழுதிய கடிதங்கள், சிறிய லிறு சட்டைகள் தேகத்தில் புனைந்துள்ளேன், சிறிய ஓர் குல்லா சிரத்தினில் தரித்துள்ளேன், வெற்றியே தவத்தினும் வேறுல எக்தினும் பெற்றிட செய்திடும் பெருமையோடு மற்றுள நலமெல்லாம் எளிதினில் நல்கிடும் கலலொன்று வலது தாள் மேலே மானுற யாத்துள்ளேன், சிவனடி தொண்டர்கள் சிறப்புற அணிந்திடும் நவமறு மணிகான் நற்களம் பூண்டுள்ளேன், தவத்தினில் சிறிது சரீரம் இழைத்துள்ளேன், ஓப்போடு கண்டனை உயர்வெல்லாம் பெறுவையே. உயிருக்கு ஊசலாடும் நிலையில் இருந்தபோதும் வஉசியை கடுமையான வேலைகளை செய்ய கட்டளையிட்டனர்.

0: செக்கு மாடுகள் போல் உழைத்து இயங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று தோட்ட தொழிலாளர் துயரை குறித்து பாரதியார் பாடினார். மாடாகவே செக்கினில் பூட்டி செக்கிழுக்க செய்தனர். சிறைக்குள் அதிகாரிகள் இழைக்கும் இன்னல்கள் ஒருபுறம் இருக்க, சிறைக்கு வெளியே இருந்து கடன்காரர்கள் தொல்லை கொடுத்தனர். அவர் சிறை புகுந்ததும் அவரால் நடத்தப்பட்ட கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. பங்குதாரர்கள் சிலர் அவர் மீது பழி சாற்றினர். மேலும் தாங்கள் இழந்துவிட்ட பொருளை ஈடு செய்ய வேண்டுமென்று சிறையில் இருந்த சிதம்பரனாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். இதை கண்டு வாவுசியின் உள்ளம் நொந்தது. சிறையில் இருந்த அவர் திரு விஜயராகவச்சாரியாருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவியுங்கள். கம்பெனி முறிந்ததினால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்க மறுத்ததால் அக்கடனை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவுசெய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்கச் சொல்லுங்கள் என்று எழுதினார். கப்பல் கம்பெனிக்காரர்களை பற்றி அவர் எழுதிய கவிதை, எண்ணறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிறையை நன்னிடனும் நான் அஞ்சேன். நாவாயின் எண்ணறியாது என்னோரென் தாழ்நிதியை ஈயாதென கொடுக்க சொன்னாலும் யான் அஞ்சேன் சோர்ந்து. என் மனமும் என் உடமும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன். கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று எழுதினார். எத்துன்பம் வந்தபோதும் சோர்ந்து விடாத அவரது மன வலிமையை காட்டுகிறது. வாவுசியின் தோழர் பாரதி அவர் சிறையில் செக்கெழுப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடலானார். மேலோர் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்கிறார். வாவுசி என்னும் பெயர் வெள்ளையரிடம் பேரச்சத்தை உண்டு பண்ணியது. அடிமைப்பட்ட தேசம் 5 நிமிடத்தில் விடுதலை பெறும், புரட்சி ஓங்கி எழும் என இவரை தண்டித்த நீதிபதி பின்கே கூறினார் என்றால் வாவுசியின் வீரம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கப்பலோட்டிய தமிழன்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை. டெல்லி அஞ்சல்.
3: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி.

0: அரசையே அச்சப்பட வைக்க முடியுமா? முடியும். அதற்கு இந்திய வரலாறே சாட்சி. அந்த மனிதர்தான் வ.உ. சிதம்பரனார். நம் நெஞ்சில் நீங்காது குடியிருக்கும் கப்பலோட்டிய தமிழன் வீர சிதம்பரம் பிள்ளை, தமிழ் வித்தகன், முத்தமிழ் நாட்டில் பாரத பக்தி கனலை தூண்டி பாய்ந்து பணி செய்ய வந்தான். தீரன் இவனைப் போல் உண்டோ? தமிழ் சிங்கம் திலகர் வலக்கை, சோர்வின்றி நாட்டுக்கொடியை பல தொல்லையை தாங்கி பிடித்தான் என்று யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் அவர்கள் வ.உ. சிதம்பரனாருக்கு புகழாரம் சூட்டுகிறார். கப்பல் ஓட்டியவர் மட்டுமா வ.உ.சி.? வ.உ.சி. என்றவுடன் நம்மில் பலருடைய நினைவுக்கு வருவது ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் என்பதுதான். ஆனால் வ.உ.சியை ஒரு கப்பல் ஓட்டிய மனிதராக மட்டும் பார்த்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அர்த்தத்தை நாம் தவறவிட்டு விடுகிறோம். அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு தொழிலதிபர், தொழிலாளர் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர். ஆனால் இவை அனைத்தையும் விட முக்கியமாக அவர் நம்மால் எதுவும் முடியும் என்று ஒரு அடிமைப்பட்ட மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தவர். வ.உ. சிதம்பரனார் 1872 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பம் கல்விக்கும் சமூக மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த குடும்பம். சட்டம் பயின்று வழக்கறிஞராக தொழில் செய்ய தொடங்கினார். அந்த காலத்தில் ஒரு வழக்கறிஞரின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல வருமானம், சமூகத்தில் மரியாதை, வசதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அவர் தன்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதுமா? என்னை சுற்றியுள்ள என் மக்கள் அடிமைகளாக வாழும்போது எனது தனிப்பட்ட வசதி மட்டும் என்ன பயன்? அந்த கேள்விதான் ஒரு வழக்கறிஞரை ஒரு புரட்சியாளராக மாற்றியது. வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அவரின் பேத்தி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
1: வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. நான் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கடைசி மகனான வ.உ.சி. பாலேஸ்வரன் பிள்ளை அவர்களின் மகள். வ.உ.சி. அவர்களின் தகப்பனார் உலகநாத பிள்ளை ஒரு வக்கீல். அண்ணனும் வக்கீலுமான சிதம்பரம் பிள்ளை திருமணம் ஆவதற்கு முன்பே இறந்து விடுகிறார். உலகநாத பிள்ளை தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவருக்கு தனது அண்ணனின் பெயரை வைத்து அவரது தகப்பனாரான வள்ளியப்ப பிள்ளையுடன் உங்களது மகன் உலகப் புகழ் பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுத்துள்ளார் என்று கூறுகிறார். அவர் தனது மகனை கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறார். அவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த கிருஷ்ணன் என்பவர் மாறுதலாகி சென்று விட்டதால் அவர் தனது காலியாக இருந்த நிலத்தில் உடனடியாக ஊர் மக்களின் உதவியுடன் ஒரு பள்ளி எழுப்புகிறார். அந்த பள்ளியின் பொறுப்பை ஆடம்சன் என்ற பாதிரியாரிடம் ஒப்படைக்கிறார். மத நூல் கற்றுக் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் வ.உ.சி. 14 வரை ஒட்டப்பிடாரத்தில் படித்து பின்னர் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் படிக்கிறார். அவர் தனது வக்கீல் படிப்பை திருச்சியைச் சேர்ந்த ஹரிஹரன் ஐயர், கணபதி ஐயர் ஆகியோருடன் படித்து 1894 ஆண்டு தேர்வெழுதி ஒட்டப்பிடாரத்தில் வக்கீலாக பணிபுரிகிறார். அவருக்கு அந்த வருடமே திருச்செந்தூர் சுப்பிரமணிய பிள்ளை என்பவரின் மகளான வள்ளியம்மையுடன் திருமணம் நடைபெறுகிறது. இருவரும் மனமொத்த தம்பதியராக இருக்கின்றனர். வ.உ.சி. அவருக்கு திருக்குறள் கற்றுத்தருகிறார். அவரும் ரசித்து படிக்கிறார். 1901 ஆண்டு அவர் தனது தலை பிரசவத்தில் இறந்து விடுகிறார். மனைவி மிகவும் நேசித்ததால் அவர் துறவியாக எண்ணுகிறார். ஆனால் மூத்த மகனை, அதுவும் குழந்தையே இல்லாத போது, அவரது பெற்றோர் துறவியாகுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் மீண்டும் திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். மனைவி முதல் மனைவியின் உறவினராக இருக்க வேண்டும் என்பதே அவர் நிபந்தனை. ஆதலால் வள்ளியம்மை அவர்களின் தகப்பனாரான சுப்பிரமணிய பிள்ளையின் தங்கையான பாலம்மாள் என்பவரின் மகளான மீனாட்சி அம்மையை மணமுடிக்கிறார். வ.உ.சி. அவர்களின் முதல் மனைவி காலத்தில் அவர் ராமையா தேசிகர் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை வீட்டில் வைத்து பராமரிக்கிறார். அதே போல இரண்டாவது மனைவியான மீனாட்சி அம்மையாரின் காலத்தில் சகஜானந்தர் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை வீட்டில் வைத்து பராமரிக்கிறார். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் சகஜானந்தர் வ.உ.சி. அவர்களை தனது குரு, தந்தை, கடவுள் என்று போற்றுகிறார். வ.உ.சி. அவர்களுக்கு சிறைக்கு செல்வதற்கு முன்பு 2 குழந்தைகள், உலகநாத பிள்ளை, ஆர்மவம் பிள்ளை. உலகநாத பிள்ளை வ.உ.சி. அவர்களின் திறமையில் பெருமளவு கொண்டிருந்தவர். அவர் தனது 16 வயதிலேயே கைச்செலவுக்காக திலகர் பல்பொடி, திலகர் சவக்காரம், அதாவது சோப்பு செய்து விற்று அதில் வந்த பணத்தையே செலவழித்தார். அவர் விஷ காய்ச்சலால் தனது 19 வயதில் இறந்து விடுகிறார். வ.உ.சியின் வலிமையில் பெருமளவு போய்விட்டதாக வ.உ.சி. மிகவும் வருந்துகிறார். சிறையிலிருந்து வந்த பிறகு அவருக்கு 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும். ஆங்கில அரசாங்கம் அவரை சொந்த ஊரான திருநெல்வேலி

மாவட்டத்திற்குள்ளேயே செல்லக்கூடாது என்று கூறிவிடுகிறார்கள். அவருக்கு சொந்த வீடு ஓட்டப்பிடாரத்தில் இருந்தது, நிலமும் இருந்தது, வக்கீல் தொழில் செய்யும் அனுமதியும் நீக்கப்பட்டுவிட்டது. எப்படித்தான் அவர் சென்னையில் சென்று வாழ்ந்தாரோ, 1912 1919 வரை சென்னையில் வசிக்கிறார், பின்னர் கோயம்புத்தூரில் வசிக்கிறார். 1922 வரை ஓட்டப்பிடாரத்தில் வசிக்கிறார். 24 வரை கோவில்பட்டியில் வசிக்கிறார். 32 இறக்கும் வரை 1936 வரை தூத்துக்குடியில் வசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை உண்மையில் ஒரு பாடமாகும். எப்படி தியாகம் செய்ய வேண்டும், எப்படி தலைமையேற்று கப்பல் கம்பெனி நடத்த வேண்டும், ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த வேண்டும். அதன் பிறகு கடைசி வரையிலும் அவர் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். தமிழ் பணியாற்றினார், தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தினார். எந்த நிலையிலும் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே தன் வாழ்நாளின் நோக்கமாக கொண்டிருந்தார். அவரை நாம் முன்னுதாரணமாக கொண்டு வாழ்ந்தோமானால் நாடு முன்னேறும்.

0: வாக்கியது வேண்டும்.
1: பேசுதல் யாருக்கும் எளியது, பேசும் கொள்கையின்படி நடப்பதே அரியது. இதைத்தான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் வள்ளுவப்பெருமான். அந்த வகையில் செயற்கரிய செயல் செய்து வெற்றி பெற்றவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். இன்று நாம் சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோம். நம்முடைய கொடியை நாமே ஏற்றுகிறோம். நம்முடைய அரசை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். நம்முடைய நாட்டில் நாம் விரும்பும் தொழிலை தொடங்கலாம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்தது? இந்தியாவின் பொருளாதாரத்தின் மீது ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். இந்தியர்களின் உழைப்பிலிருந்து உருவான செல்வத்தின் பெரும் பகுதி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சென்றது. தூத்துக்குடி போன்ற துறைமுக நகரங்களில் கடல் வாணிபம் இருந்தது. ஆனால் அந்த வாணிபத்தின் முக்கிய கட்டுப்பாடு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி போன்ற ஆங்கிலேய நிறுவனங்களின் கையில் இருந்தது. அங்கேதான் வ.உ.சி. அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிந்து கொண்டார். அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்றால் பொருளாதார அடிமைத்தனத்தையும் உடைக்க வேண்டும். இந்த சிந்தனையில் 1906 உருவானதுதான் தேசிய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இந்தியர்களின் முதலீட்டில் இந்தியர்களுக்கான கப்பல் நிறுவனம். இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார ஆதிக்கத்திற்கு நேரடியாக சவால் விட்டார். இது வெறும் ஒரு வணிக நிறுவனம் அல்ல, அது ஒரு அரசியல் அறிக்கை. அந்த அறிக்கை என்ன? இந்தியரால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லாதே, வாய்ப்பு கொடு, இந்தியன் உலகத்தையே எதிர்கொள்வான் என்பதுதான். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கப்பல்களை இயக்க தொடங்கியது. அந்த கப்பல்களின் பெயர் SS கால்யா மற்றும் SS லாவோ. ஆங்கிலேய நிறுவனத்திற்கு போட்டியாக இந்திய கப்பல்கள் பயணம் செய்ய தொடங்கின. ஆங்கிலேயர்களுக்கு இது வெறும் போட்டி அல்ல, ஆட்சிக்கு எதிரான சவால். சுதேசி கப்பல் நிறுவனத்திற்கு ஆங்கிலேயர் பல வழிகளில் அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் வ.உ.சி. அவர்கள் பின்வாங்கவில்லை. மக்கள் மனதில் சுதேசி எண்ணங்களை விதைக்க இதைவிட வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதில் வ.உ.சி. உறுதியாக நின்றார். நாட்டின் விடுதலைக்கு இன்னல்களை சந்தித்த போதிலும் தாய்மொழி பற்றை பேணி காத்து நின்றார் வ.உ.சி. அவர்கள். அன்னாரது இலக்கிய திறன்களை தமிழறிஞர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு பகிர்கிறார்.
2: மாபெரும் சுதந்திர போராட்ட வீரராய் அறியப்பட்டிருக்கும் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மிகச்சிறந்த தமிழ் படைப்பாளியும் கூட. அவர் செய்த உன்னதமான தமிழ் பணியால் தமிழ் தழைத்தது. அவருடைய நூல்கள் இன்றைய இளைஞர்களுடைய வாசிப்புக்காக காத்திருக்கின்றன. இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் பல அரிய கருத்துக்களை தாங்கியவையாய் அவரது நூல்கள் இலக்கிய வானில் ஒளி வீசுகின்றன. சிற்பம் செதுக்கியது போல சிறந்த கட்டுரைகளை எழுத்தில் வடிப்பது என்பது ஒரு தனி செயின் ஏர்த்தி. அந்த செயின் ஏர்த்தி கைவரப்பெற்றிருந்த மிகச்சிலரில் வ.உ.சியும் ஒருவர். வ.உ.சி. எழுதிய முதல் கட்டுரை விவேகபானு என்னும் ஆன்மீக இதழில் வெளிவந்துள்ளது. வ.உ.சி. ஆன்மீக நம்பிக்கை கொண்டவராகவே இறுதி வரை வாழ்ந்தவர். அவர் எழுதிய கட்டுரைகளில் அதிகம் இடம் பிடித்தது ஆன்மீகம்தான். அவர் எழுதிய முதல் கட்டுரையின் தலைப்பு கடவுளும் பக்தியும் என்பது. கடவுள் ஒருவரே, மனிதனும் அறிவும், வினையும் விதியும், உலகமும் கடவுளும் போன்ற அவருடைய ஆன்மீக கட்டுரைகள் நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றன. தவிர அரசியல், இலக்கியம் உள்ளிட்ட தனக்கு ஆர்வமுள்ள எல்லா துறைகள் குறித்தும் அவர் கட்டுரைகள் எழுதியுள்ளார். தேசிய ஒருமைப்பாடு அவரது பல அரசியல் கட்டுரைகளில் அடிநாதமாய் உள்ளது. பாலகங்காதர திலகரின் வாழ்க்கை வரலாற்றை வ.உ.சி. எழுதியுள்ளார். திலகர் என் அரசியல் குரு ஆவார். எனது 21வது வயதிலிருந்து அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் நான் கவனித்து வருகிறேன் என்று அவர் ஒரு நூலின் அறிமுக உரையில் குறிப்பிடுகிறார். அவரது நண்பர்களால் திலகர் நினைவுகள் என்றொரு தொகுதி கொண்டு வரப்பட்டது. அதிலும் ஒரு கட்டுரையில்

தம் நினைவலைகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். பாரத ஜோதி ஸ்ரீ திலக மகர்ஷியின் வாழ்க்கை வரலாறு என்கிற தலைப்பில் இலங்கையிலிருந்து வெளிவந்த வீரகேசரி பத்திரிகையில் அவர் தொடர் எழுதினார் என்பது ஆய்வாளர் மாரா அரசு தரும் செய்தி. ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு முழுமையாக கிடைக்கவில்லை. தம் கட்டுரைகளுக்கு ஈர்க்கும் விதத்தில் தலைப்புகள் தருவதிலும் வல்லவராக இருந்தவர் வஉசி. காங்கிரசின் துயிலை கலைத்த கர்சனின் ஆட்சி, மகாராஷ்டிர ஜனங்களை உயிர்ப்பித்த உற்சவங்கள், இப்படியெல்லாம் அவர் தலைப்புகள் கொடுத்து வந்தார். வஉசியின் இலக்கிய பணியை பற்றி சொல்கிற போது முக்கியமாக அவருடைய மொழிபெயர்ப்பு பணியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு பெரிய அளவில் வளம் சேர்த்தது அவருடைய மொழிபெயர்ப்பு. மேலை நாட்டு தத்துவ அறிஞர்களுள் வஉசியின் மனதை பெரிதும் கவர்ந்தவர் என்று ஜேம்ஸ் ஆலன் அவர்களை சொல்ல வேண்டும். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனைகளில் தம்மை பறிகொடுத்தவர் வஉசி. ஜேம்ஸ் ஆலனின் நூல்கள் பலவற்றை படிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் அவர். அந்த தத்துவ சிந்தனைகளை அழகிய தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பிரிட்டிஷாரால் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஜேம்ஸ் ஆலன் நூல்களை மொழிபெயர்க்க கிடைத்த கால அவகாசமாக அவர் கருதினார். ஜேம்ஸ் ஆலனுடைய மூன்று நூல்களை அவர் முழுமையாக மொழிபெயர்த்துள்ளார். மனம் போல வாழ்வு, அகமே புறம், மெய்யறிவு. இந்த நூல்களை எல்லாம் இளைஞர்கள் அவசியம் பயில வேண்டும். மனத்தை அடக்குவது எப்படி, வாழ்க்கையை வெல்வது எப்படி என்பன போன்ற பல உயர்ந்த கருத்துக்கள் விவாதபூர்வமாக இந்நூல்களில் பேசப்படுகின்றன. துன்பம் எப்பொழுதும் எவ்வழியிலாவது சென்ற பிசகான நினைப்பின் காரியம். சரீரம் மனத்தின் வேலைக்காரன். சரீரத்தின் வியாதிகளை நீக்குவதற்கு மனோ உற்சாகமுள்ள நினைப்புக்கு சமமான வைத்தியன் இல்லை என்பது போன்ற அந்த நூலில் தென்படும் வரிகள் நெடுநேரம் நம்மை சிந்தனையில் ஆழ்த்தும். மனம் போல வாழ்வு என்று ஒரு மொழிபெயர்ப்பு நூல், அதன் ஆதாரமே மனதை செம்மைப்படுத்தினால் நல்ல வாழ்க்கை கிட்டும் என்கிற சிந்தனை தான். செயல்கள் நினைப்பின் மலர்கள், இன்பமும் துன்பமும் அதனுடைய கனிகள். இவ்வாறாக மனிதன் இவைகளை விளைவித்துக் கொள்கிறான் என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தானே நிர்மாணித்துக் கொள்வது குறித்து அழகிய நடையில் எழுதுகிறார். மேம்பாடும் தெய்வத்தன்மையும் வாய்ந்த ஒழுக்கம் கடவுளின் கிருபையாலாவது தற்செயலாவது உண்டாவது அன்று. அது நேர்மையான நினைப்புகளை இடைவிடாது நினைத்து வந்ததன் நேரான பயனாகவும், தெய்வத்தன்மை வாய்ந்த நினைப்புகளோடு நீடித்த காலம் விருப்பத்தோடு பழகி வந்த பழக்கத்தின் நேரான காரியமாகவும் உண்டாகிறது. மனம் தளர்ச்சியின்றி வாழ்க்கை நிலைமையாகிய வஸ்திரத்தை நெய்து கொண்டிருக்கிறது. நினைப்பு நூல் நல்ல செயல்களும் தீய செயல்களும் பாவும் ஊடும். ஒழுக்கம் வாழ்வாகிய தரியில் நெய்யப்படும் வஸ்திரம். மனம்தான் தான் நெய்த வஸ்திரத்தால் தன்னை உடுத்திக் கொள்கிறது என்று எழுதுகிறார். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனைகளால் இவ்வளவு தூரம் வஉசி கவரப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த வரிகள் சான்று. இவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞரும் கூட. வஉசி உயர்ந்த பழந்தமிழ் நூல்கள் பலவற்றிற்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளின் உரையாசிரியர்கள் வரிசையில் வஉசிக்கும் ஒரு நிரந்தர இடம் உண்டு. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் என்ற மெய்ப்பொருள் நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் சிவஞான முனிவர். சிவஞான போதத்தால் கவரப்பட்ட வஉசி தாமும் ஒரு உரை எழுதி வெளியிட்டுள்ளார். வஉசியின் பதிப்பு பணிகளும் முக்கியமானவை. ஓலைச்சுவடிகளிலேயே உறங்கிக் கொண்டிருந்த சில நூல்கள் வஉசியால் அச்சேரி காகிதங்களுக்கு வந்தன. திருக்குறளுக்கு மணக்குடவர் எழுதிய அறத்துப்பாலுக்கான உரையை முதலில் பதிப்பித்தவர் வஉசி தான். அறிஞர் பொருள், தேவைப்படும் இடங்களில் விளக்கம், தெளிவின் பொருட்டு இலக்கண குறிப்பு என்று இப்படி பதிப்பு பணியை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல்களில் தொல்காப்பியமும் ஒன்று. படைப்பிலக்கிய துறையிலும் முயன்றிருக்கிறார். மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு, சுயசரிதை ஆகியவையெல்லாம் அவருடைய கவிதை படைப்புகள். வஉசியின் பல்வேறு அனுபவங்களின் திரட்டாக அமைந்ததுதான் பாடல் திரட்டு என்கிற நூல். சுயசரிதையில் அவரது வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்கிறோம். பாடல் திரட்டு அவரது தனிப்பாடல்கள் பலவற்றின் தொகுப்பு. ஒரு காலத்தில் மாபெரும் வள்ளலாக செல்வந்தராக திகழ்ந்தவர் பிற்காலத்தில் வறுமையில் வாடுகிறார். அப்போது அவர் எழுதிய ஒரு வெண்பா நம் நெஞ்சை உருக்குகிறது. வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பல்பொருளும் தந்த சிதம்பரன் தாழ்ந்தின்று செந்தமிழ் வெண் பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகிறான் நா சொல்லும் தோலும் நலிந்து என்கிற வெண்பாவை படிக்கிற பொழுது நம் கண்கள் கசியும். வஉசியின் சுயசரிதை நூல் கவிதையில் எழுதப்பட்ட நூல். அது அவரது வாழ்க்கை சம்பவங்களை விவரிப்பதோடு குருநாதரான திலகரின் வாழ்க்கை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டதையும் சேர்த்து விவரிக்கிறது. வஉசி தம்முடைய சிந்தனை வளர்த்தால்

0: அழகிய நடைநலத்தாலும் தன் உயரிய படைப்புகளின் மூலம் தமிழை வளப்படுத்தினார். தமிழ் உள்ளவரை அவருடைய படைப்புகள் நிரந்தரமாய் தமிழை அலங்கரித்துக் கொண்டிருக்கும்.
1: ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம்.
2: வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான அத்தியாயம் தொழிலாளர் போராட்டம். தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் நிலைமை அவரை பாதித்தது. தொழிலாளர்களின் ஊதியம், வேலை நேரம் மற்றும் பணிச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் அவர் அவர்களுடன் துணை நின்றார். வாவுசி அவர்களுக்கு சுதந்திரம் என்றால் ஆங்கிலேயரை வெளியேற்றுவது மட்டுமல்ல, சாதாரண மனிதனின் வாழ்க்கையும் மேம்பட வேண்டும், தொழிலாளியின் உழைப்புக்கும் மரியாதை கிடைக்க வேண்டும், மனிதன் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், அதுதான் உண்மையான சுதந்திரம். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்னும் வள்ளுவர் வாக்கு சிதம்பரனார் அவர்களது வாக்கு வன்மைக்கு சான்றாக நிற்கும். அவரின் பேச்சுகள் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அவருடன் சுப்பிரமணிய சிவா போன்ற தேச பக்தர்களும் இணைந்தனர். தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தேசிய உணர்வால் கொதித்தன. ஆங்கிலேய அரசாங்கம் 1908 நிகழ்ந்த திருநெல்வேலி எழுச்சி வாவுசி அவர்களால் தூண்டப்பட்டது என்று குற்றஞ்சாட்டி அவரை சிறையில் அடைத்தது. அது குறித்து திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் 1908 என்ற சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலை எழுதிய வரலாற்று ஆய்வாளர் ஆ. இரா. வேங்கடாஜலபதி அவர்கள் நம்மோடு உரையாடிய போது,
3: இதுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அடிப்படையில் வந்து சமூக பூசல்களால் விளைந்த வன்முறை. ஆனால் இந்த திருநெல்வேலி எழுச்சி என்பது ஒரு அனைத்து மக்களுக்குமான மிக பெரிய அரசியல் குறிக்கோளோடு நிகழ்ந்த ஒரு கலவரம். இதில் வாவுசியுடைய பங்கு என்பது அவர் கைதான பிறகுதான் இது நடக்குது. அவர் கைதானதால் இது நடக்குது, அந்த அவர் தலைமை தாங்கி நடத்தலை அது. ஆனால் அவருடைய பங்களிப்பு என்னவென்றால் மக்களை இதற்காக அவர் அணி திரட்டி இருக்கிறார், மக்களை அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். இப்போ பாரதி சொல்கிறார் இல்லையா, நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி அது படித்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய பொருள் ஒன்றுமே கிடையாது. அம்மா இந்தியா நம்முடைய நாடு, இது என்ன இருக்குது, இந்தியா நம்முடைய நாடு, இது நமக்கே உரிமையானது அப்படின்னு அதுலேயும் ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு. சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இந்த உணர்வை ஊற்ற வேண்டும் அல்லவா. அவர் அது வெற்றிகரமாக தென்னாட்டிலே தென் தமிழகத்திலே அவர் லட்சக்கணக்கான மக்களிடம் அந்த உணர்வை ஏற்படுத்திவிட்டார். இங்கே நாம் வந்து யாரை கண்டும் பயப்பட மாட்டோம். இப்போ பாரதியார் எழுதுகிறாரே, நெஞ்சு பொறுக்குது இல்லையன்ட்டு, தூரத்தில் வந்து காக்கி சட்டை போட்டு வர தபால்காரனை பார்த்தா கூட இவன் வீட்டுக்குள்ளே போய் பூந்து கதை முடிப்பான் அப்படின்னு இருந்த ஒரு கட்டத்தில் அவர்களை விடுதலை உணர்வு பெற செய்திருக்கிறார். அதில் சில தகவல்கள் எல்லாம் வந்து அந்த காலத்து அரசாங்க அறிக்கைகளில் இருக்க, ஒரு வெள்ளக்காரன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி எல்லாம் ரோட்டில் நாங்கள் போனால் மற்றவெல்லாம் விலகி போயிடுவாங்க, இல்லாட்டி சலாம் அடிப்பாங்க, இன்றைக்கி நான் நடந்து போனால் சின்ன பசங்கள்லாம் வந்து என்னை பார்த்து வந்தே மாதரம்னு கூவுறாங்க, இதுக்கு முன்னாடி நான் சைக்கிளில் போனேன்னா ஜட்கா வண்டிக்காரன் வழி விடுவான், இப்போல்லாம் இந்த வாவுசி வந்ததுலேருந்து வேணுன்ட்ட ஜட்கா வண்டிக்காரன் எனக்கு முன்னாடி வந்து கட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விடுதலை உணர்வு. இப்போ தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளைக்காரர்கள் மீது இருந்த அந்த பயத்தையெல்லாம் வந்து வாவுசி போக்கிவிட்டார். அதுதான் அவருடைய சாதனை.
4: இங்கேதான் வாவுசியின் வாழ்க்கையின் மிக கொடூரமான அத்தியாயம் தொடங்குகிறது. நாம் அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர் பெற்ற இன்னொரு பெயர் செக்கிழுத்த செம்மல். சிறையில் அவர் எண்ணெய் செக்கை இழுக்கச் செய்யப்பட்டார். ஒரு வழக்கறிஞர், சமூகத்தில் மரியாதைக்குரிய மனிதர், ஒரு தலைவன் அவரை மாடு போல செக்கில் பூட்டி வேலை செய்ய வைத்தார்கள். ஏன்? அவருடைய உடலை உடைக்க அவருடைய உடலை அவர்கள் காயப்படுத்த முடிந்தது, அவருடைய மனதை உடைக்க முடியவில்லை. வாவுசி அவர்கள் சிறையில் இருந்தாலும் அவர் எழுப்பிய கேள்வி சிறையில் அடைக்கப்படவில்லை.

0: இல்லை. அவர் தொடங்கிய சுதேசி சிந்தனையை ஊட்டிய தன்னம்பிக்கையை எழுப்பிய தேசிய உணர்வை மக்களின் விழிப்புணர்வை சிறையில் அடைக்க முடியவில்லை. இன்று நாம் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, தொழில் முனைவோரை பற்றி பேசுகிறோம். மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் என்றும் பொருளாதார வலிமை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இதே சிந்தனையின் விதை நூற்றாண்டுக்கு முன்பே சுதேசி இயக்கத்தின் மூலம் விதைக்கப்பட்டது. அந்த விதையை தமிழகத்தில் தீவிரமாக விதித்தவர்களில் மிக முக்கியமானவர் வ.உ. சிதம்பரனார். அவரது சுயநலமற்ற வாழ்வை நம்மிடம் எடுத்துரைக்கிறார் சொற்பொழிவாளர் மருத்துவர் சுதா சேஷையன் அவர்கள்.
1: செப்டம்பர் 5ஆம் தேதி என்பது இந்தியர்கள் எல்லோரையும் தலை நிமிர வைக்க வேண்டிய ஒரு நாள். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. அதுதான் ஆசிரியர்கள் தினம் என்றாலும் இவற்றையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பெருமை, அது வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த தினம் என்பதுதான். நமக்கெல்லாம் கப்பலோட்டிய தமிழன் என்றும், ஸ்டீம் ஷிப்பிங் கம்பெனியை தொடங்கியவர் என்றும், பலமுறை ஏகாதிபத்திய கொடுமையை எதிர்த்து போராடி அதற்காக சிறை தண்டனை அனுபவித்தவர் என்றும், கப்பலோட்டிய தமிழர் என்பதை விட செக்கெழுத்த செம்மல் என்றும் வ.உ.சியை பற்றி தெரியும். வ.உ.சி சிறையில் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாளா. சிறை அதிகாரிகளின் அராஜகம். இவர் ஒரு அரசியல் கைதிதான், ஆனால் அவ்வப்போது தனிச்சிறைக்குள் இவரை தள்ளி கல்லுடைக்க செய்து கைகளெல்லாம் ரணமாகிவிட்டன என்ற நிலையில், கைகள் தானே ரணமாகிவிட்டன, உடம்பால் இழுங்களேன் என்று மாடுகள் இழுக்க வேண்டிய எண்ணெய் செக்கை இவருடைய உடலை அதில் கட்டி இழுக்க வைத்தார்கள். இப்படியெல்லாம் எத்தனை கொடுமைகளை வ.உ.சி அனுபவித்தார். சிறைவாசத்தில் அவர் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் என்பதை சொல்லி மாடாது. ஒரு முறை சிறை கண்காணிப்பாளர் இவருக்கு பின்னால் வந்து நின்றாராம். ஆனால் அவர் நின்றதை இவர் கவனிக்கவில்லை, அதனால் எழுந்து வணக்கம் சொல்லவில்லை. அதற்காக கூடுதலாக 3 நாட்கள் சிறைவாசம் என்று அறிவித்தார்கள். கேழ்வரகு கூழ் கொடுப்பார்கள். அந்த கூடில் ஒரு முறை புழு நெளிந்தது, அதனால் கூழ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்காக 9 நாட்கள் இன்னமும் கூடுதலாக தண்டனையை ஏற்றினார்கள். இதையெல்லாம் பார்த்து அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய கணவரை நாடு கடத்தி விடுங்கள், அந்தமானிலே போய் அந்தமான் சிறையிலே வேண்டுமானாலும் அவர் வாடட்டும், ஆனால் இங்கே இவ்வளவு கொடுமைகள் வேண்டாம் என்றெல்லாம் பிரிட்டிஷ் மன்னருக்கே கூட கடிதம் எழுதினார். எத்தனை துன்பங்களை அனுபவித்து இவையெல்லாம் கடந்து சிறைச்சாலையிலே இருந்து வெளியில் வந்து அதற்கு பின்னர் வாழலாம் என்று எண்ணினால் அப்போதும் கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. சென்னை வீதியில் மண்ணெண்ணெய் விற்றார் வ.உ.சி. அப்போது கூட பிழைப்பதற்காக இல்லை, இந்த தேசத்திற்கு நாம் இன்னமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் மண்ணெண்ணெய் விற்றார் என்றால் இன்றைக்கு நினைத்து பார்ப்போம் எப்பேற்பட்ட தியாகம். அந்த தியாகத்தின் மீதுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறோம். எவ்வளவு தூரத்திற்கு நன்றி அறிதல் உடையவர் என்பதை அவர் செய்த ஒரு செயலிலே இருந்து புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு வழக்கறிஞர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்த பிரபல வழக்கறிஞர். அதையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் கப்பல் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் போய் அதற்காக பணத்தை இழந்து அதற்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சிறைக்கு போய் இவ்வளவெல்லாம் நடந்த பின்னர் மீண்டும் வழக்கறிஞர் தொழிலுக்கே போகலாம் என்றால் அந்த வழக்கறிஞர் லைசன்ஸை கேன்சல் செய்து விட்டார்கள். அதை திரும்ப பெறுவதற்கு படாத பாடுபட்டார். அப்படி திரும்ப பெறுவதற்கு உதவியவர் ஆங்கிலேயரான வாலஸ் என்பவர். எந்த அளவுக்கு நன்றி அறிதல் தன்னுடைய இளைய மகனுக்கு வாலேஸ்வரன், அதுதான் வாலீஸ்வரன் என்று ஆயிற்று. அந்த வாலஸ் அவர்களுடைய பெயரையே சூட்டி தன்னுடைய நன்றி கடனை தீர்த்து கொண்டார். தனி நபர்களிடத்தில் மரியாதை கொண்டிருந்தார், ஆனால் இந்த தேசத்திற்காக எப்பாடுபட்டேனும் எதை இழந்தாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் பரவாயில்லை, செல்வம் போனாலும்

0: பரவாயில்லை, பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று போராடியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்த நாளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை எண்ணி பார்ப்போம். அவர் கால் பட்ட இடம் நாம் தலையால் வணங்க வேண்டிய இடம் என்பதை எண்ணி பார்ப்போம். நம்முடைய நாட்டிற்கு நம்மால் என்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதற்கு நம்மை நாமே மீள் அர்ப்பணம் செய்து கொள்வதற்கு வ.உ.சி. அவர்களின் நினைவுகள் நமக்கு வழிகாட்டட்டும்.
1: ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள், இன்று வ.உ.சி. அவர்கள் நம் முன் நின்றால் அவர் நம்மிடம் என்ன கேட்பார்? இந்த நாடு உங்களுக்கு என்ன கொடுத்தது என்று கேட்காதீர்கள், இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்பார். நிறைந்த ஒழுக்கம், பெருந்தன்மை, பொறுமை, மேன்மை, நற்குணம், மன அமைதி ஆகியவற்றில் வலிமையும் உறுதியும் உண்மையும் நிலையாக பெற்றால் அவர் செல்வத்தில் வறியவராக இருந்தாலும் அவருக்கு வறுமை ஒரு இழிவு அல்ல என்பதை, இன்மை ஒருவர்க்கு இழிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறேன் என்று வள்ளுவர் கூறியது வ.உ. சிதம்பரனாருக்கு முற்றும் பொருந்தும். எனவே வ.உ.சியை நாம் வெறும் சிலையாகவோ, நினைவு நாளாகவோ, ஒரு தேர்வு கேள்விக்கான பதிலாகவோ பார்க்கக்கூடாது.
2: வ.உ.சி. ஒரு மனநிலை. அந்த மனநிலை சுயமரியாதை, சுயசார்பு, தொழில் முனைவு, அநீதிக்கு எதிராக நிற்கும் தைரியம் ஆகியவற்றை ஒருங்கே இணைக்கும். அதனால்தான் அவரது பெயர் இன்னும் நம் நெஞ்சில் ஒலிக்கிறது. இன்று நூற்றாண்டுக்கு பின்னரும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம்.
1: வ.உ. சிதம்பரனார் வாழ்க!
2: சுதேசி உணர்வு வாழ்க!
1: தமிழும் தமிழரின் பெருமையும் வாழ்க!
2: பாரதம் வாழ்க!
1: வந்தே மாதரம்!
3: இதுவரை பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரை சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் எம். சித்ராதேவி அவர்கள். எழுத்தும் ஆக்கமும் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்களின் நினைவிற்கு, இன்று முற்பகல் 11:25 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தையொட்டி ஆசிரியர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சியோடு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தையும் கட்டமைக்கும் உன்னத பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கும் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு மாணவர்களை நல்ல மனிதர்களாக ஆசிரியர்கள் வளர்த்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. நாமக்கல் மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் குறைவாக நீரினை பயன்படுத்தி குறுகிய கால மத்திய கால

0: நெல் ரகங்கள், பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 92.23 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 8195 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. இப்போது கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: ஒரு பெரிய இடத்து பொண்ணு, நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகலை. அதுக்கு அவசியமும் இல்லை, வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பத்திரிக்கை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்குறது, வானொலி கேட்குறது, இதான் பொழுதுபோக்கு. முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது. சந்தைக்கு ஏதாவது புதுசாக பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி. உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல் அன்றைக்கி சாயந்தரமே காரை எடுத்துகிட்டு புறப்பட்டா பார்த்தா விலை அதிகம்தான். இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படல. அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ளே அது இருந்தது. துண்டு துண்டு பாகங்களாக அதுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து முழு இயந்திரமாக ஆக்க வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது? அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சுருக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அட்டை பொட்டியை பிரித்தா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா, பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா, அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சி பார்த்தா சரியாக வரல. மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து வர்றா, அப்பவும் சரியாக வரல. சரி, நேராக அந்த கடைக்கு போய் அங்கேருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு அவள் புறப்பட்டா. கடையிலேருந்து ஒரு ஆளை கையோடு அழைச்சிட்டு வந்தா. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க. அங்கே அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டில். என்னாச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகாக கோக்கப்பட்டு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் சமையல் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம். சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்கே வந்தா. வேலை செய்கிறவோ நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால் படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தினேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாவோ, அந்த விவரம் தெரியாத பொண்ணு, பணி பொண்ணு சொல்கிறா, படிப்பறிவு இல்லாத போதும் மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாலாம். படிப்பு மூலமாக அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் முக்கியம். நம்மால் ஒருத்தன் ரயிலில் பிரயாணம் பண்ணால், ராத்திரி பூரா பயணம், விடிஞ்சதும் பார்த்தா அவன் போட்டியே காணலை, யாரை திருடிட்டு போட்டாங்க. அதுக்காக இவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டி எவனோ எடுத்துகிட்டு போயிட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்கள் அப்படின்னார். நான் எதுக்காக கவலைப்படணும், அதோடய சாவி என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னானான் இவன்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:07.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் மார்னிங் நேயர்களே,
1: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை தனையை. தனையை அப்படின்னா மகள் அப்படின்னு அர்த்தம். இதற்கான உதாரண வாக்கியம் இதோ.
2: கம்ப ராமாயணத்துல கம்பர் வந்து அழகா சொல்லியிருக்காரு, ஜனகத்தனையை அப்படின்னா ஜனகனின் மகளான சீதையை குறிக்கிறது அப்படிங்கறத இந்த சொல்லுக்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
3: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
2: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் வரோஷியஸ், VORACIOUS. வரோஷியஸ் அப்படின்னா அளவில்லாமல் விரும்புகிற அல்லது மிகுந்த ஆர்வம் உள்ள அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ. He has a voracious appetite. அப்படின்னா அவனுக்கு அளவில்லாத பசி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவள் புத்தகங்களை மிகுந்த ஆர்வத்துடன் தொடர்ந்து படிப்பவள் அப்படின்னு நீங்க யாரையாவது சொல்லணும் அப்படின்னா She is a voracious reader அப்படின்னு கூட சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம போலரைஸ்ட் சன்கிளாசஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம நார்மல் சன்கிளாசஸ்னா என்ன, போலரைஸ்ட் சன்கிளாசஸ்னா என்ன, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நார்மல் சன்கிளாசஸ் வந்து வெளிச்சத்தை அப்படி குறைச்சு இருட்டாக்குது, டிம்மாக். ஆனா போலரைஸ்ட் சன்கிளாசஸ் கண்களை கூச வைக்கக்கூடிய அந்த கிளேர் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரதிபலிப்பு வெளிச்சத்தை மட்டுமே அடியோட நீக்குது. இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இன்னைக்கு நாம அந்த போலரைஸ்ட் சன்கிளாசஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா தெரிஞ்சுக்க போறோம்.
2: நாம வெளியே போறப்ப சூரிய ஒளி பல திசைகள்ல இருந்தும் பரவுது. அந்த ஒளி ரோட்ல இருந்தோ இல்ல கார் கண்ணாடியில இருந்தோ இல்ல தண்ணீர் போன்ற மென்மையான மேற்பரப்புகள்ல பட்டு திரும்புறப்ப குறிப்பிட்ட திசையில அதிகமா பிரதிபலித்த ஒளி உருவாகுது. இதுதான் நம்ம கண்களுக்கு கூசக்கூடிய அந்த கிளாரை ஏற்படுத்துது. இந்த போலரைஸ்ட் சன்கிளாஸ்ல ஒரு விதமான பில்டர் இருக்கு. இந்த பில்டர் என்ன செய்யும் அப்படின்னா எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய ஒளியில சில திசை ஒளிய மட்டும் ஃபில்டர் பண்ணி தடுக்குது. குறிப்பா சாலை அல்லது தண்ணீர்ல இருந்து பிரதிபலித்து வரக்கூடிய கூசும் ஒளியினுடைய பெரும் பகுதியை ஃபில்டர் பண்ணி இந்த போலரைஸ்டு சன்கிளாஸ் குறைச்சிருது. அப்படி குறைக்கிறதுனால தேவையான ஒளி மட்டும்தான் நம்ம கண்களுக்குள்ள வருது. அதனால கிளாரும் குறையும், பார்வையும் தெளிவா தெரியும்.
1: இப்ப நம்ம ஒரு கிளாஸையோ இல்ல ஒரு வாட்டர் சர்ஃபேஸையோ பார்க்கும் போது அந்த சன்லைட் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு வந்து கண்ல வந்து அது டைரக்டா பட்டு ஒரு மாதிரி கிளார் அடிக்கும். பட் நம்ம இந்த போலரைஸ்டு சன்கிளாசஸ் வியர் பண்ணிருக்கும் போது அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஒளியை வந்து அது கம்மி பண்ணிடுறதுனால நமக்கு தண்ணீருக்கு கீழே அல்லது அந்த கிளாஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்புல உள்ள பொருட்களை சில சூழல்கள்ல தெளிவா பார்க்க முடியும். அதனாலதான் டிரைவர்ஸ், பிஷர்மேன், கடற்கரை பயணிகள் இவங்க எல்லாருமே அந்த போலரைஸ்டு சன்கிளாசஸ் வந்து பயனுள்ளதா இருக்கிறதா சொல்றாங்க.
2: இந்த போலரைஸ்டு சன்கிளாசஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அதனுடைய லென்ஸ்ல சிறிய வேதியியல் கோடுகள் அதாவது கெமிக்கல் பில்டர்ஸ் நுட்பமா பூசப்பட்டிருக்கும். இந்த பில்டர் வெர்டிகலா வரக்கூடிய ஒளி அலைகளை மட்டுமே கண்களுக்கு உள்ள அனுமதிக்கும். கண்ணை கூச வைக்கும் ஹாரிசான்டலா பிரதிபலித்து வரக்கூடிய ஒளிய முற்றிலுமா தடுத்துரும். அதனாலதான் இந்த போலரைஸ்டு சன்கிளாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:11. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பன்மொழி பாடல்கள். இன்னைக்கு பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில முதல்ல மலையாளம் திரைப்பட பாடல் ராஜேஷ் முருகேஷ்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: விழுத்திரை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP, PIN அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
8: RBI சொல்கிறது OTP

நேரம் 9:17. குமரி பன்மொழி நூற்றாண்டில் இருந்த நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹிந்தி திரைப்பட பாடல்.

0: ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിയിക്കാവില.
3: நேர்லே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
7: ആനിവേഴ്സറി മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിയിക്കാവില.

9:25 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஓம் சாந்தி ஓசனா திரைப்பட பாடல், மலையாள திரைப்படம். இந்த பாடலின் இசை ஷான் ரஹ்மான், பாடலை பாடியுள்ளவர் வினீத் ஸ்ரீனிவாசன்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பன்மொழி பாடல்கள்.
1: கலிகேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நாளை. விசிஷ்ட அதிதியாயிருந்து சினிமா சீரியல் தாரம் மேக்னா வின்சென்ட்.
2: ஆனிவர்சரி மெகா லக்கி ட்ரோயிலூட ஆகர்ஷகமாய சம்மானங்களும்.
1: செப்டம்பர் 16 வரை 500 ரூபாய் அடைச்ச ஸ்வர்ணம் புக் செய்ய
2: திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி மெயின் ரோட் கலிகேவிலா.
3: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மணி பண்பிலை நிச்சு ஒண்ணு.

0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வரும் தகவல்களும் இடம்பெறும். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் அளவிற்கான கட்டமைப்பு வசதிகளை இந்திய நகரங்கள் கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உன்னதமான பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை அடையாளம் கண்டு நல்ல மனிதர்களாக வளர்த்திருப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான சென்னை, திருச்சி உட்பட 10 மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நடப்பு சம்பா பருவத்தில் குறைவான அளவு தண்ணீரை பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.23 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 8,195 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி அகமதாபாத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நம்ம ஃப்ரெண்டு இதுதாங்க ட்ரெண்டு.

0: மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பம்பளம் 101.
1: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.
0: ஆரம்பிக்கிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தன்கோ. ஆமாங்க, நம்ம குமரி பங்களை 101 ஸ்டார்ட் ஆயாச்சு சவாலி சமாளி கேம் ஷோ.
1: மக்களை மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலே சமாளி கேம் ஷோல உங்க கூட பேச, உங்க கூட விளையாட சைன் இன் பண்றோம்
0: ஆர்ஜே டிஜேபின் மிக்ஸ் லைன்
1: ஆர்ஜே ஜே லிஜு.
2: வெல்கம் டு தி கிளப்.
1: ஓகே, கேம் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் முதல்ல நம்ம கேம் ஷோவில் விளையாடணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடலாமா?
0: கண்டிப்பாக, நமது குமரியின் முன்னிணைப்பான 04652 பயன்படுத்தி 26024040 என்ற எண்ணிலோ 29072 என்ற எண்களிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து நம்ம கேம் ஷோவில் கலந்துக்கிட்டு வின் பண்ணலாம்.
1: சரி, அதுக்கு உள்ள போற முன்னாடி ஒரு முக்கியமான 3 ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் வந்து இங்க விளையாட முடியும், பங்கேற்க முடியும். ரெண்டாவது, அவங்க வந்து போனை காது பக்கத்துல வச்சு பேசணும், அப்பதான் வந்து கரெக்டா க்வெஸ்சனை கேட்டு ஆன்சர் பண்ண முடியும். மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் என்ன, இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல ரூல்ஸ வந்து கேட்டுட்டு உள்ள வரணும், இல்லைன்னா ஆட்டத்தில இருந்து விலக்கப்படுவீர்கள்.
0: ஓகே, ஆட்டம் சொல்லிட்டோம். என்ன ஆட்டங்கள் இன்றைக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்களுக்காக சொல்லிடலாம். முதல் ரவுண்ட்,
1: திரும்ப திரும்ப பேசுற நீ.
0: யா, திரும்ப திரும்ப பேசணுங்க. ஆனா பேசணும், பேசும்போது கரெக்டா பேசணும். ஆர்ஜே சம் செட் அப் பொருட்கள் பெயர்கள் சொல்லிட்டே வரும், நீங்களும் சொல்லிட்டே வரணும். ஒரு தடவை வந்த பெயர்கள் பொருள், மறு தடவை வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா வின் பண்ணி போறீங்க செகண்ட் ரவுண்ட்.
1: தனியே தனந்தனியே அப்படிங்கிற இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 4 வேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இந்த 4 வார்த்தைகளை ஒரு வார்த்தை மட்டும் தனித்திருக்கும். அது ஏன் தனித்திருக்கு, என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா நீங்க போலாம் தேர்ட்
3: ரவுண்ட்.
0: ஆமாங்க, அதேதான், சங்கிலி பொங்கலி கதவை துறை. இதுல உங்களுக்காக 10 மிஸ்டரி பாக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. அதுல 10 டிஃபரெண்டான டாஸ்க்கும் இருக்கு. அதை நீங்க பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஸ், நீங்க தான் மாசு.
1: கேம் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் பேச வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி
0: அந்த பாக்ஸ் ஓபன் ஆகணும் அப்படின்னா நீங்க ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் விளையாட்டும் சொல்லணும், மறந்துடாதுங்க. ஓகே, இப்போ முதல் விளையாட்டாளரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம், நான் பால்மணி அகஸ்தீஸ்வரர்.
1: பால்மணி அகஸ்தீஸ்வரர்,
0: முதல் நாள் பேரலாமா?
4: பேரலாம்.

0: உங்களுக்கான வார்த்தைகள் ஆசிரியர்,
1: ஆசிரியர்,
0: சிற்பி,
1: புரியல சார்,
0: சிற்பி, சிற்பி,
2: கல்லை செதிர்க்கும் சிற்பி சொல்லுவோம்ல, சிற்பி,
1: சிற்பி, சிற்பி,
0: வழிகாட்டி,
1: வழிகாட்டி,
0: ஆசிரியர், பொறியாளர்,
1: பொறியாளர்,
0: மருத்துவர்,
1: மருத்துவர்,
0: மருத்துவர், ஆசிரியர், தலைமை ஆசிரியர்,
1: தலைமை ஆசிரியர்,
0: ஓட்டுநர்,
1: ஓட்டுநர்,
0: சிற்பி,
1: நடத்துனர், நடத்துனர்.
0: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: அப்ப அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட் தனியே தன்னந்தனியே. இதுல உங்களுக்கான வார்த்தைகள் செஸ், பேட்மிண்டன், கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ். இந்த நான்கு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் தனித்திருக்கு.
1: செஸ், கிரிக்கெட்,
2: செஸ், பேட்மிண்டன், கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ்.
0: இதுல எது தனித்திருக்கு? மௌனமாக இருக்கிறது.
2: நாலுமே விளையாட்டு தான், ஆனா விளையாட்டுலயும் இது வந்து வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு.
1: அதனால
2: செஸ் சொல்றீங்களா? பரவாயில்ல, நல்ல ஒரு முயற்சி, ஆனா விடை வந்து வேற. சரிங்களா, அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. சரி, இதுக்கான பதில வந்து நம்ம சொல்லிடலாம். கிரிக்கெட் அப்படிங்கறது சரியான விடை. ஏன் அப்படின்னா, இது வந்து வெளியில வந்து வெளி விளையாட்டுல வந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியே விளையாடக்கூடிய, கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய விளையாட்டு, மற்ற மூன்றுமே உள்ளரங்க விளையாட்டுகள் அப்படிங்கிறது தான்.
0: ஓகே, நிகழ்ச்சியில இப்போது வர நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வடசல் வந்து பிரியங்கா
0: பேசுறேன். பிரியங்கா மேடம், ரெடி ஆயிட்டீங்களா விளையாட?
3: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் இதோ கேட்டு பதில் சொல்லுங்க. கடுகு,
3: கடுகு,
0: கடுகு,
3: ரிபீட்,
0: சீரகம்,
3: சீரகம்,
0: வெந்தயம்,
3: வெந்தயம்,
0: சோம்பு,
3: சோம்பு,
0: மிளகு,
3: மிளகு,
0: மிளகு,
3: ரிபீட்,
0: கடுகு,
3: ரிபீட்,
0: வெந்தயம்,
3: ரிபீட்,
0: மஞ்சள்,
3: மஞ்சள்,
0: சீரகம்,
3: ரிபீட்.
0: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஏன் பேச்சில் இவ்வளவு சோகம்? எனர்ஜெட்டிக்கா விளையாடுண்டாமா, அடுத்த ரவுண்டு ஜாலியா விளையாடுங்க. ஓகேவா?
2: சரி, உங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் தனியே தன்னந்தனியில வார்த்தைகள் மூதுரை, ஐங்குறு நூறு, கொன்றை வேந்தன், நல்வழி. நாள்ல ஒன்னு மட்டும் தனியா இருக்குமா? கொன்றை வேந்தன்,
3: நல்வழி
2: அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது பதில் தானா? நல்வழி மட்டும் இன்னொருத்தங்களுக்குள்ளதா? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களே, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே.
4: அம்மா இப்படி பண்றீங்களே.
2: ஏன்னா இப்பவே விடை உங்ககிட்ட சொல்லிடலாம். ஐங்குறு நூறு அப்படிங்கறது எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு. குட்டி குழந்தைய கேட்டா கூட சட்டுன்னு சொல்லிடுவாங்களே. எச்சோ, சரி பரவாயில்ல, நினைச்சீங்களா? நினைச்சா சொல்ல வேண்டியது தானே. சரி பரவாயில்ல, மற்ற மூன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி அவையார் எழுதுனதா. ஓகே, அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.
0: ஓகே, நம்ம கேம் ஷோ சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில இருக்கிறீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சவாலே சமாளி
0: ஸ்ருதி, சவுண்டா பேசலாமா?
2: எல்லாரும் இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. கேம் ஷோக்கு வரும்போது எல்லாரும் நல்லா சூப்பரா டிஃபன் சாப்பிட்டு வந்து எனர்ஜெட்டிக்கா பேசுங்க. பேசலாமா ஸ்ருதி?
0: சர்க்கரை,
5: லட்டு,
0: வெல்லம், சீனி, லட்டு, பால்கோவா, மைசூர் பாகு, லட்டு,
5: லட்டு,
0: ஜிலேபி,

0: ஜிலேபி.
1: அவ்வளவுதான் ஸ்ருதி, வின் பண்ணிட்டீங்க.
2: ஓகே, அப்ப செகண்ட் ரவுண்ட் போறீங்க தனியே தன்னந்தனியே. இதுல உங்களுக்கான வார்த்தைகள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பானிஷ், ஆங்கிலம், மலையாளம், கொரியன், இந்த நான்குல எது தனித்திருக்கு ஸ்ருதி? ஒரே ஒரு தடவை, ஒருக்கதான் சொல்லுவோம். ஓகே, ஸ்பானிஷ், ஆங்கிலம், மலையாளம், கொரியன். கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் கெஸ் பண்ணுங்க. ஒரு கெஸ், ஒரு கெஸ்.
1: என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
0: இது வந்து
2: மலையாளம், கொரியன் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சுட்டா டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா மலையாளம்னா இது இந்திய மொழி, மற்ற மூன்றுமே வந்து வெளிநாட்டு மொழிகள்.
1: வணக்கம் சவாலி சமாளி.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க நீர் யாருங்க?
3: கடியப்பட்டினத்துல
1: இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: அபிஷேக்.
2: அபிஷேக், என்ன படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? மட்டிப்பழம், இலந்தை பழம், சக்கப்பழம், மாம்பழம், சக்கப்பழம், இளையப்பம், மட்டிப்பழம்.
2: அபிஷேக், செகண்ட் ரவுண்ட் ரெடியா? சரி, டூர்லாம் போயிருக்கீங்களா? சரி, அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், கூர்க், இந்த நாலு இடங்கள்ல ஒரு இடம் மட்டும் தனியா இருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம்.
1: ஒரே ஒருத்த சொல்றோம், கேட்டு பதில் பண்ணுங்க.
2: ஏற்காடு, ஊட்டி, கூர்க், கொடைக்கானல், நாலுல ஒரு இடம் மட்டும் தனியா இருக்கு.
3: மூணாவது
2: கூர்கா.
3: கூர்கா,
2: நீங்க கேள்வி கேட்க கூடாது தங்கம், நீங்க பதில் சொல்லணுமா? கெஸ் ஒன்னு, ஒரு உள்ளுணர் வந்துச்சுன்னா அதை டக்குன்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். சட்டன் சட்டன் போயிடலாம், சட்டன் போயிடலாம். நேராயிட்டே இருக்கு, நேராயிட்டே இருக்கு.
1: யோசிச்சிட்டீங்களா அபிஷேக்? பதில் சொல்லிடலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: என்ன
1: சொல்றாரு?
2: அப்ப அப்படியே நீங்க போறீங்க தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டில் வந்து என்ன இருக்குன்னா 10 மிஸ்ட்ரி பாக்ஸஸ் இருக்குது. அதில் வந்து 1லேருந்து 10க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: 8 8 8க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். சொல்லிடலாமா? ஜீபூம்பாங்கிறது தான் மேஜிக்கல் வேர்ட்.
2: அப்படியா, போயிடலாமா? என்ன இருக்குன்னு பாத்துலாமா? அபிஷேக், என்ன டாஸ்க் ஒளிஞ்சிருக்கு?

0: எப்படி வண்டி ரயில் வண்டி ஓகேவா அபிஷேக்? ஓகே, கொஞ்சம் கூட எனர்ஜெட்டிக்கா பேசலாமா? ஓகே, வந்து உங்களுக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கான பதில் சொல்லணும். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கான ஆன்சரை முதல் கேள்வியோட ஆன்சரோட சேர்த்து சொல்லணும். ஓகேவா? ஸ்கூல் போனீங்களான்னு கேட்டா இல்லைனா இல்ல, ஆமானா ஆமான்னு சொல்லணும். அடுத்தது நல்லா படிப்பீங்களான்னு கேட்டா ஸ்கூல் போனேன் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள், இன்னைக்கு எத்தனை முறை டீ குடிச்சீங்க?
1: ஒரு முறை.
0: நீங்க லாஸ்டா எந்த ஊருக்கு டூர் போனீங்க?
1: களக்காடு.
0: ஆஹா, ஊரு களக்காடு அப்படின்னு சொல்லணும்.
2: அச்சோ, சரி பரவாயில்ல. ஏன்னா ஒரு பதிலுக்கு வந்து ஒரு பதில சொல்லி அடுத்த பதிலுக்கு ஒன்று ரெண்டு சேர்த்து சொல்லணும், அதுதான் விளையாட்டு. சரிங்களா?
0: இப்ப மூணாவது கேள்வி கேக்குறேன், கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அபிஷேக்?
1: ஹலோ,
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது?
1: நாட்டுப்பாடல்.
0: ஓகேமா,
2: சரி பரவாயில்ல.
0: ஆனா விதிமுறையை ஃபாலோ பண்ணாம ரூல்ஸ் அது வந்து ரவுண்ட கரெக்டா விளையாடாம அவுட் ஆயிட்டீங்க.
2: மீண்டும்
3: சந்திக்கலாம். இப்படி பண்றீங்களேம்மா?
2: அவர் கரெக்டாவே பதில் சொல்லிட்டு வந்துட்டாரு. நல்ல பிள்ளை போல இருக்கு. ஆமா, சரி, நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:19. இப்போ ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து மறுபடியும் நம்ம சவால்களோடு நேயர்களை சந்திக்கலாம்.
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: கலிகேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22nd ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நாளை. விசிஷ்ட அதிதியாயிருந்து சினிமா சீரியல் தாரம் மேக்னா வின்சென்ட்.
13: ஆனிவர்சரி மெகா லக்கி ட்ரோயிலூடെ ஆகர்ஷகமாய சம்மானங்களும்.
12: செப்டம்பர் 16 வரை 500 ரூபாய் அடைச்ச ஸ்வர்ணம் புக் செய்யாம்.
13: திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி, மெயின் ரோட், கலிகேவிலா.
14: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
15: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
14: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
16: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
17: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
18: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
16: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
18: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார் எங்கிருந்து?

0: ஆஹா, அவளோட வந்தாரு. ஆனா சரி, பரவாயில்ல, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கவர்க்குளம் தெருவிலை கனகராஜ்.
2: கவர்க்குளத்துல இருந்து கனகராஜ் ஐயா பேசுறீங்க. விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: போயிடலாம்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் மின் விளக்குகள்.
1: ஹலோ,
2: மின் விளக்குகள்,
1: மின் விளக்குகள்,
2: அகல் விளக்கு,
1: அகல் விளக்கு,
2: தீக்குச்சி,
1: தீக்குச்சி,
2: தீக்குச்சி, தீக்குச்சி,
1: தீக்குச்சி, ரிபீட்,
2: நிலா,
1: நிலா,
2: நட்சத்திரங்கள்,
1: நட்சத்திரங்கள்,
2: நட்சத்திரங்கள்,
1: ரிபீட்,
2: மின் விளக்குகள்,
1: ரிபீட்,
2: மின்னல்,
1: மின்னல்,
2: நெருப்பு,
1: நெருப்பு,
2: நிலா,
1: நிலா.
2: ஆஹா, நிலா ஆல்ரெடி சொல்லிட்டோமே.
1: ஆமா,
2: யோசிச்சு சொன்ன பிறகு தப்பா சொல்லிட்டீங்களே. சரி, ஓகே, அடுத்த மாதம் சந்திக்கலாம். அழகா விளையாண்டீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்க சந்திக்கலாம். நன்றி. விளையாட வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: சவாலி சமாளி.
3: வணக்கம்.
2: மணிகண்டனையா கேம் விளையாடிடலாமா?
3: விளையாடுவோம்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் ஒன்று,
3: ஒன்று,
2: நான்கு,
3: நான்கு,
2: எட்டு,
3: எட்டு,
2: ஒன்று,
3: ஒன்று.
2: ஆஹா, இப்பதானே ஒன்று சொன்னோம், திரும்ப ஒன்னு சொன்ன அவுட் ஆயிருவீங்கல்ல. அவுட் ஆயிட்டீங்க.
0: சரி, பரவாயில்ல, நல்ல ஒரு முயற்சி. ஓகேங்களா? நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை. என்னாச்சு இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு? ஒருத்தர் தான் தேர்ட் ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கிறாரு.
2: சரி, ஓகே, அடுத்த நேயரை பார்த்திடலாம். நிறைவான நேயரை சந்திக்க போகிறோம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் நேயர் யார், இங்கிருந்து? பனிச்சமுள்ள யார் பேசுறீங்க ஐயா? உங்க பேர் என்ன?
0: தெளிவா
2: பேர் என்ன ஐயா?
0: ரமேஷ்.
2: ஐயா, விளையாடிடலாம். உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல வார்த்தைகள்.
0: உங்களுக்கான வார்த்தை பட்டம்,
4: பட்டம்,
0: பரபர,
4: பரபர,
0: கோழி,
4: கோழி,
0: பரபர, மைனா,
4: மைனா,
0: பரபர, மயில்,
4: மயில்,
0: பரபர,
2: பரபர. நாங்க தான் சொல்லணும், ஏன் நீங்க தான் சொல்லணும்?
0: சரி, காக்கா,
4: காக்கா,
0: பரபர. ஓகே, அவ்வளவுதாங்க, அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க.
2: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்றோம், கேட்டுக்கோங்க. யூனிஃபார்ம், அடையாள அட்டை, உணவு பெட்டி, பள்ளிப்பை.
4: அடையாள அட்டை
2: ஒருக்கா கூட சொல்றோம் ஐயா, கரெக்டா கேட்டுக்கோங்க. உங்களுக்கான நாலு வார்த்தைகளும் இதோ: யூனிஃபார்ம், அடையாள அட்டை, உணவு பெட்டி, பள்ளிப்பை. பள்ளிப்பை,
4: பள்ளிப்பை.
2: இதுல இது தனித்திருக்கு, இரண்டு முறை சொல்லிட்டோம், நீங்க இப்போ யோசிச்சு பதில சொல்லி வரலாம். யூனிஃபார்ம். ஏன் யூனிஃபார்ம், ஏன் யூனிஃபார்ம், ஏன் சொல்றீங்க, என்ன ரீசன்?
0: பரவாயில்ல, அவர் சொல்றது வந்து நமக்கு தெளிவா கேட்கல.
2: இணைப்பும்
0: ஆமா சரியில்லாம போயிடுச்சு. பரவாயில்ல, நிறைவான நேயர், நம்ம ஆவலா எதிர்பார்த்தோம். சரி, அப்படியே எண்ட் ஆஃப் த கேம் ஷோ சவாலே சமாளிக்கு வந்தாச்சுங்க. எல்லாரும் ஜாலியா வந்து வீக்கெண்ட செலிபிரேட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது வின்னர் இருக்கிறாங்களா நம்ம கேம்ல?
2: இன்றைய வின்னர் யாரும் இல்ல, ஆனா நல்லா விளையாண்டாங்க நேயர்கள் எல்லாமே, அழகா விளையாண்டாங்க, அட்டகாசமா கேம் ஷோ போச்சு. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கலாம்.
0: அதனால இன்னைக்கு சாங் வந்து எல்லாருக்குமாகவும் வரப்போகுது. அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளியில் மீட் பண்றோம். அது வரைக்கும் இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றோம்.
2: ஆர்ஜே
0: ஜே லிஜு. உங்களுக்கான பாடல் இதோ.

0: நிறைவு பெற்றது சவாலி சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
3: கடிதமும் கருத்தும்.
4: ஹாய் வணக்கம் என் அன்பான நேர்களே, மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கைய பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் மாத்தூர் செம்மண் விளை செல்ல. இவர் சென்ற மாதம் 14 தேதி பிற்பகல் 3 மணிக்கு தேனி நேரம் வாராய் தோழி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் விடுதல்

கோட்டை வேள்வியில் வீர மங்கையர்களின் வீர தீர செயல்களை பற்றி மங்கையர்கள் பகிர்ந்து கொண்ட வரலாற்று தகவல்கள் கேட்க முடிந்தது. அருமை. தொடர்ந்து இவர் சென்ற மாதம் 16 இரவு 7:30 இடம்பெற்ற உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முன்னோடி விவசாயம் பாரம்பரியமாக நெல் மற்றும் பல பயிர் செய்தும் மத்திய அரசு வழங்கி வரும் பல்வேறு நலத்திட்டங்களினால் பயன்பெற்று வரும் ராமபுரம் கிலாரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டேன். விவசாயம் சம்பந்தமான பல பல தகவல்களும் அறிய முடிந்தது. விவசாயிகளுக்கு மிகுந்த உத்வேகம் அளிக்கும் விதமாக அமைந்தது நிகழ்ச்சி. பண்பலைக்கு பாராட்டுக்கள். மேலும் இவர் சென்ற மாதம் 15 பிற்பகல் 3 இடம்பெற்ற காண கயிறளி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிய மலையாள திரைப்பட பாடல்கள் யாவும் இனிய பாடல்கள். 1960 காலகட்டத்தில் வந்த திரைப்பட பாடல்கள் சில இடம்பெற்றது. இன்னும் அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. நாம் மகிழ்வாக வாழ பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறைகள் பற்றி அருமையான கருத்துக்கள் பல குறிப்பிட்டார். நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய பிருந்தாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் சென்ற மாதம் 15 பிற்பகல் 1 இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் நமது நாடு சுதந்திரம் பெற்ற நாள் என்று சுதந்திர வரலாற்றை கூறி நமது சுதந்திர போராட்டத்தை நினைவுபடுத்திய அறிவிப்பாளருக்கு நன்றி. தொடர்ந்து அன்று இரவு 8:30 இடம்பெற்ற இலக்கிய சோலை இலக்கிய சுடரில் ஆடி மாதமும் தமிழ் இலக்கியமும் உரை வழங்கிய கலாராணி அவர்கள் அம்மன் வழிபாடு, சிறப்பு பூஜைகள் செய்யும் முறைகள், மேலும் நமது தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்ற காவிரி நதியின் சிறப்பையும் கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய ஆர் ஆர் குமுதினி அவர்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்ன அவர்களுக்கு நன்றி. மேலும் இவர் சென்ற மாதம் 16 காலை 6:10 இடம்பெற்ற எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கிய முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்களின் கருத்துக்கள் மிகவும் அருமை. சேக்கலார் பற்றி நினைவுபடுத்தியது சிறப்பு. தொடர்ந்து இன்று உலகத்திலேயே மிக சிறந்த மருந்து சிரிப்பு, மனம் விட்டு சிரிக்க வேண்டும் என்ற தகவலை உரைத்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் அருமை. மேலும் இவர் சென்ற மாதம் 18 காலை 7:30 இடம்பெற்ற இன்றைய குறுஞ்செய்தியில் ரயிலில் பயணம் செய்யும் போது முன்பதிவு செய்து இரவு தூங்க வேண்டும், மற்றவர்கள் உட்கார்ந்து பயணிக்க நாம் இடைஞ்சல் செய்யக்கூடாது என்ற கருத்து அருமையாக இருந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க மற்றொரு நேயர் சக்தி கார்டன் சரஸ்வதி. அடுத்து கீழப்புத்தேரி லட்சுமண பிள்ளை. இவர் சென்ற மாதம் 17 பிற்பகல் இடம்பெற்ற ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் மகளிர் நிகழ்வு நன்று. புது வீடு புகுந்த மன நிறைவை மகிழ்வுடன் பகிர்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்புடன் உரையாடிய அறிவிப்பாளர் கிருபா கணேஷுக்கு பாராட்டுகள். மேலும் சென்ற மாதம் 18 வாழ்வில் அனுபவங்கள் தந்த நிகழ்ச்சி நன்று. காலை 10:30 இடம்பெற்ற கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சியில் என் வயதை ஒத்த பெரியவர் தந்த தகவல் அருமை. அவரது தந்தை மகனை அவையில் முந்தி இருக்க கல்வி தந்ததால் தந்தையின் பெயரை இன்று தரணி அறிய செய்துவிட்டார். இறையருள் அவருக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. தோழமை உணர்வுடன் நேர்காணல் கண்ட சுதா ஆனந்திக்கு பாராட்டுகள். இனி குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 19 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று முற்பகல் 10:02 இடம்பெற்ற வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நம்மை நாமே நேசிக்கவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான அதிர்வுகளை பெறவும் வாழ்க்கையை மேம்படுத்தவும் எளிய வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய திறமையை சந்தேகிக்க கூடாது. சுய முன்னேற்றத்திற்கான புத்தகங்களை படிக்கணும். சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும் என்று அந்த புத்தகத்தில் இருந்த பல கருத்துக்களை வெளிப்படுத்திய நிலை அறிவிப்பாளர் வதனஸ்ரீ பரமேஸ் மற்றும் கலைமகள் சுப்பிரமணியம் இருவருக்கும் பாராட்டுக்கள். அன்று பிற்பகல் மணி 3:02 இடம்பெற்ற தேனி நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பெயர் பெற்ற ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பற்றிய தகவல்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவரை பற்றிய அறியாத பல தகவல்கள் அறிந்து கொண்டேன். நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் ஆஷா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க மற்றொரு நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். மேலும் அன்று இரவு 8:30 இடம்பெற்ற திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பெண் என்ற தலைப்பில் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் அருமை. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மடம் மணிகண்டன், திங்கள் நகர், ஞான பிரகாசம். அடுத்த நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். இவர் அன்று பிற்பகல் 1:10 இடம்பெற்ற ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களை பற்றி அறிய உங்களுக்கு பிடித்த விஷயம், இந்த கேள்விக்கு தோழியர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அனைத்தும் அருமை, நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று முற்பகல் 11 இடம்பெற்ற பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் தக்கலை கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியரின் பல் சுவை நிகழ்வு நன்று. வந்தே மாதரம் பாடலுடன் பல பாடல்கள், நகைச்சுவை துணுக்குகள், தேசிய தலைவர்களின் பொன்மொழிகள், கருத்துக்கள், மரம் வளர்ப்போம் போன்ற அரிய கருத்துக்கள் மாணவ செல்வங்களின் வழி நினைவூட்டியது. நிகழ்ச்சியை வழிநடத்திய கிருபா கணேஷ் மற்றும் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் ஆகியோருக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். மேலும் அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆசாரிப்பள்ளி

அரசு மருத்துவக் கல்லூரி உதவி நரம்பியல் மருத்துவர் டாக்டர் கல்பனா அவர்கள் தந்த தகவலில், நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்துவது போதைப் பொருட்கள் மற்றும் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்பை விட கூடுதல் எனவும், இதனால் தலைப்பகுதி நரம்பியல் செயல்பாடு குறைவு ஏற்பட வழிவகை செய்கிறது என நினைவூட்டினார். நன்று. இனி குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 20 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை இடம்பெற்ற தென்குமரி தேனிலையில் கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வியின் மூலம் புதிய தகவலை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சக்திகார்டன் சரஸ்வதி எழுதியிருக்காங்க. தொடர்ந்து அன்று காலை இடம்பெற்ற முற்றத்தில் இன்று அண்ணன் தம்பி உரையாடல் நிகழ்ச்சி கேட்டேன், புதிய தகவலை அறிய முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மடம் மணிகண்ட இரணியல் பழனியாண்டி பிள்ளை. மேலும் அன்று காலை மணி 10:02 இடம்பெற்ற குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 3 சுற்றுகளும் அருமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கலகலப்பாகிய நேர்களுக்கு பாராட்டுகள். மேலும் நிகழ்ச்சியை சிறப்பாக அழகுபடுத்திய அறிவிப்பாளர்

ஆகிய நேர்களுக்கு பாராட்டுகள். மேலும் நிகழ்ச்சியை சிறப்பாக அழகுபடுத்தி அறிவிப்பாளர் சுகுமார் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க சென்னை பாரிநகர் சுபா, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், செட்டியார் மடம், மணிகண்டன். தலைவலி என்பது மூளை பிரச்சனையால் ஏற்படும். மேலும் கண்களிலும் காதுகளிலும் பிரச்சனை வரலாம். கழுத்தெலும்பு பிரச்சனை பயணம் செய்யும் போது ஏற்படலாம். ஒற்றை தலைவலியால் பிரச்சனை அதிகம் உள்ளது. மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள் தந்த தகவல் பயனுள்ளவையே அப்படின்னு நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம். இனி குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 21 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை மணி 10:30 இடம்பெற்ற உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம் என்ற கருத்து கோவையில் மாணவ செல்வங்கள் உள்ளத்தில் உயர்வுள்ளம் என்பதை அழகாக உணர்த்தினார்கள். மனம் போல் வாழ்வு என்ற சொல்லும் இதன் மூலம் அறிய முடிந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய தர்ஷினி அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க கீழப்புத்தேரி லட்சுமண பிள்ளை, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை. தொடர்ந்து அன்று பிற்பகல் மணி 1:10 இடம்பெற்ற ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஓணம் மந்தல்லோ நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் பிரேமசுதா அவர்களுக்கு பாராட்டுகள். இந்த பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், செட்டியார் மடம், மணிகண்டன். மேலும் அன்றிரவு 8:30 ஒளிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் ஊர்கோலம் என்ற தலைப்பில் இனிய திரைப்பட பாடல்களை தேர்வு செய்த பூதப்பாண்டி நேயர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நன்றி. பாடல்களுக்கு முறையாக ஏற்புரை வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், செட்டியார் மடம், மணிகண்டன். இந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், செட்டியார் மடம், மணிகண்டன். அடுத்து மனம் நனையும் மதுரமலை நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றியை தெரிவிக்கும் நேயர் யாரு அப்படின்னா சுங்கான் கடை ராதாமோகன். இனி சென்ற மாதம் 22 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் சுங்கான் கடை ராதாமோகன். இவர் அன்று காலை மணி 9:30 இடம்பெற்ற காண கயிறளி நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இதில் உணவு முறைகள் பற்றி சொன்ன விதம், உடற்பயிற்சிகள் செய்யும் விதம், நேரத்துக்கு தூங்குவது, நேரத்துக்கு எழும்புவதை பற்றி சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அறிவிப்பாளர் பிருந்தாஜிக்கு நன்றி. அன்று பிற்பகல் மணி 1:05 இடம்பெற்ற செய்தி திருமாவில் மருதம் பட்டை அதன் மருத்துவ குணம் பற்றி தெளிவுபடுத்தி மருந்துக்கு நிகரான மருத்துவர் ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கையோடு எடுத்து எம்பிய பாங்கு பாராட்டுக்குரியது. சிறந்த செய்தியை தெளிவுபடுத்திய நிலைய அறிவிப்பாளருக்கு நன்றி. தொடர்ந்து அன்று பிற்பகல் மணி 1:10 இடம்பெற்ற பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு பெற்ற உற்பத்தி பொருட்கள், பாரம்பரிய சிற்பங்கள், வேளாண்மை விளைபொருட்கள் என அத்தனை அற்புதங்களின் பிறப்பு, வளர்ச்சி, உபயோகம் பற்றி நேர்கள் பலரும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கிய குமரி பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து அன்று இரவு மணி 8:05 இடம்பெற்ற இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடரில் நான் வித்யா என்ற நாவலின் திருநங்கைகளில் விளிம்பு நிலை பற்றி விவரித்த போது அவர்களின் வலிகளை தாங்கிய செய்திகள் கண்களில் நீர் கோர்க்கும் கண்ணீர் கதைகளாக உள்ளதை உணர்ந்தேன். தெளிவாக விவரித்த முனைவர் கலாராணி அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் உளம் கனிந்த பாராட்டுகள். இந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கும் நேயர் அகஸ்தீஸ்வரம் பால்மணி.

0: கடித வழி கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டோம். இனி SMS வழி நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம்.
1: புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான். சென்ற மாதம் 31 முற்பகல் 11:10 துவங்கிய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு உடனே பாடலை கண்டுபிடித்து பாடி தன் விருப்ப பாடலையும் பாடி அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் மீனா வைரமுத்து அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இம்மாதம் 2 காலை 10 துவங்கிய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்திலிருந்து நல்ல கருத்துக்கள் கிடைத்தது. ஒவ்வொருவருக்கும் நன்றி. உணர்வு தேவை, நன்றி உணர்வுடன் இம்மாதம் 2 காலை 10 துவங்கிய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்திலிருந்து நல்ல கருத்துக்கள் கிடைத்தது. ஒவ்வொருவருக்கும் நன்றி உணர்வு தேவை. நன்றி உணர்வுடன் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் மகிழ்ச்சி. ஆகையால் நாம் நல்ல சிந்தனையுடன் நல்ல அதிர்வுகளை எதிர்கொண்டு வாழ்வில் வளம் பெற்று வளமுடன் வாழலாம் என்று அருமையான கருத்து கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஸ் இருவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று முற்பகல் 11:30 துவங்கிய எண்ணெய் வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ற நேரலையில் பல நேர்கள் கலந்து கொண்டு அற்புதமாக பேசி அசைத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகவும் கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். சனிக்கிழமை காலை 9:30 இடம்பெற்ற காண கயிறலை நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது, சூப்பர் அப்படின்னு நாகர்கோவில் கோபால் சொல்லியிருக்காங்க. பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இவர் சென்ற மாதம் 18 காலை

13:00 வலம் வந்த சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து கொண்டு அவரவர் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நிகழ்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக நமது அறிவிப்பாளர் சுப்லட்சுமி அவர்களுக்கும் நல்ல முறையில் சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேலும் சென்ற மாதம் 19 காலை 10:30 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்கிற புத்தகத்தின் அருமையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியை நல்ல முறையில் நெறிப்படுத்திய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். மேலும் அன்று முற்பகல் 11:08 வலம் வந்த பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் தக்கலை அமிர்தா வித்யாலயா பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு அருமையான சிந்தனை தகவல்கள் பாடல்கள் என்பன போன்ற பல விஷயங்களை சரியான முறையில் தெரிவித்தார்கள். நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுடன் அருமையாக உரையாடி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்று முற்பகல் 11:30 நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் நன்றி சொல்ல நினைக்கும் நிகழ்வு என்கிற தலைப்பில் நேர்கள் கலந்து கொண்டு அருமையான தகவல்களை தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியை சிறக்கும் எண்ணம் நமது அறிவிப்பாளரும் திறம்பட கொண்டு சென்றார். வாழ்த்துக்கள். மேலும் அன்று மாலை 3:00 வலம் வந்த வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் பன்முக கலைஞரும் திரைப்பட நடிகருமான அர்ஜுன் அவர்களை பற்றிய அருமையான தகவல்களும் அவர் நடித்த படத்திலிருந்து பாடல்களும் அருமையாக வலம் வந்தன. நிகழ்ச்சிக்கு ஏற்றார் போல தொகுப்புரை வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் மு ஆஷா அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் சென்ற மாதம் 26 திருவோண திருநாளை முன்னிட்டு திருவோண சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளும் மிக மிக அருமை. நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்று காலை 10:03 வலம் வந்த சுவாசிப்பை சுவாசிப்போம் நேரலை நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து வந்த 10:30 வலம் வந்த குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி 3 சுற்றுகளிலும் நேர்கள் அருமையாக கலந்து கொண்டு மிகவும் நல்ல முறையில் சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை ஏற்றார் போல நமது அறிவிப்பாளர் சரண்யா மற்றும் பிருந்தாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அன்று இரவு 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமது நேயர் திட்டுவிளை சாபி அவர்களின் கைவனத்தில் அருமையான பாடல்கள் ஒலித்தன. பாடல்களுக்கு இணைப்புரை வழங்கிய நமது அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 2 காலை 10:03 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி மிகவும் அருமை. மேலும் அன்று முற்பகல் 11:30 வலம் வந்த நேரலை நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு இணைந்து சிறப்பித்த சிந்தனைகள் பற்றிய அருமையான தகவல்கள் நமது நேயர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அருமை. அடுத்து துவரங்காடு முத்து ஆசாரி. இவர் சென்ற மாதம் 27 இடம்பெற்ற குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் கடைசியில் வரும் சுற்றில் ரோஜா பூவாக மாறி பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். மேலும் சென்ற மாதம் 29 காலையில் 11:00 நடந்த நேரலை சிறப்பாக இருந்தது. வாழ்க்கையில் கல்விக்கு பின்னால் என்ன தேவை, இதற்கு பலர் பல கருத்துக்களை சொன்னார்கள். அத்தனையும் நமக்கு தேவையான கருத்துக்களே. மேலும் சென்ற மாதம் 30 பிற்பகல் 3:00 நடந்த நேரலை கடற்கரை மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பேசியது அருமை. நேர்களின் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்த்துக்கள். இம்மாதம் 1 காலையில் இடம்பெற்ற இன்றைய குறுஞ்செய்தியில் விண்வழி பற்றி பேசியது சிறப்பாக இருந்தது. மன்னருக்கும் மந்திரியாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்த தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் இன்று காலையில் தாஜ்மஹால் கட்டிய ஷாஜஹான் அவர்களின் மனைவி மும்தாஜ் பிறந்த நாள் என்று சொன்னது சிறப்பு. அது அவருடைய நினைவாக கட்டிய கட்டிடம் என கூறியது நன்று. மேலும் இம்மாதம் 2 இரவு இடம்பெற்ற உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தேரு சிவ சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மேயரிடம் பேசும்போது சிறப்பாக பேசினார்கள். நாம் பயன்படுத்தும் பல பயிற்சிகளை சொன்னது மிகவும் சிறப்பு. நிகழ்ச்சியை வழங்கிய குமரி பண்பலைக்கு பாராட்டுக்கள். அடுத்து இடையன் விளை வசந்தி பிரேம். இவர் சென்ற மாதம் 26 காலை 10:00 ஒலிபரப்பான வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி கேட்டேன், அருமையாக இருந்தது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து மற்றும் இறுதியாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நாம் தாங்குவதற்கான சக்தியை இறைவனிடம் கேட்டு கஷ்டத்திலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி இடையிடையே சில குட்டி கதைகளையும் கூறியது அருமை. இதை கேட்கும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தகம் வாசிக்கும் நல்ல பழக்கத்தை பின்பற்ற ஒரு நல்ல தூண்டுதலாக இருந்தது. தோழிகள் இருவருக்கும் பாராட்டுக்கள். குளச்சல் பிரசாத். இவர் சென்ற மாதம் 23 முற்பகல் 11:10 ஒலிபரப்பான பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கேள்வி பதில்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவை வளர்க்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை சிறப்பாகவும் தெளிவாகவும் வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் மீனா வைரமுது வைஷ்ணா இருவருக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்கிய குமரி பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 ஒலிபரப்பான தேனி நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக நான் செய்ய நினைக்கும் ஒரு செயல் என்ற தலைப்பில் நீண்ட நாள் கனவுகளை பகிர்ந்த நேயர்களின் குரல்கள் தேனி நேரத்தில் தேனாய் இனித்தது. கருத்துக்களை அழகாய் கோர்த்து நிகழ்வை சிறப்பாய் நடத்திய அறிவிப்பாளருக்கு நன்றி. மேலும் சென்ற மாதம் 25 முற்பகல் 11:10 சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் ஓணம் பொன் ஓணம் வந்தல்லோ நேர் நினைவுகள் தேனாய் இனித்திட அனுபவ கருத்துக்கள் மனதை மகிழ்வித்தன. நிகழ்ச்சியை சிறப்பாய் வழிநடத்திய அறிவிப்பாளர் ஸ்ரீநிர்த்தியா ராதிகா சிவகுமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் முற்பகல் 11:02 ஒலிபரப்பான குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் மனம் மணக்கும் பொன் ஓணம் என்ற தலைப்பில் நேர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அனைத்தும் சிறப்பாகவும் சுவையாகவும் இருந்தது. நேர்களின் எண்ணங்களை அழகாக இணைத்து நிகழ்ச்சியை சூப்பராக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி. மேலும் அன்றைய தினம் திருவோணம் கொண்டாட்டத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக
சுங்கான் கடைசரி ஐயப்ப

0: அப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண பண்டிகை கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு மிகவும் அருமை. அழகிய அத்தப்பூ கோலம், பாரம்பரிய கலை நிகழ்வுகள், ஓண விருந்து என விழாவின் மகிழ்ச்சியை அழகாக பதிவு செய்த அறிவிப்பாளர் அவர்களுக்கு பாராட்டுகள். இன்றைய கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9442-43-0243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச குமரி பண்பலை 101 எப்போதும் இணைந்தே இருங்க. பாய் பாய், டேக் கேர். நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் 10:55. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் சாதனா சர்கம் பாடிய கண்டு கொண்டேன் திரைப்பட பாடல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிரியர்கள் புதுமையான கற்பித்தல் முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 48 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகிறது. 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமம் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் வரலாற்றை வரும் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சாதிகள் பட்டியலை இணைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமான புலியை 16வது நாளாக வனத்துறையினர் இன்றும் தேடி வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02. ஏக்சூர்

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் ஒரு பகல் 11:08. எங்கே எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. குமரி பண்பலையுடன் நேரலை.

0: நாகர்கோயில் கேகே மக்களே மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி பண்பல 101 கேட்டுட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் மலையாள கரையோரம் தமிழ் பேசும் குருவியார் உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜே லிஜு. வணக்கம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள்ங்க. இன்று ஆசிரியர் மட்டும் இல்ல, நமது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர்கள்ல இவரும் ஒருவர். அவருடைய நினைவா இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னால வரிசையில வைக்கப்பட்டவர் அப்படின்னா அது குரு ஆசிரியர் தான். அந்த குரு சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு ஊக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். நம்ம வாழ்க்கைய தடம் புரண்ட வாழ்க்கையை கூட அப்படியே தலைகீழா மாற்றி நல்வழிப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட உங்க ஆசிரியரை பத்தி பேச நம்ம குமரி பண்பலை உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு வழங்குறாங்க. குமரி பண்பலையுடன் நம்ம நிகழ்ச்சியில என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் அப்படின்னு அழகான ஒரு டாபிக் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. மாற்றம் ஏற்படுத்திய உங்க ஆசிரியரை பத்தி நீங்க பகிர்ந்துக்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு நிமிஷத்துல கருத்துக்களை பகிர்ந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர் 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பினாக 0465 2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர் இருக்கு 8903257309. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ லைன்ஸ் எல்லாம் ஓபன்ல இருக்கு. நேர்கள் வந்து வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, வெளி மாவட்டம் மட்டும் இல்ல, கேரள பகுதி மக்களும் நம்ம நிகழ்ச்சிகளை கேக்குறாங்க. அவங்களும் நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசலாம். நம்ம அவளோட அவங்க கருத்துக்களுக்காக காத்திருக்கும். சோ நம்ம நேர்களின் கருத்துக்களை கேட்க உங்க காதுகளையும் இந்த நிகழ்ச்சியில உங்க கருத்துக்களை சொல்ல உங்க குரலையும் தீட்டி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் குமரி பண்பலையுடன்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான் தான்.
0: சொல்லுங்க சார், உங்கள் வாழ்வை மாற்றிய ஆசிரியர்.
1: என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் இந்த தேசிய நல்லாசிரியர் தினம். அதனால ஆசிரியர் அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு, நீங்க முகவரியில சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம், அதாவது குரு ஆசிரியருக்கு பிறகுதான் தெய்வம்.
0: உங்க உங்க வாழ்வை மாற்றிய ஆசிரியர் அவருடைய பெயர் அப்படி சொல்லுங்க.
1: தமிழ் ஆசிரியர்மா என்ன சொல்ற, ஒரு வாழ்க்கையில ஒரு படிப்பண்ணைய படிச்சிருக்கமா,
0: அவங்க சொன்னது
1: மூணே மூணு தரமா, உண்மை உழைப்பு ஒழுக்கம் நேர்மை. நான் ஒரு மனிதன்கிட்ட இருந்தாச்சு வேண்டுமானா அவன் வாழ்வில என்னைக்குமே குறைவே இல்ல, நிறைவான வாழ்க்கை தான் வாழ்வான்.
0: சூப்பருங்க, அதை தொடர்ந்து கடைபிடிங்க. உங்க ஆசிரியருக்கு என்று நன்றி உணர்வுங்க. நன்றி நன்றி நன்றி. சரி, நிகழ்ச்சியின் அடுத்த நேர பாக்கலாம். நம்ம நேர்கிட்ட ஏற்கனவே சொன்ன ஒரு நிமிடத்தில் பேசி அழகா முடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம்
2: வணக்கம். நலம் நலம் அறியாவல் ஆசிரியர் பெருந்தையெல்லாம் நல்வாழ்த்துக்கள் கொடுக்கிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நீங்க உங்களுடைய வாழ்வை மாற்றி ஆசிரியர் யாரு சொல்லுவீங்க? அவங்க சொன்ன ஊக்கமான வார்த்தை என்ன?
2: கட்டாருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லிட்டு என்னை நீ சிறப்பித்துக் கொள்வதற்கு அவங்களை நினைவூட்டத்தான் வேண்டும். நான் வந்து என்னுடைய 3 வயதில் தாயார் இருந்தப்போ எல்கேஜி யூகேஜி போகக்கூடிய காலத்துல வந்து என்னை 1வது வகுப்பில் அமர்த்தினார் நம்பி வாத்தியாருங்கிற அவங்க. அவங்க வந்து இப்ப இல்லை, ஆனா அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயநிலையை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: சரிங்க.
1: அப்புறம் 6 லிருந்து 8 வரை நான் வந்து மிடில் படிக்கிறதுக்கு என்னுடைய சூழ்நிலையை கருதி வெள்ளாளர் காலனியில லிலி டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து நான் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது. அந்த 6 லிருந்து 8 வரை நோட் புக்ஸ் புக்ஸ் எல்லாமே அவங்கதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த இதய தெய்வத்துக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இவ்விதம் நான் வருவதற்கு எனக்கு அவர்கள் தான் மூல காரணமாக இருந்தார்கள் என்பதை தங்களிடம் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி சார். இதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்வை மாற்றிய இல்லை உங்களுக்கு ஊக்கம் கொடுத்த உங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்த ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களை பற்றி நினைவு கூறுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இதே முரளிப்பட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
1: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
6: எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101, இது நம்ம FM-ங்க. நாம FM ஸ்டுடியோ கிளாக்ல அப்படியே டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் இப்போ முற்பகல் 11:20 ஆயாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. லைவ் ஷோவில் நாம இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக ஸ்கூல் காலேஜில் நமக்கு நிறைய டீச்சர்ஸை பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு டீச்சர் மட்டும்தான் என் லைஃப்பில் வரலன்னு வைங்களேன், நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்குலேயே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஆசிரியர் யார், அவங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் ஆசிரியரை பற்றி நினைவுபடுத்துவதற்கும் நினைவு கூறுவதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. யார் எந்த ஆசிரியரை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்மா. வணக்கம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
6: சரிங்க சார், பேசுங்க. அருமனை கமலாசனன் சார், நீங்க சொல்லுங்க, உங்கள் வாழ்வை மாற்றிய ஆசிரியர்.
7: இன்னைக்கு அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
6: சரிங்க,
7: இன்னைக்கு வந்து நான் வந்து படிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து நான் வந்து 11 படிச்சுட்டு இருந்த சமயத்துல வந்து எனக்கு ஹிஸ்டரி வரலாறு ஒரு சார் பாடம் எடுத்தாரு. அப்ப வந்து அவரு பாடம் எடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து நாங்க வந்து சில இதுகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்ப வேடிக்கையா இருக்கும். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அப்ப நாங்க சுட்டித்தனமா விளையாடிட்டு இருப்போம். அந்நேரம் வந்து அவர் பாடத்தை கவனிக்கலன்னு என்ன பண்ணுவாரு, வந்து ஓடி வந்து எங்களை எல்லாம் எழுப்பி நிக்க வச்சு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. உடுத்தடுத்து கடைசியில என்னடான்னா பிறகு ரொம்ப இது பண்ணுவாரு. பண்ணிட்டு கடைசியில என்னன்னா நான் வந்து அந்த பாடத்துக்கு வந்து முதல் மார்க் எடுத்தேன்.
6: அந்த அளவுக்கு உங்களை வந்து ஊக்கப்படுத்திருக்காரு.
7: ஆமா, அந்த அளவுக்கு முதல் மார்க் எடுத்தேன். இன்னும் அவ்வளவு திருத்திட்டாரு, திருத்தி முதல் மார்க் எடுத்தேன். அந்த ஒரு வருஷம் மறு வருஷம் வந்து கமலாசன் ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு வருஷம் அந்த கிளாஸ் பூரா சொல்லிட்டு நடந்தாரு.
6: நீங்க முதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு ஆசிரியர் பத்தி இன்னைக்கு நினைவுபடுத்தி பேசிருக்கீங்க. நன்றி சார், நன்றி. அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் இங்க பேசுறீங்க?
8: வணக்கம் மேம், சவரியம்மாள் வடக்கு கோணம்.
6: சவரியம்மாள் வடக்கு கோணத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. அவங்க பேர் சொல்லலாமா? ஏற்படுத்திய ஒரு ஆசிரியை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா, நன்றி.

இப்போ பேசின ரெண்டு நேயர்களுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து மதிப்பெண் அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணமாக அந்த ஆசிரியர் பற்றி பேசினாங்க. இன்னொருத்தங்க பள்ளியிலேருந்து என்னை நிறுத்துறதுக்காக பார்த்தாங்க வீட்டில், ஆனால் இவங்க தான் வந்து பேசி நான் பள்ளி படிப்பு தொடர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலாக வந்து பேசினாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆசிரியரை பற்றி பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 260-240 மற்றும் 1-290-7-2-3-4-0-4-5-2 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903-25-7-0-3-9. இப்போ நமக்கு மாஸ்டர் படத்துலேருந்து வாத்தி ரைடு பாடல், அதாவது மாஸ்டர் படத்துலேருந்து வாத்தி ரைடு பாடல் வருதுங்க. ஏன்னா இதை கேட்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வாத்தியார் இருப்பாருங்களேன், அவங்கள தான் ஞாபகம் வரும் இந்த பாட்டு கேட்டால். கேட்கலாமா? ஸ்டே டியூன்ட் வித் கமரி FM 101. இது நம்ம FM-ங்க.

0: பாத்தி ரெய்டுனா
1: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியம்

0: தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
1: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
0: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
0: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும்
0: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
0: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
0: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
0: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியப்பம் 101. இது நம்ம எஃப்எம் கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.
3: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
3: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

0: எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் இப்போ முற்பகல் 11:30. இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ, குமரி எஃப்எம் 101 இருந்து. உங்க லைஃப்ல திருப்பு முனையா இருந்த ஒரு டீச்சர் இன்னைக்கு இந்த நேரலை மூலமா நீங்க பேசுறத லைவா கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? கொஞ்சம் மெய்சில் இருக்கிற ஒரு விஷயம்தான், அப்படித்தானே? இல்லை, இந்த இதனத்தில் அவங்களை நேராக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க? அதை என் நிகழ்ச்சியில் பகிர்ந்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையும் மாற்றிய ஒரு ஆசிரியர், நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அவங்கள பற்றி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம், நேர்களை சந்திக்கலாம். வணக்கம், குமரி எஃப்எம் 101, இது குமரி பண்பலையுடன். வணக்கம், யாருமா பேசுறீங்க? தோவாளியிலிருந்து சந்திராமாவா?
1: ஆமாமா, ஆமாம்.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் யார்?
1: எங்க வாழ்வில் எழுத்து படிக்கையில ஒரு சார் வந்தாங்க, ஐட்டமா வந்தாங்க. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்கம்மா. அவங்க இப்போ லேடிஸ் சும்மன பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்கம்மா. பசங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுமா. சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க
0: எங்களை.
1: சார் அந்த கம்மலை பத்தி எனக்கு தெரியும். அது அவருக்கு வந்து அந்த சாருக்கு வந்து ரெண்டு பாய் பாய்ஸ்தாம்மா பிள்ளைங்க. அதனால பொங்கல் பிள்ளைங்க மேல பாசமா இருப்பாரு. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் உங்களுக்கு போக மாட்டேன்.
0: எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியரா அவரு? இந்த தினத்துல உங்க ஆசிரியரை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிமா, நன்றி.
1: எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப பிடிக்குமா. எங்க லேடிஸ் அத்தனை வீட்டுக்கு அந்த சார ரொம்ப அவர் பாடம் வந்தாலே இன்னைக்கு ஹாப்பிமா.
0: நன்றி,
1: நன்றி.
0: நிச்சயமா உங்க வாழ்த்துக்கள் அவர் சேர்ந்திருக்கும் தான் ப்ரோ. நன்றி. ரொம்ப எமோஷனலா அவங்க பேசிட்டாங்க அவங்களுடைய ஆசிரியரை பத்தி பேசும்போது. வணக்கம், வணக்கம். யாருங்க பேசுறீங்கம்மா? குளச்சல்லேந்து ராஜேஸ்வரியம்மா. சொல்லுங்க, உங்களது வாழ்க்கையை மாற்றிய ஆசிரியர் யார்? இல்ல உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்?
2: ஆசிரியர்
0: ராஜம்மாள். சரிங்க, அவங்க எப்படி மாத்தினாங்க? என்ன ஊக்கமான வார்த்தைகள் சொன்னாங்க உங்களுக்கு?
2: அவங்க சொன்னது அப்ப அந்த டீச்சர் எப்படி அறிஞ்சு வந்து இந்த பிள்ளைங்களை தவிர்க்க

0: நேரம் வேற அவ கிளாஸ் நடத்திய நேரம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன அவங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் அப்படி இருந்த நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒற்றுமை அந்த ஒற்றுமையை அவர் வளர்த்து விட்டார். அந்த டீச்சர் வளர்த்து விட்டாங்க. எங்க பெரியவர் பார்க்கப்படாது, பணக்காரர் பார்க்கப்படாது, ஏழைகள் பார்க்கப்படாது.
1: சரி,
0: ஆமா அவர் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரா, இவர் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரா, நீங்க அப்படி பார்க்கப்படாது.
1: அப்போ சொன்னது ஆசிரியர் சொன்ன அட்வைஸ் அதை இப்பவும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா பேசினாங்க. வாத்தியர்கள் பத்தி நிறைய படங்கள் வந்திருக்குங்க. அதில் ஒன்று தான் வாதி அப்படிங்கிற திரைப்படம். தனுஷ் மற்றும் நிறைய பேர் நடித்த அந்த திரைப்படத்துலேருந்து இப்போ ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்கலாம், பாட்டை கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது உங்களுக்கான பாடல்.

படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்டா. இருப்பது

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 11:38 ஆயாச்சு. இந்த டைம் நீங்க ஒரு டீ பிரேக்கா டீ குடிச்சிட்டு இருக்கலாம்.

சமையல் வேலைகள் கவனிச்சிட்ருக்கலாம், இல்லை வேறு விஷயங்களா பண்ணிட்டு கூட இருக்கலாம், இல்லை வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ட்ராவலில் கூட இருந்துகிட்ருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை மாற்றிய இல்லை நமக்கு ஊக்கப்படுத்திய விதத்தில் அல்லது உற்சாகப்படுத்தும் விதத்தில் சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்திய ஆசிரியர்களை பற்றி நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணங்க இன்றைக்கி. நம்ம நேயர்களும் அவங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்னு பற்றி பேசிக்கிட்டே வராங்க. கரும்பலகையில் சாக்பீஸ் பிடிச்சி நமக்கு எழுத சொல்லி கொடுத்தவங்க மட்டும் ஆசிரியர்கள் இல்லைங்க. வாழ்க்கையில் நம்ம தடுமாறி நிற்கிற சமயம் தோல் மேலே கை போட்டு உன்னால் முடியுண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம பாதையே மாத்துறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான குருநாதர்கள். இது கல்வின்னு மட்டும் இல்லை, தொழில்

0: அவங்க தான் உண்மையான குருநாதர்கள். இது கல்வின்னு மட்டும் இல்லை, தொழிலை கற்றுக் கொடுப்பவர்களும் ஆசிரியர்கள் குருநாதர்கள் தான். இல்லை வேறு கலைகளை சொல்லித்தருபவர்களும், அதாவது நடனம் பாட்டு இதையெல்லாம் சொல்லித்தருபவர்களும் வந்து ஆசிரியர்கள் தான் இல்லைங்களா. அதனால் எல்லாருமே எல்லா குருநாதர்களும் அப்படின்னா ஒரு சுயநலம் இல்லாமல் தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக சொல்லித்தரக்கூடியவர்கள். ஸோ நிச்சயமாக வந்து இந்த நாள் அவங்களெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு தினம். நம்ம நேயர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேச போகிறாங்க அடுத்தது அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நலம் விசாரிக்கும். நேயருடைய பெயரை தெரிஞ்சுக்கலாமா?
1: நிச்சயமா, தூரிலிருந்து முத்தாசரம் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கையில் திருப்பு முறைய அமைந்தது என்னுடைய ஆசிரியர் சாமிதாஸ் அவர்கள். அவர்களை பார்க்க சென்ற போது அவர்கள் மருமகன் தாத்தூர் சேவராக இருந்தார். அவர் என்ன பார்த்த உடனே எனக்கு என்ன ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணணும்னு நம்ம குமரி பண்பலையில ஏழைப்பாற நிகழ்ச்சிக்கு ஒரு கிரகர் ரெடி பண்ணார். அது 26/6/10 அன்னைக்கு. அதே நேரத்துல 30/6/10 அன்னைக்கு சாது சௌராங்க தயார் பண்ண ஏழைப்பாற நிகழ்ச்சியை நம்ம குமரி பண்பலை அன்று 8 மணிக்கு ஒருக்கிறார். எனக்கு பின்னளிப்பால் கொடுத்தது நமது அறிவிப்பாளர் திருமகன் சார்.
0: சரிங்க, நன்றி நன்றி நன்றி.
1: ஆசிரியர்
0: வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இனிய ஆசிரியர்களுக்கும்
0: வாழ்த்துக்கள். வணக்கம்மா, பேசுங்க. ஆஹா, சரி, வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடத்துல இருந்து மணிகண்டன், சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து பாடம் சொல்லி தந்த ஒரு ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர். அவரு வந்து மத்தியான டைம்ல வருவேன். ஆனா வந்து நாங்க எல்லாம் பாடம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா பாடமா சொல்லிட்டீங்க, அவரு திடீர்னு வந்து என்னன்னா ஒரு நாளை வந்து ஒரு பெரம்பு கொண்டு ஆயிட்டு அவரு கம்பு பெரம்பு. இந்த பெரம்ப வீட்டுல இருந்து அழகாட்ட சீவி பெரம்ப கொண்டு கையில கொண்டு கொடுப்பேன். பெரம்ப கையில கொண்டு கொடுத்தேன்னா முத அடி எனக்கு வர.
0: அது
3: இல்லை வர எனக்கு நினைவா இருக்கு. அந்த ஆசிரியர் மறக்கே செய்யணும்.
0: கொண்டு கொடுக்கிற பையன அடிக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. நல்லெல்லாம் கொண்ட ஆசிரியர், அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் இருக்காரு அவங்களுக்கு.
3: மறக்க முடியாத ஒரு அனுபவம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த பெரம்பு வந்து இப்போ வந்து அடிக்கிறது இல்லை, ஆனால் முன்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பை வந்து சீவி கொண்டு வருவாங்க. அந்த பெரம்பை வந்து தூக்கி நம்மளாம் மேலே வச்சிருவோம். அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஆசிரியர் வந்து நம்ம வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு தண்டிக்கிறதுக்காக தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு நினைவுபடுத்தி பேசினாரு. வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் இல்ல வாழ்வை மாற்றி ஆசிரியர்?
4: நான் வந்து 6வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு இளநிலை ஹைஸ்கூல்ல படிச்சேன். அப்போது என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத எனக்கு வாழ்க்கையில் உயர்த்திய சிவன் பிள்ளை வாத்தியார். ஏன்னா நான் இன்னைக்கு டாக்டரா இருந்து ரிட்டையர் ஆனா அவருடைய காரணம். எனக்கு எப்போ அவரு பாடத்தில் நன்றி.
0: கொஞ்சம் எமோஷனலா இந்த நேயர் பேசினாரு. அவர் டாக்டர் ஆகிறதுக்கு இவருதான் மிகப்பெரிய காரணம், இந்த ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க இன்றைய நிலை எட்டியிருக்கோம், ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர்கள் தான் நிச்சயமா காரணமா இருக்கும். ஏன் எனக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியரும் சரி ஆங்கில ஆசிரியரும் சரி இரண்டு பேருமே வந்து

ஒரு பேர் வாங்குற அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊடக உலகத்துல வந்து ஒரு பேர் வாங்குற மாதிரி வாங்க அப்படின்னு வந்து கலையில ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க நிச்சயமா ரொம்ப ஊக்கப்படுத்தி பேசினதுனாலேயும் எங்களை அந்த மாதிரியான நிகழ்ச்சியில பங்கேற்க செய்தனால தான் நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் இருக்கோம். நாங்களும் வந்து எங்களுடைய குருநாதர்கள் எல்லாம் இந்த நேரத்துல வந்து நினைச்சு பார்த்துக்கிறோங்க. டீச்சர் அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஆசிரியர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? ஒரு சேலை உடுத்தி கையில் வந்து கொடை வச்சுட்டு போவாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, கையில் புக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி தான் நமக்கு ஒரு உருவம் வந்து ஞாபகம் வரும். ஒரு வெண்டேஜ் சாங் கேட்க போகிறோம். கடலோர கவிதைகள் படத்துலேருந்து ஒரு பாடல். அதில் வந்து நடிகை ரேகா அவங்க வந்து ஒரு ஆசிரியையாக அந்த படத்தில் வந்து வந்திருப்பாங்க. நம்ம மாவட்டத்தில் முட்டம் பகுதியில் எடுக்கப்பட்ட திரைப்படமும் கூட அது. அதில் வந்து நடிக்கக்கூடிய ஹீரோ இந்த டீச்சர் தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சு நிற்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து ஒரு சீன் வருங்க. அந்த பாட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வருது, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் கமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?

0: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
0: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: எப்போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நாம எஃப்எம்ங்க. நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் ஒரு பகல் 11:50. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர். அந்த டாபிக்ல தான் நம்ம நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் பேச போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் கவுர்க்குளம் தெருவிலே கனகராஜ் பேசுறேன்.
3: சொல்லுங்க கனகராஜ், நீங்க
4: என்ன வகுப்புல இருந்து 8th வகுப்பு வரைக்கும் ஈச்சவநிலை பள்ளி பக்கம், வீட்டு பக்கத்துல உள்ள பள்ளி அங்க படிச்சேன்.
3: சரி,
4: அப்ப குமரேச பிள்ளைன்னு கொட்டாரத்திலிருந்து ஒரு தமிழ் ஆசிரியர்.
3: சரிங்க.
4: அவரு இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவரு, மட்டும் இல்லாம ரொம்ப பக்தி, நெற்றி நிறைய திருநீரும் வாய் நிறைய தெய்வ மந்திரமுமா தான் உள்ளே நுழைவாரு. எப்பவுமே இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் வளர்ந்ததுனால பையங்களுக்கும் அந்த மாதிரியே எல்லா வகையிலையும் வளர்த்தாரு.
3: சரி,
4: கத்து தந்தாருங்கிறத விட வளர்த்தாரு தான் சொல்லணும். அவர் அத்தால் இலக்கியத்துல வந்து இலக்கிய நிகழ்ச்சி கூட நடத்துவார்.
3: உங்களுக்கு இலக்கியத்துல ஆர்வம் ஏற்பட இந்த ஆசிரியர் தான் காரணமா
4: இருந்தாங்க. அமரவே ஆனாலும் என்றும் இலக்கிய சிகரமாய் நின்று இதயத்தில் நிறைந்திருக்கும் குமரேச பிள்ளை ஆசாரிக்கு நன்றி பூக்களை சமர்ப்பிக்கிறேன்.
3: நன்றி, நன்றி. அருமையான கவிதை, ரொம்ப அழகா கியூட்டா ஒரு கவிதையை வந்து ஆசிரியருக்கு சமர்ப்பிச்சுட்டு இந்த நேயர் கிளம்பி இருக்கிறாங்க. வணக்கம் குமரி பண்பலையுடன் யார் இங்க பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்கம்மா? யாருமா? சுவாமி தோப்புல இருந்து மேகலா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் இல்ல உங்க வாழ்வை மாற்றிய ஆசிரியர்?
5: என் வாழ்வை மாற்றிய ஆசிரியர் வந்து, நாங்க 6 பிள்ளைங்க மேடம். அதனால நான் 3வது பிள்ளை, நான் தான் முதல் பட்டதாரி. இளைய தம்பி வந்து ஒரு டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய அளவுக்கு, ஆரம் கேவி ரவி ஆளுநர் தெரியல, அவங்க கையில பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது எங்க அம்மா அப்பாவும். எனக்கு பிடிச்ச ஆசிரியர் சிவதான பிள்ளைன்னு ஒரு ஆசிரியர். ஏற்கனவே ஒரு தோழி பேசினாங்கல்ல,
3: ஆமாங்க,
5: அதே சார் தான். பொம்பளை பிள்ளைங்க நல்லா பாசமா இருப்பாங்க, அதுவும் ஒழுக்கமா இருக்க பொம்பளை பிள்ளைன்னா நல்லா பிடிக்கும் சாருக்கு. சாருக்கு ஊரு கொட்டாரம், கொட்டாரம் ஸ்கூல்லதான் வேலை பார்த்தாங்க, நானும் அங்கதான் படிச்சேன்.
3: ஒரே நிகழ்ச்சியில வந்து ஒரு ஆசிரியர் பத்தி பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றி, நன்றி. வாத்தியார் அப்படிங்கறவர் வந்து பெரும்பால அடிக்கிறவரோ இல்ல தண்டிக்கிறவரோ மட்டும் இல்லங்க, பாசம் காட்டினா கூட மாணவர்கள் மாணவிகள் மனதுல வந்து வருடங்கள் கடந்தும் அவங்களால நிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த ரெண்டு தோழிகளும் நம்ம கிட்ட பேசினதுதான் சாட்சி. வணக்கம் குமரி பண்பலையுடன் யார் இங்க பேசுறீங்க? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. கீழக்காட்டு வழியிலிருந்து சொல்லுங்க சார்.
6: அந்த பம்பர் அம்மாச்சியர் ஒரு ஆள் ஆபத்து காத்த, அவங்க என்ன ஒவ்வொரு பாடல்களும் முக்கியமான பாடல்கள் அச்சு தராது, பாட்டாட்டே சொல்லி தர மாட்டாங்க, அத ராகமாட்டே சொல்லி தருவாங்க.
3: ஆமா, அது ரொம்ப எளிமையா வந்து மனதுல பதியும் இல்லைங்களா?
6: அப்போ அதுல தாமர மயக்கேல் வாரைக்கு ஒரு முக்கியமான பாட்டு, அதுல அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இந்திய வச்சு அதிகம் எடுத்து வராது இல்ல?
3: ஆமா,
6: அதுல கம்பர் வந்து நம்ம சூர்பனாக வர்றத பஞ்சு குளிர் ரிஞ்சி குளிர் மண்டபம் மலங்க செஞ்சரிய கச்சரி சீரடிகளாகி அம்சொல் இள மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சி என வஞ்சமகள்.

0: இப்படி பாடி உங்களுக்கு வந்து பாடம் நடத்தி உங்க மனதுல பதிய வச்சிருக்காரு. இவ்வளவு வருடங்கள் கழித்து நீங்க அது நம்ம பண்பலையில பேசுறீங்க பாருங்க.
1: ஆமா, அதுல தூர்ப்பு நகைக்கு அது அவ ஒரு மோசமான ஆளு குணத்துக்கு பதிலாட்டு அது ஒரே மோசத்துல உச்சகட்டம்
0: வருடங்கள் கழித்தும் உங்க ஆசிரியர் நினைவு கூறுறீங்க, மறக்காம வச்சிருக்கீங்க. அதுக்கு உங்க ஆசிரியர் தான் நிச்சயமா காரணம். அருமையா ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி நன்றி. அப்படியே நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம நேயர்கள் பேசின ஒவ்வொரு கதையும் அவங்க டீச்சர்ஸ் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் தான் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உண்மையில ஒரு நல்ல ஆசிரியர் அப்படிங்கிறவங்க பாட புத்தகத்தை மட்டும் நடத்துறவங்க கிடையாது, நமக்கான வாழ்க்கையையும் அதாவது நடத்துறவங்க அப்படின்னு சொல்லலாம். நாம தப்பு பண்ணும்போது கண்டிக்கவும், சோர்ந்து போகும்போது கை தூக்கி விடவும் ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த வரம் அப்படின்னு சொல்லாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கேட்டு ரசித்தா மற்றும் பங்கேற்க முயற்சி எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இப்ப நிறைவா நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வருது ஐலாண்ட் படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது நம்ம FM.

இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101, இது நாம எஃப்எம்ங்க. நம்ம குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் கேட்க நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் கேட்டு ரசிக்கலாங்க.

நிபோ நண்பகல் 12 மணி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி இன்று வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன் இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:10 மனம் நனை மதுரமழை தேரல் சுவையில் சாரல் இசை. 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. பிற்பகல் 1:10 பெருமை முகு பாரதம் சித்திரம் செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள் அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 2:15 திரை இசை. பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் கொடும்பாளூர் ஏ சின்னமுத்து குழுவினரின் வழங்கும் கிராமிய பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இதில் செட்டியார் மடம் சி மணிகண்டன் என்னைய தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 4:05 ஆசிரியர் தினம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. தொடர்ந்து கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்களின் பிறந்த தின உரை கேட்கலாம். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகள் அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 5:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் குறுந்தொகை குறுஞ்சொல்லில் நெடுங்காதல் உரை வழங்குகிறார் முனைவர் டெல்பின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:42 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆ சந்திரிகா அவர்கள். தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இன்றிரவு 8 மணிக்கு துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள். இன்றிரவு 8:05 முதல் இரவு 9 மணி வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி எஃப்எம் 101, இது நம்ம எஃப்எம்ங்க. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:10. ஆரம்பமாயாச்சு, மனம் நனையும் மதுரம் அடைது, தேரல் சுவையில்

மனத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இசையமைப்பாளர் தேவாவின் தேனிசை தென்றலில் கவிஞர் வைரமுத்துவின் வைர வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ராவும் பாடியிருக்காங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, நீ பேசும் தமிழ் கூட அழகுன்னு சொல்லும் கவிஞரின் வரிகளில் தான் எத்தனை அழகு கேட்டுதான் பாருங்களேன். மதுரகானமாய் வருகிறது பாட்ஷா பட பாடல்.

0: மாபெரும்
1: வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

இன்று மாலை 4-2 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பும் நேயர்கள் உங்க குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. இந்த நம்பருக்கு NGL அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களோட 9495963210 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு உங்க குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. SMS உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி FM 101 கேட்டு ரசிக்கலாங்க.

நாம் எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:18. குமரவம் மந்திரவள்ள நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. கிட்டத்தட்ட 33 வருடங்களாகியும் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் கொடுக்குற ஒரு பாட்டுங்க. கர்நாடக கிளாசிக்கல் பாட்டுக்கு வெஸ்டர்ன் பீட்ஸ் பிஜிஎம் போட்டு பின்னணியில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மெட்டு போட, கவிஞர் வைரமுத்துவன் பாடல் வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதாவும் பாட, அந்த அழகான மதுரகானம் இதோ உங்களுக்காக ஜென்டில்மேன் படத்திலிருந்து.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: நேயர்களே, இன்று மாலை 5:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் குறுந்தொகை குறுஞ்சொல்லின் நெடுங்காதல் உரை வழங்குகிறார் முனைவர் டெல்பின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நாளை. விசிஷ்ட அதிதியாயிருந்து சினிமா சீரியல்

நேரம் பகல் 12:24 தாண்டி 25 நோக்கி போயிட்டே இருக்கோங்க. எவ்வளவுதான் நீங்க வேலைகளில் பிஸியா இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து பாட்டு கேட்கறது அப்படிங்கிறது நம்ம வேலைகளை வந்து கொஞ்சம் சுலபமா செய்ய வைக்கும் தானே. அந்த மாதிரி தான் நமக்கு முறை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் தனையும் மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. அப்படிப்பட்ட பாடல்களின் வரிசையில சிம்பொனி நாயகன் இளையராஜாவின் இசை ஆவர்த்தனத்துல கவிஞர் வாலியின் இளமை துள்ளும் வரிகள். சொர்ணலதா SP பாலசுப்ரமணியம் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாட்டோட பாதியில வர்ற பீட்டு தாங்க பாட்டோட ஹைலைட்டே. அதை விட BGM கூட ஒரு வோக்கல் மியூசிக் வந்து பீட் அப்படியே போட்டிருப்பாரு நம்ம இளையராஜா சார். நம்ம சிம்பொனி நாயகன் வந்து அப்படி என்னதான் போட்டிருக்காரு அப்படின்னு இந்த பாட்டை வந்து கொஞ்சம் கூர்ந்து கேட்டு பாருங்களேன். மதுரகானமா உங்களுக்காக வருது மன்னன் பட பாடல்.

நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சந்திரிகா அவர்கள். தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி. பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். மறக்காம கேளுங்க. நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கறத நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே வரோம். அதனால தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்களை நமக்காக தர வராங்க கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்று நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். இன்று மாலை 5:02 மறக்காம கேளுங்க, உங்களுக்காக பயனுள்ள தகவல்கள் காத்திருக்கு. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடுவோம், ஹெல்த்தியா இருப்போம்.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல இப்போ டைமை செக் பண்ணிக்கலாம். அங்கே எங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் உங்கள் வாட்சில், உங்கள் வீட்டு கிளாக்ல, வீட்டில் இருந்தால் கிளாக்ல எல்லாம் டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் பகல் 12:32. நீங்கள் இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை மதுரகானங்களின் தொகுப்பு. மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியிருக்காங்க. நல்லவர்கள்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா அப்படிங்கிற கவிஞர் வாலியின் ஹிட் பாடல் வரிகள். பாட்டுல சொடுக்கு போடுற ஒரு சப்தம், அதுவும் அந்த பாட்டுல 5வது நிமிஷத்துல ஒரு அழகான இன்டர்லூட் ட்விஸ்ட் வரும் பாருங்க. கூடவே ஹம்மிங் பிஜிஎம், அது கூடவே பாட்டும் அப்படியே டிராவல் ஆகுற இந்த அழகு இசைஞானி இப்படி இசையில மட்டும்தான் ரசிக்க முடியும். அந்த மதுரகானத்தை நீங்களும் கேட்குறீங்களா? தளபதி பட பாடல் மதுரகானமா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். இன்றைய நாள் இதுவரைக்கும் நல்லா போகல அப்படின்னா கவலையப்படாதீங்க. இன்னைக்கு குட்டியா ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா, அதை செரிஷ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நிகழ்ச்சி இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜி லிஜூ.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜி லிஜு. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூன் வித் குமரி FM 101. இது நாம FM கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.

0: சுகமாய் வாழ்வோம். ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள்.
1: நமது உடலை நோய்களில் இருந்து பாதுகாப்பதில் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதாவது இம்யூன் சிஸ்டம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல ஊட்டச்சத்து அவசியம். நமது உடலில் நுழையும் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் பிற நோய் கிருமிகளை கண்டறிந்து அவற்றுக்கு எதிராக செயல்படும் உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பே நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகும். இதில் வெள்ளை இரத்த அணுக்கள், ஆன்டிபாடிகள், நிணநீர் அமைப்பு, தோல் மற்றும் சளி பல்வேறு நோய் எதிர்ப்பு செல்கள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாதுகாப்பு அமைப்பு சரியாக செயல்படுவதற்கு உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்கள் உருவாகவும் வளரவும் இயல்பாக செயல்படவும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக புரதம், இரும்பு சத்து, துத்தநாகம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ மற்றும் பிற நுண்ணூட்டச்சத்துக்கள் ஆகியவை உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளில் பங்கு வகிக்கின்றன. எனவே பல்வகை சமச்சீர் உணவை தேர்ந்தெடுப்பதே முக்கியம். வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. இதற்கு உதாரணமாக கொய்யா, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், தக்காளி, பல்வேறு காய்கறிகள் போன்றவற்றில் வைட்டமின் சி நிறைந்து உள்ளது. பழங்களை முழுமையாக சாப்பிடுவது வெறும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பழச்சாறுகளை பருகுவதை காட்டிலும் நார்ச்சத்து பெறுவதற்கு சிறந்ததாக இருக்கலாம். வைட்டமின் ஏ மற்றும் காய்கறிகள் நிறைந்த உணவு என்னவென்று பார்க்கும்போது வைட்டமின் ஏ உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கும் பார்வை மற்றும் உடல் திசுக்களின் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானது. கீரைகள், கேரட், பூசணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மற்றும் பல்வேறு நிறமுள்ள காய்கறிகள் உணவில் இடம்பெறலாம். அதாவது வண்ணமயம் உணவு தட்டு, பல்வகை ஊட்டச்சத்து. புரதத்தின் முக்கியத்துவம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பல்வேறு கூறுகளின் உருவாக்கத்திற்கும் செயல்பாட்டிற்கும் புரதம் அவசியமானது. புரதம் கிடைக்கும் உணவுகள் முட்டை, பால் மற்றும் பால் பொருட்கள், பருப்பு, பயறு, கொண்டைக்கடலை, சோயா, மீன், இறைச்சி போன்றவை. சைவம் அல்லது அசைவம் என்ற வேறுபாடு இல்லாமல் தனிநபரின் தேவைக்கு ஏற்ப போதுமான புரதத்தை பெறுவது முக்கியம். துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டம் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளில் பங்கு வகிக்கின்றன. பருப்பு வகைகள், கொட்டைகள், விதைகள் மற்றும் பிற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இதற்கான ஆதாரங்களாக இருக்கலாம். தண்ணீரின் முக்கியத்துவம். உடலின் தண்ணீர் உடல் வெப்பநிலையை பராமரிக்க, ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்ல, கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. எனவே தாகம் ஏற்படும் போது தண்ணீரை தேர்ந்தெடுப்பது நல்ல பழக்கம். நோய் எதிர்ப்பு சக்திக்காக எதை சாப்பிட வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதை குறைக்க வேண்டும் என்பதும் முக்கியம். அடிக்கடி அதிக அளவில் எடுத்துக் கொள்ளப்படும் அதிக சர்க்கரை கொண்ட பானங்கள், அதிக உப்பு கொண்ட ஸ்நாக்ஸ், அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சர்க்கரை கொண்ட இனிப்புகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். உணவு மட்டும் போதாது. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டுக்கு உணவுடன் சேர்ந்து சமச்சீர் உணவு, வழக்கமான உடல் செயல்பாடு, போதுமான தூக்கம், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தல், புகையிலை தவிர்த்தல், போதுமான திரவம் போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கங்கள் முக்கியம். மேலும் வயதுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்ற தடுப்பூசிகளையும் முறையாக பெறுவதும் தொற்று நோயை தடுப்பதில் முக்கியமானது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் இயல்பான செயல்பாட்டுக்கும் போதுமான ஊட்டச்சத்து அவசியம். குழந்தைக்கு அடிக்கடி நோய் வருகிறது, எனவே ஒரு இம்யூன் பூஸ்டர் கொடுக்க வேண்டும் என்ற அணுகுமுறையை விட குழந்தையின் முழுமையான ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை மதிப்பீடு செய்வதே முக்கியம். நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒரு நாளில் உருவாகும் ஒன்றல்ல. அது நமது உணவு, வாழ்க்கை முறை, தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. எனவே ஒரு குறிப்பிட்ட சூப்பர் உணவை தேர்ந்தெடுப்பதை விட தினசரி உணவில் பல்வேறு இயற்கை உணவுகளை சேர்ப்போம். ஒரு உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்காது. சமச்சீர் உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நமது உடலின் இயற்கையான பாதுகாப்பை அதிகரிக்கும். சத்தான உணவை தேர்ந்தெடுப்போம், நோயை தடுப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம்.
0: ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வருகிறது தமன் இசையில் கே ஜி ரஞ்சித் பாடிய ஈரம் திரைப்பட பாடல்.
1: விழிய விழிய பேசும் விழிய ஒரு பார்வை பார்த்தா

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா நேயர்களே? இன்று டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம். இன்றே ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில்தான் நம் நாட்டில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1962 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியாகிய இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர் பணி வெறும் கல்வியை மட்டும் போதிப்பதில்லை. ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணி. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் குழந்தைகள் கைகளில் உள்ளது என்ற ஒரு பொதுவான சொல்லாடல் உண்டு. அந்த வகையில் வழிகாட்டிகளாக இந்தியாவின் விதியை வடிவமைக்கும் எதிர்கால தலைவர்களாக மாணவர்களை வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1931 முதல் 1936 வரை ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும், 1939 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றினார். 1954 இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1962 அவர் இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற போது சில மாணவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட அவரிடம் அனுமதி கேட்டனர். அதற்கு அவர், எனது பிறந்த நாளை தனித்தனியாக கொண்டாடுவதற்கு பதில் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக ஆசிரியர் தினமாக கொண்டாடினால் அதுவே தனக்கு பெருமை என்று கூறினார். இத்தகைய வேண்டுகோள் ஆசிரியர்கள் மீது அவர் கொண்டுள்ள பாசத்தையும் கற்பித்தல் தொழிலில் அவர் கொண்டிருந்த அன்பையும் தெளிவாக காட்டியது. இதன் அடிப்படையிலேயே இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய தத்துவங்களை தரமான கல்வி வாசகங்கள் உதவியுடன் மொழிபெயர்த்தால் மேற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்றுரைத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவ்வாறு இந்திய தத்துவத்தை உலக வரைபடத்தில் வைத்த ஒரு மாபெரும் தத்துவ ஞானிதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம், அதுவே ஆசிரியர் தினம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஆனந்த பூங்காற்றே திரைப்பட பாடல்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: കലയിക്കാവില തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായി എത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
4: ആനിവേഴ്സറി മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
3: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
4: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലയിക്കാവില.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.

0: செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம். எழுதியவர் ஆர். ரவிசங்கர்.
1: தமிழ்நாடு தொன்மையான வரலாறு, பண்பாடு, கட்டிடக்கலை ஆகியவற்றில் சிறப்புமிக்க மாநிலமாகும். சேரசோழ பாண்டிய பல்லவ நாயக்கர் மற்றும் மராத்திய மன்னர்களின் ஆட்சி காலங்களில் பல்வேறு கோட்டைகள் இங்கு கட்டப்பட்டன. இக்கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்களாக மட்டுமல்லாமல் அக்கால மக்களின் நிர்வாகம், போர் நுட்பம், கட்டிடக்கலை மற்றும் அரசியல் வரலாற்றை வெளிப்படுத்தும் முக்கிய சின்னங்களாகவும் திகழ்கின்றன.
2: இன்று நாம் செஞ்சிக்கோட்டையை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் தமிழகத்தின் வேறு சில கோட்டைகள் பற்றியும் சிறிது தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோட்டைகளில் முதன்மையானது வேலூர் கோட்டை. இது 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய கற்சுவர்கள், அகழி மற்றும் வலிமையான பாதுகாப்பு அமைப்புகள் இதன் சிறப்புகளாகும். கோட்டையின் உள்ளே ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி போன்ற கட்டிடங்கள் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும்.
1: திண்டுக்கல் நகரத்தின் அருகிலுள்ள மலை மீது அமைந்திருக்கிறது திண்டுக்கல் கோட்டை. நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் பல்வேறு ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்பு சுல்தான் ஆகியோரின் காலத்திலும் திண்டுக்கல் கோட்டை முக்கிய பங்கு வகித்தது.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள டானிஷ் கோட்டை தரங்கம்பாடியின் முக்கிய வரலாற்று சின்னமாகும். இது ஐரோப்பியர்களின் கடல் வணிக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. 17ஆம் நூற்றாண்டில் டானிஷ் மக்கள் இப்பகுதியில் வணிக மையத்தை உருவாக்கிய போது இந்த கோட்டை கட்டப்பட்டது. கடலுக்கு அருகில் அமைந்திருப்பதால் வணிகத்தையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது.
1: சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்ககிரி கோட்டை இயற்கையான மலைப்பகுதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வலிமையான கோட்டையாகும். பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு சுவர்கள், நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு பகுதிகள் இங்கு காணப்படுகின்றன. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடிய தீரன் சின்னமலை தொடர்புடைய வரலாற்று சம்பவங்களாலும் சங்ககிரி கோட்டை குறிப்பிடத்தக்கது.
2: கிருஷ்ணகிரி நகரத்திற்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி கோட்டை விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் தாக்கத்தை கொண்டுள்ளது. கோட்டையின் அமைப்பு இயற்கையான நிலப்பரப்பையும் செயற்கையான பாதுகாப்பு அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டுள்ளது.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள வட்டக்கோட்டை தமிழகத்தின் அழகிய கடற்கரை கோட்டைகளில் ஒன்றாகும். இது திருவிதாங்கூர் அரசின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்று இது வரலாற்று சிறப்புடன் இயற்கை அழகையும் ஒருங்கே வழங்கும் சுற்றுலா தலமாக உள்ளது.
2: தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பாளையக்காரர்களால் கட்டப்பட்ட சிறிய மற்றும் பெரிய கோட்டைகள் இருந்தன. இவை உள்ளூர் நிர்வாகத்திற்கும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டன. பாஞ்சாலங்குறிச்சி இவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றுடன் தொடர்புடைய இந்த பகுதி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தின் முக்கிய நினைவிடமாக விளங்குகிறது.
1: வேலூர், செஞ்சி, திண்டுக்கல், தங்ககிரி, சங்ககிரி, கிருஷ்ணகிரி, தரங்கம்பாடி, வட்டக்கோட்டை மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற கோட்டைகள் தமிழ்நாட்டின் பெருமைமிக்க வரலாற்று சின்னங்களாகும். இந்த வரிசையில் இன்று நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கும் கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டையாகும். தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைக்கும் அசைக்க முடியாத ராணுவ வலிமைக்கும் மிகச்சிறந்த சான்றாக நிமிர்ந்து நிற்கும் ஒரு வரலாற்று அதிசயம் செஞ்சிக்கோட்டை.
2: ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் என்று ஆங்கிலேயர்களால் வியந்து அழைக்கப்பட்ட இக்கோட்டை எதிரிகளால் எளிதில் ஊடுருவ முடியாத அரிய பாதுகாப்பு அமைப்பை கொண்டது. இந்திய கோட்டை அமைப்பியலில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள செஞ்சிக்கோட்டையின் வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் அதன் சிறப்புகளை

0: பற்றி சற்று விரிவாக இன்று நாம் தெரிந்து கொள்வோம்.
1: செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இக்கோட்டை ஏதோ ஒரு தனி மலையில் கட்டப்பட்டது அல்ல, மாறாக முக்கோண வடிவில் அமைந்த மூன்று பெரும் குன்றுகளை இணைத்து ஒட்டுமொத்த பாதுகாப்பு வளையமாக உருவாக்கப்பட்டது.
0: மூன்று குன்றுகளின் பெயர் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி ஆகும். இதில் ராஜகிரி என்பது அரசரின் கோட்டை என்று அழைக்கப்படும், மிகவும் உயரமானது மற்றும் செங்குத்தானது. கிருஷ்ணகிரி என்பது அரசியின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சந்திரகிரி என்பது ஒப்பீட்டளவில் சிறிய குன்று. இம்மூன்று குன்றுகளையும் இணைத்து சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான வெளிப்புற மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன.
1: செஞ்சிக்கோட்டையின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரச வம்சங்களின் ஆட்சியின் கீழ் இக்கோட்டை சீரமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது. ஆரம்ப காலமான 9ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் இங்கு சிறிய அளவிலான தற்காப்பு அரண் இருந்ததாக கூறப்படுகிறது.
0: நாயக்கர் காலமான 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சிற்றரசர்களாக இருந்த செஞ்சி நாயக்கர்கள் காலத்தில்தான் இக்கோட்டை முழுமையாக பிரம்மாண்டமான இராணுவ கோட்டையாக உருவெடுத்தது.
1: மராத்தியர் காலத்தில், அதிலும் குறிப்பாக 1677 மராத்திய மாவீரன் சத்ரபதி சிவாஜி இக்கோட்டையை கைப்பற்றினார். அவரது பாதுகாப்பில் இக்கோட்டை மேலும் பலப்படுத்தப்பட்டது.
0: 1690களில் முகலாய தளபதி சுல்பிகார் கான் இக்கோட்டையை கைப்பற்ற சுமார் 8 ஆண்டுகள் முற்றுகையிட வேண்டியிருந்தது. இதன் மூலம் செஞ்சிக்கோட்டையின் பாதுகாப்பு வலிமையை அறியலாம். இதன் பிறகு முகலாயர்களின் கட்டுப்பாட்டிலும், பின்னர் வரலாற்று நாயகன் ராஜா தேசிங்கு ஆட்சியிலும் இருந்தது.
1: தேசிங்கு ராஜா செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த மன்னர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று நாயகராவார். இவர் செஞ்சியை ஆட்சி செய்தது வெறும் 10 மாதங்கள் மட்டுமே என்றாலும், இவரது அஞ்சாமை, தற்காப்பு மனப்பான்மை மற்றும் பாராட்டத்தக்க வீரப்போர் காரணமாக வரலாற்றிலும் தெருக்கூத்து நாட்டுப்புற பாடல்களிலும் நீங்காத இடம் பிடித்தார்.
0: செஞ்சிக்கோட்டை என்பது ராஜா தேசிங்கோடு அதிகம் பேசப்படுவதால் அவரின் வரலாற்றையும் சற்று தெரிந்து கொள்வோம். தேசிங்கு ராஜனின் தந்தை ஸ்வரூப் சிங் புந்தேல்கண்ட் பகுதியைச் சேர்ந்த ராஜபுத்திர வீரன் ஆவார். முகலாய பேரரசர் ஔரங்கசீப்பின் படையில் பணியாற்றிய இவருக்கு செஞ்சிக்கோட்டையை நிர்வகிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. கிபி 1714 ஸ்வரூப் சிங் இறந்த பிறகு அவரது மகனான 22 வயது இளைஞன் தேசிங்கு செஞ்சியின் மன்னரானார்.
1: முகலாய பேரரசு ஆற்காடு நவாப் மூலமாக தென்னக பகுதிகளை கட்டுப்படுத்தி வந்தது. ஆற்காடு நவாப் சதேதுல்லா கான் தேசிங்கராஜனிடம் செஞ்சிக்கான நிலவரி பாக்கியை, அதாவது கப்பம் கட்டுமாறு ஓலை அனுப்பினார். ஆனால் செஞ்சி தனக்கு உரிமையான தன்னாட்சி பகுதி, யாருக்கும் கப்பம் கட்ட முடியாது என்று தேசிங்கு அஞ்சாமல் மறுத்தார். ஆற்காடு நவாப் கப்பம் கட்டாத தேசிங்கராஜன் மீது படையெடுக்க முடிவு செய்தார். இதை அறிந்த தேசிங்கு தனது சிறிய படைகளுடன் போருக்கு சித்தமானார்.
0: தேசிங்கின் நெருங்கிய நண்பரான முகபத் கான் தன் திருமண நிகழ்வுகள் ஏற்பாடாகி இருந்த போதிலும் தேசிங்குக்காக தன் திருமணத்தையே நிறுத்திவிட்டு போர்க்களத்திற்கு விரைந்தார். போர்க்களத்தில் படைகளின் எண்ணிக்கையிடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆற்காடு நவாப் படையில் 80,000 அதிகமான குதிரைப்படை, காலாட்படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் தேசிங்கு ராஜன் படையில் சுமார் 350 குதிரைப்படை வீரர்களும் 500 காலாட்படை வீரர்கள் மட்டுமே இருந்தார்கள். மிகப்பெரிய படையை எதிர்த்து தேசிங்கு ராஜனும் முகபத் கானும் தங்களது நீலவேணி மற்றும் பஞ்சகல்யாணி குதிரைகளில் ஏறி புயலென போரிட்டனர்.
1: போரின் நடுவே முகபத் கான் எதிரிகளால் தாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்தார். நண்பனின் இறப்பை கண்டு தேசிங்கு ஆவேசத்துடன் எதிரிகளை வீழ்த்தினார். தேசிங்கின் குதிரை காயம்பட்டதால் அவர் கீழே இறங்கி தரையில் நின்று விடாது போரிட்டார். நவாப்பின் படைகள் அவரை உயிருடன் பிடிக்க முயன்றன. ஆனால் எதிரிகளிடம் அடிபணிந்து கைதியாவதை விட வீர மரணமே மேலானது என கருதி தீவிரமாக போரிட்டு போர்க்களத்திலேயே உயிர் நீத்தார் தேசிங்கு.
0: தேசிங்கு ராஜா இறந்த செய்தியை கேட்ட அவரது இளம் மனைவி ராணிபாய் உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தார். தேசிங்கு ராஜா அவரது மனைவியின் இணையற்ற வீரத்தைக் கண்டு வியந்த ஆற்காடு நவாப் சதயத்துல்லா கான் அவர்களின் நினைவாக பாலாற்றின் கரையில் உருவாக்கிய ஊர்தான் ராணிப்பேட்டை ஆகும்.
1: குறைந்த படைகளுடன் பெரும் படையை எதிர்த்து நின்ற தேசிங்கு ராஜனின் தியாகமும் வீரமும்

0: இன்றளவும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற பாடல்களிலும் வரலாற்றுச் சுவடிகளிலும் அழியா புகழோடு நிலைத்து நிற்கின்றன. செஞ்சிக்கோட்டை அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் கைமாறி இறுதியாக இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பிற்கு வந்தது.
1: இன்று செஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் பயணிகள் காண வேண்டிய வரலாற்று சின்னங்கள் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். உச்சிக்கோட்டை, தர்பார் மண்டபம், கல்யாண மஹால், வெடிமருந்து கிடங்கு, தானிய களஞ்சியம், ஆஞ்சநேயர் கோயில், வெங்கடரமண சுவாமி கோயில், அரசியின் அந்தப்புரம், நீச்சல் குளம், செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலை போன்றவற்றை நாம் இப்போது நமது மனக்கண்ணால் பார்வையிடலாம். செஞ்சிக்கோட்டை வளாகத்தின் மிக முதன்மையான, பிரம்மாண்டமான மற்றும் பிரமிப்பூட்டும் பகுதியாக விளங்குவது ராஜகிரி உச்சிக்கோட்டையாகும்.
0: ராஜகிரி குன்று அடிவாரத்திலிருந்து சுமார் 500 அடி உயரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து 800 அடி உயரத்திலும் செங்குத்தாக உயர்ந்து நிற்கிறது. இக்குன்றின் நாலாபுறமும் செங்குத்தான பாறை சுவர்கள் இயற்கை அரணாக அமைந்துள்ளன. எதிரி படைகள் எந்த பக்கத்திலிருந்தும் பாறைகளில் ஏறி உச்சியை அடைவது முற்றிலும் இயலாத காரியமாகும்.
1: அந்த காலத்தில் அடிவாரத்திலிருந்து உச்சிக்கோட்டையை அடைய பயணிகள் மற்றும் வீரர்கள் 7 பாதுகாப்பு கதவுகளையும் பலத்த காவல் அரண்களையும் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாயிலிலும் ராணுவ தாக்குதல்களை தாங்கும் வகையில் வளைவுகளுடனும் இரும்பு ஆணிகளுடனும் அமைக்கப்பட்டிருக்கும்.
0: ராஜகிரி உச்சியை அடைவதற்கு சற்று முன்பாக சுமார் 24 அடி அகலமும் 60 அடி ஆழமும் கொண்ட ஒரு இயற்கையான பாறை பிளவு உள்ளது. இதன் குறுக்கே ஒரு மரப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் தாக்குதல் நடத்தும் வேளையில் கோட்டைக்குள்ளிருக்கும் வீரர்கள் இந்த மரப்பாலத்தை அகற்றிவிட்டால் உச்சிக்கோட்டை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு ஊடுருவ முடியாத அரணாக மாறிவிடும்.
1: ராஜகிரி மலையின் உச்சி பகுதி வெறும் தற்காப்பு அரண்கள் மட்டுமல்லாமல் போர்க்காலத்தில் மன்னரும் படைகளும் பல மாதங்கள் தங்கி வாழக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்டிருந்தது. எதிரி படைகள் கோட்டையை நீண்டகாலம் முற்றுகையிட்டாலும் உணவு பற்றாக்குறை வராத வண்ணம் பிரம்மாண்டமான தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டிருந்தது. பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் தேவையான வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் பிரத்யேக அறைகளும் உள்ளன.
0: ரங்கநாதர் குளம் மற்றும் பாறை இடைவெளிகளில் அமைந்த வற்றாத சுனைகள் மூலம் உச்சிக்கு தேவையான நீர் சேகரிக்கப்பட்டது. ராஜகிரி மலையின் உச்சிப்பகுதியில் மன்னர் அரசவை கூட்டி முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் தளபதிகளுடன் போர் திட்டங்களை ஆலோசிப்பதற்கும் அமைக்கப்பட்ட முதன்மை இடமே தர்பார் மண்டபமாகும்.
1: விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டடக்கலை மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் தாக்கத்துடன் இந்த தர்பார் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. மண்டபத்தின் அழகிய கூரை வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களாலும் பிறை வடிவ வளைவுகளாலும் தாங்கப்படுகிறது. மண்டபத்தின் மையப்பகுதியில் மன்னர் அமர்வதற்கான உயர்த்தப்பட்ட மேடையும் சுற்றிலும் அரசவை அதிகாரிகள் அமர்வதற்கான வசதிகளும் இருந்தன.
0: மலை உச்சியில் அமைந்திருப்பதால் சுற்றிலும் வீசும் தென்றல் காற்றை அனுபவிக்கும் அதே வேளையில் கோட்டையை சுற்றியுள்ள பல மைல் தூர பகுதிகளை முழுமையாக கண்காணிக்கும் உளவு மையமாகவும் இந்த தர்பார் மண்டபம் பயன்பட்டது. 1677 மராத்திய மாவீரன் சத்ரபதி சிவாஜி செஞ்சியை கைப்பற்றிய பிறகு இந்த ராஜகிரி உச்சிக்கோட்டையின் தற்காப்பு அமைப்பை கண்டு வியந்து இதன் அரண்களை மேலும் பலப்படுத்தினார்.
1: முகலாய தளபதி சுல்பிகார் கான் 1690களில் இக்கோட்டையை கைப்பற்ற 8 ஆண்டுகள் முற்றுகையிட வேண்டியிருந்தது. இது ராஜகிரியின் தற்காப்பு வலிமைக்கு மிகப்பெரிய சான்றாகும். வரலாற்று நாயகன் தேசிங் ராஜன் தனது சிறிய படையுடன் நின்று முகலாயர்களை எதிர்த்து போரிட்டதும் இந்த உச்சிக்கோட்டையின் தற்காப்பு பின்னணியில்தான் நடைபெற்றது.
0: இயற்கை அளித்த மகத்தான பாதுகாப்பையும் மனிதனின் கூர்மையான பொறியியல் திறமையையும் ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்ட ராஜகிரி உச்சிக்கோட்டையும் தர்பார் மண்டபமும் செஞ்சிக்கோட்டையின் பெருமைக்கு இன்றும் அசைக்க முடியாத சான்றுகளாக நிமிர்ந்து நிற்கின்றன.
1: செஞ்சிக்கோட்டையின் அசைக்க முடியாத தற்காப்பு வலிமைக்கு மிக முக்கிய காரணம் அதன் பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் மற்றும் வெடிமருந்து கிடங்கு ஆகும். எதிரி படைகள் கோட்டையை மாதக்கணக்கில் அல்லது ஆண்டுக்கணக்கில் முற்றுகையிட்டாலும் உள்ளே இருக்கும் ராணுவத்தினருக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எவ்வித பற்றாக்குறையுமின்றி தொடர்ந்து போராடக்கூடிய வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருந்தன.
0: செஞ்சிக்கோட்டையில் கீழ் வளாகத்திலும் உச்சிக்கோட்டையான ராஜகிரியிலும் பிரம்மாண்டமான தானிய சேமிப்பு கிடங்குகள்

0: கட்டப்பட்டுள்ளன. மிக தடிமனான செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலமையினால் ஆன சுவர்களால் இவை கட்டப்பட்டுள்ளன. இதன் கூரைகள் குவிமாடம் பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன.
1: தானியங்கள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தால் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக காற்றோட்ட வசதி கொண்ட சிறிய ஜன்னல்களும் கூரையில் பிரத்யேக துளைகளும் அமைக்கப்பட்டன. ராஜகிரியில் உள்ள தானிய களஞ்சியத்தில் பல்லாயிரக்கணக்கான டன் தானியங்களை சேமித்து வைக்க முடிந்தது. இதனுள் நெல், திணை மற்றும் தானிய வகைகளை பல ஆண்டுகள் கெட்டுப்போகாமல் சேமித்து வைத்தனர்.
0: கூரையின் துளைகள் வழியாகவும் தானியங்களை மேலே இருந்து கொட்டி சேமிக்கவும், தேவைப்படும் போது சுவரின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய துவாரங்கள் வழியாக பிரித்தெடுக்கவும் ஏதுவாக புவியீர்ப்பு விசை சார்ந்த வடிவமைப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டது.
1: விஜயநகர மற்றும் மராத்திய ஆட்சி காலத்தில் பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பயன்பாடு அதிகரித்ததால் வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமித்து வைப்பது மிக அவசியமானது. வெடிமருந்து கிடங்குகள் எதிரிகளின் பீரங்கி தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கும் வகையில் பாறைகளின் மறைவிலும் பாதுகாப்பான கோட்டை மதில்களுக்கு உள்ளேயும் கட்டப்பட்டன.
0: இக்கட்டிடங்களில் உலோகம் அல்லது இரும்பை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் சிறிய உராய்வு கூட வெடிப்புக்கு வழிவகுக்கும். சுவர்கள் மிகவும் தடிமனாகவும் வெளிப்புற வெப்பம் உள்ளே தாக்காதவாறும் வடிவமைக்கப்பட்டன.
1: வெடிமருந்து ஈரப்பதம் பட்டால் செயலிழந்துவிடும். எனவே தரைமட்டத்திலிருந்து சற்றே உயர்த்தப்பட்ட தளங்களிலும் சுவர்களுக்கு இடையே காற்று புகும் இடைவெளிகளுடனும் இவை கட்டப்பட்டன. வெடிமருந்துடன் சேர்த்து வீரங்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் கல் மற்றும் இரும்பு உருண்டைகளும் இங்கு பல்லாயிரக்கணக்கில் சேமிக்கப்பட்டன.
0: செஞ்சிக்கோட்டை வளாகத்தின் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீக பெருமைக்கும் மிகச்சிறந்த சான்றுகளாக திகழ்பவை அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் வெங்கடரமண சுவாமி கோவிலாகும். இவை இரண்டும் விஜயநகர மற்றும் செஞ்சி நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அரிய வரலாற்று சின்னங்களாகும். செஞ்சிக்கோட்டை வளாகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரம்மாண்டமான கோயிலாக விளங்குவது வெங்கடரமண சுவாமி கோயிலாகும். கிபி 16 நூற்றாண்டில் செஞ்சி நாயக்க மன்னரான முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.
1: இக்கோயிலின் முகப்பில் அமைந்திருக்கும் ஏழடுக்கு ராஜகோபுரம் விஜயநகர பாணி கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கோயிலின் பிரதான நுழைவு வாயிலை கடந்ததும் பல கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட பெரிய மண்டபங்களை காணலாம். கோயில் தூண்களில் ராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகளும் விஷ்ணுவின் தசாவதார உருவங்களும் மிகவும் நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. நாயக்க மன்னர்களின் உருவங்கள், நாட்டிய மங்கையர், யாழி மற்றும் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீராங்கனைகளின் சிற்பங்கள் தூண்களை அலங்கரிக்கின்றன. கோயிலின் உள் வளாகத்தில் அழகிய கல்யாண மண்டபமும் கல் கொடிமரமும் அமைந்துள்ளது.
0: 18 நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றிய போது இக்கோவிலின் வெளிப்புறச் சுற்றிலும் இருந்த சிறப்புமிக்க 1000 தூண்களில் பலவற்றை அப்புறப்படுத்தி புதுச்சேரிக்கு கொண்டு சென்றனர். இன்றைக்கும் புதுச்சேரியில் உள்ள பாரதி பூங்கா மையப்பகுதியில் நிற்கும் அழகிய கல் தூண்கள் இந்த வெங்கடரமண சுவாமி கோவிலிலிருந்து கொண்டு செல்லப்பட்டவையாகும். செஞ்சிக்கோட்டையின் பாதுகாப்பிற்கும் போர் வீரர்களின் மனவலிமைக்கும் முக்கிய கடவுளாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர். ராஜகிரி கோட்டைக்கு செல்லும் பாதையிலும் கீழ் வளாகத்திலும் ஆஞ்சநேயரின் சிற்பங்கள் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டுள்ளன. நாயக்க மன்னர்கள் மற்றும் மராத்திய வீரர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பும் கோட்டை பாதுகாப்பில் ஈடுபடுவதற்கு முன்பும் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆஞ்சநேயர் ஒரு கையில் சஞ்சீவி மலையை ஏந்தியபடியும் மறுகையில் எதிரிகளை அழிக்கும் பாவனையிலும் வாளில் சிறிய மணியுடனும் வீர ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார்.
1: போர்க்காலங்களில் எதிரி படைகளின் தாக்குதல்களால் இக்கோயில்களில் இருந்த பிரதான மூர்த்திகள் சேதமடைந்ததால் தற்போது இங்கு வழக்கமான பூஜைகள் நடைபெறுவதில்லை. இருப்பினும் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ள இக்கோயில்கள் விஜயநகர நாயக்கர் கால தமிழர்களின் சிற்பக்கலைக்கும் கட்டட பொறியியலுக்கும் அசைக்க முடியாத சான்றுகளாக நிமிர்ந்து நிற்கின்றன. செஞ்சிக்கோட்டையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள கல்யாண மஹால் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்கும் ஒரு பிரம்மி பூட்டும் பல அடுக்கு கட்டிடமாகும். கல்யாண மஹால் கோட்டையின் கீழ் வளாகத்தில் அமைந்துள்ளது. இதைச் சுற்றி அரச குடும்பத்தினர் தங்குவதற்கான அறைகள், திறந்தவெளி முற்றம் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் உள்ளன. இது அரச குடும்பத்து பெண்கள், அரசியர், மற்றும் அரசரின் பொழுது

0: பொழுதுபோக்கு, ஓய்வு மற்றும் விழாக்கள் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது.
1: இதன் பிரம்மாண்டமான உயரம் காரணமாக அடிவாரப் பகுதியிலிருந்து சுற்றியுள்ள பகுதிகளை கண்காணிக்கும் உளவு அமைப்பாகவும் இது பயன்பட்டது. கல்யாண மஹால் இந்தோ சராசனிக், அதாவது இந்திய இஸ்லாமிய ஐரோப்பிய கலப்பு பாணி மற்றும் விஜயநகர பாணிகளின் அரிய கலவையாக கட்டப்பட்டுள்ளது. கல்யாண மஹாலின் மையத்தில் சதுர வடிவில் அமைந்த 7 அடுக்கு கோபுரம் உள்ளது. ஒவ்வொரு அடுக்கிலும் நாலாபுரமும் திறந்தவெளி வளைவுகளும் காற்றோட்டத்திற்கான சாளரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் உச்சிப்பகுதி பிரமிடு வடிவில் விஜயநகர கோவில் விமான பாணியில் கூம்பு போல முடிகிறது. கோபுரத்தை சுற்றி ஒரு பெரிய திறந்தவெளி முற்றம் உள்ளது.
0: முற்றத்தின் 4 பக்கங்களிலும் வளைவு தூண்களால் தாங்கப்பட்ட தாழ்வாரங்கள் அமைந்துள்ளன. இவை அரச குடும்பத்தினர் அமர்ந்து நிகழ்வுகளை காண்பதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டவை. கல்யாண மஹாலின் கட்டிடக்கலையில் மிகவும் வியக்கத்தக்க அம்சம் எதுவென்றால் அது அதன் நீர்மேலாண்மை அமைப்பாகும். மஹாலின் உச்சி மற்றும் இடைப்பட்ட தளங்களுக்கு நீர் கொண்டு செல்ல சுடுமண் குழாய்கள் சுவர்களுக்குள் பதிக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் நீச்சல் குளம் மற்றும் நீர்த்தொட்டிகள் இருந்தன. கோடையிலும் குளிர்ச்சியான காற்று வீசும் வகையில் இதன் வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. நூற்றாண்டுகள் கடந்தும் முகலாய மற்றும் ஆங்கிலேய படையெடுப்புகளை சந்தித்த போதும் கல்யாண மஹாலின் கட்டமைப்பு இன்றும் சிதையாமல் உறுதியுடன் நிற்கிறது. செஞ்சிக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை முதலில் கவரும் பிரதான அடையாளங்களில் ஒன்றாக கல்யாண மஹால் திகழ்கிறது.
1: அடுத்ததாக நாம் கிருஷ்ணகிரி குன்றுக்கு செல்வோம். இந்த குன்று அரசியின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ராஜகிரி குன்று ஆண்களின் ராணுவ தேவைகளுக்கும் போர் உத்திகளுக்கும் முதன்மை அளித்து கட்டப்பட்டது என்றால், கிருஷ்ணகிரி குன்று அரசியர் மற்றும் அரச குடும்பத்து பெண்கள் தங்குவதற்கும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொழுதுபோக்கிற்கும் ஏற்றவாறு நுட்பமாக வடிவமைக்கப்பட்டது. இக்குன்றில் அமைந்திருக்கும் அரசியின் அந்தப்புறம் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவை அக்கால அரச குடும்ப பெண்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையையும் கட்டிட தொழில்நுட்பத்தையும் விளக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
0: கிருஷ்ணகிரி குன்றின் உச்சிப்பகுதியில் அரச மகளிர்க்கென தனித்தனியாக பாதுகாப்பான மாளிகைகளும் அந்தப்புற அறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. வெளியாட்களோ அல்லது பிற ஆடவர்களோ எளிதில் ஊடுருவ முடியாதபடி உயர்ந்த சுவர்களாலும் தடிமனான வளைவு தூண்களாலும் அந்தப்புறத்தின் எல்லைகள் வகுக்கப்பட்டிருந்தன. மலை உச்சியில் அமைந்திருப்பதால் எப்போதும் குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் வகையில் சாளரங்களும் பிறைவடிவ மாடங்களும் அமைக்கப்பட்டன. அந்தப்புற அறைகளின் சுவர்கள் சுண்ணாம்பு சாந்தினால் மெருகூட்டப்பட்டு அக்கால இயற்கை வண்ண ஓவியங்களாலும் சிற்ப வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.
1: அந்த புற வளாகத்தின் மிக சுவாரஸ்யமான அம்சம் அரச குடும்பத்து பெண்கள் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக நீச்சல் குளமாகும். குளத்தை சுற்றி 4 பக்கங்களிலும் கல்லாலான அழகிய தூண்களும் நிழல் தரும் தாழ்வாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. பெண்கள் நீராடிய பிறகு உடை மாற்றுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இத்தாழ்வாரங்கள் பயன்பட்டன.
0: மலையின் பிற பகுதிகளில் சேகரிக்கப்படும் தூய்மையான நீர் சுடுமண் குழாய்கள் வழியாக இக்குளத்திற்கு வந்தடையும் வகையில் நீரியல் பொறியியல் பயன்படுத்தப்பட்டது. குளத்தின் சுவர்கள் மிகவும் உயரமாக கட்டப்பட்டிருந்ததால் வெளிப்புறத்திலிருந்து எவரும் குளத்தை பார்க்க முடியாதபடி முழுமையான தனி உரிமை பேணப்பட்டது. அந்தப்புறம் மற்றும் நீச்சல் குளத்தை தவிர கிருஷ்ணகிரி குன்றில் பயணிகள் காண வேண்டிய பிற முக்கிய பகுதிகள்:
1: நாயக்கர் பாணியில் கட்டப்பட்ட கிருஷ்ணர் கோவில்,
0: அரசியர் மற்றும் அரச குடும்ப பெண்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறிய தர்பார் மண்டபம்,
1: அவசர காலத்தில் பெண்கள் தங்கியிருக்கும் போது உணவு மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அமைக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் போன்றவையாகும்.
0: இப்போது நாம் செஞ்சிக்கோட்டையின் பிற வரலாற்று பகுதிகளை பற்றி அறிய சந்திரகிரிக்கு செல்வோம்.
1: இது ராஜகிரி அளவுக்கு உயரமானதாகவோ அல்லது கிருஷ்ணகிரி அளவுக்கு மாளிகைகள் நிறைந்ததாகவோ இல்லை என்றாலும், கோட்டையின் தெற்கு பகுதியை தற்காப்பு பாதுகாப்பில் இணைக்கும் மிக முக்கிய புள்ளியாக சந்திரகிரி திகழ்ந்தது.
0: விஜயநகர மற்றும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் சந்திரனின் வடிவத்தை ஒத்த குன்றாக இது கருதப்பட்டதால் சந்திரகிரி என அழைக்கப்பட்டது. கோட்டையின் தெற்கு மற்றும் தென்மேற்கு எல்லைகளை கண்காணிக்கும் முக்கிய உளவு காவல் தளமாக இது செயல்பட்டது. போர்க்காலங்களில் காலாட்படை வீரர்கள் மற்றும் குதிரைப்படை வீரர்கள் தங்குவதற்கான தற்காலிக முகாம்கள் இங்கு அமைக்கப்பட்டிருந்தன.

0: கிரி மற்றும் கிருஷ்ணகிரி குன்றுகளுடன் சந்திரகிரியை இணைக்கும் பிரம்மாண்டமான இணைப்பு மதில் சுவர்கள் இக்குன்றின் வழியே செல்கின்றன.
1: பீரங்கி மேடைகள், இயற்கை குகைகள் மற்றும் பாறை மறைவிடங்கள், சுனை நீர் ஆதாரங்கள் போன்றவை இங்கு உள்ளன. செஞ்சிக்கோட்டை அமைந்திருக்கும் பகுதி வறட்சியான நிலப்பரப்பை கொண்டது. இதனால் மழையில் பெய்யும் ஒவ்வொரு துளி மழை நீரையும் சேமிக்கும் நுட்பத்தை அவர்கள் வடிவமைத்திருந்தனர். மேலும் கிருஷ்ணகிரி குன்றுகளின் பாறை பிளவுகளுக்கு இடையே இருந்து கசியும் நீரை சேமிக்க சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டன. மலையிலிருந்து வழிந்தோடி வரும் மழை நீரை சேகரிக்க அடிவாரத்தில் பிரம்மாண்டமான சக்கரக்குளம் மற்றும் செட்டிக்குளம் ஆகியவை வெட்டப்பட்டன.
0: மின்சாரமோ அல்லது எந்திர மோட்டார்களோ இல்லாத அக்காலத்தில் புவியீர்ப்பு விசை மற்றும் நீரழுத்த கோட்பாட்டை பயன்படுத்தி தண்ணீர் மேலேற்றப்பட்டது. அடிவார குளத்திலிருந்து தண்ணீரை நேரடியாக உச்சிக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதால் மலையின் இடைப்பட்ட உயரங்களில் பல்வேறு இடைநிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டன. அடிவாரத்திலிருந்து முதல் தொட்டிக்கு மாடுகள் மற்றும் சக்கர வடிவ நீர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்கப்பட்டது. அங்கிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீர் உயர்த்தப்பட்டு இறுதியில் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது.
1: கல்யாண மகால் மற்றும் அந்தப்புற சுவர்களுக்குள் பதிக்கப்பட்ட நீர் குழாய்கள் வழியே எப்போதும் நீர் ஓடிக்கொண்டிருந்ததால் சுட்டெரிக்கும் கோடை காலத்திலும் அரண்மனை அறைகளின் உள் வெப்பநிலை மிக குறைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. பயன்படுத்தப்பட்ட நீர் வீணாகாமல் வடிகால் வாய்க்கால்கள் மூலம் கோட்டையை சுற்றியுள்ள அகழிகளுக்கு சென்று சேருமாறு இணைக்கப்பட்டிருந்தது.
0: செஞ்சிக்கோட்டையின் நீர்மேலாண்மை என்பது போர்க்காலத்திலும் தன்னாட்சியோடு வாழ அக்கால பொறியாளர்கள் உருவாக்கிய ஒரு ஈடு இணையற்ற தொழில்நுட்ப விந்தையாகும். அடுத்ததாக நாம் செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலையை காண்போம். செஞ்சிக்கோட்டை சிறைச்சாலை பெரும்பாலும் ராஜகிரி குன்றின் அடிவார பகுதியிலும் சில குறிப்பிட்ட தற்காலிக சிறை அறைகள் மலைப்பாதைகளின் மறைவிடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளின் வடிவமைப்பு கைதிகள் தப்பிச் செல்வதை முற்றிலும் சாத்தியமற்றதாக்கும் வகையில் கடுமையான பாதுகாப்பு தரங்களுடன் கட்டப்பட்டுள்ளது.
1: சிறை அறைகளின் சுவர்கள் பல அடிகள் தடிமன் கொண்ட கருங்கற்கள் மற்றும் சுண்ண சாந்தினால் ஆனவை. இதன் கதவுகள் அல்லது நுழைவாயில்கள் மிகவும் குறுகியதாகவும் உயரம் குறைந்ததாகவும் இருக்கும். இதனுள் நுழைய ஒருவர் தலையை குனிந்து மட்டுமே செல்ல முடியும். கைதிகளின் மன வலிமையை உடைக்கும் பொருட்டு சிறை அறைக்குள் சூரிய வெளிச்சம் மிக குறைவாகவே வரும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. மிகச்சிறிய காற்று துளைகள் மட்டுமே மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தன.
0: முக்கியமான கைதிகளை அடைத்து வைக்க தனித்தனி சிறிய பாதாள அறைகள் அல்லது இருட்டறைகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போது நாம் செஞ்சிக்கோட்டையை பற்றி ஓரளவிற்கு முழுமையாக தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற நமது தேசத்தின் கோட்டைகள், கோவில்கள், அரண்மனைகள், அணைக்கட்டுகள், கலைகள், காவியங்கள் என பலவிதமாய் பரவியிருக்கும் பாரதத்தின் அதிசயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு செல்வது நமது அனைவரின் தலையாய கடமையாகும்.
1: நாம் கடமையை செய்வோம். நம் எதிர்கால சந்ததிகள் நம்மையும் நாம் வாழ்ந்த காலத்தையும் நன்றியோடு நினைத்து பார்க்க.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். ரவிசங்கர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: ஆசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் 155வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ உ சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நல் மதிப்பீடுகளை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை 82 கல்வியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றினார். ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களின் நலனில் அக்கறை உடையவர்களாகவும் திகழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்கள் மாணாக்கரை வடிவமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சமூகமும் மாணவர்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மிகு ஆசிரியர்களால் நம் நாடு உலகளாவிய முன்னோடி நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் பாடத்திட்டங்களை தாண்டி உலகியலுக்கு ஏற்ற திறன் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார். கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்க்க விளையாட்டுகளில் குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என கூறிய பிரதமர் கல்வியுடன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சுதேசி உணர்வை மக்களிடையே விதைத்த வ.உ.சி.யின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் மாணாக்கரின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இவ்விருதுகள் தங்கள் பணியை ஆர்வத்துடன் தொடர ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற திருச்சி மாவட்ட ஆசிரியைகள் எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பெயர் ஆனந்தி. கடந்த 19 வருஷமா SBI UA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கான தமிழக அரசோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியும், என்னெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழக அரசு எனக்கு விருது கொடுத்து என்னோட பணியை அங்கீகரிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னுடைய பெயர் முனைவர் கா பழனியம்மாள். 30 ஆண்டுகாலமாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் பூவாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய இந்த பணிக்கு அரசு கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும் இந்த பணியில நான் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்க மருந்தாகவும் அமைந்திருக்குது.
0: கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் 155வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வ உ சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். அரசியல் மட்டுமன்றி பொருளாதார விடுதலையை முன்னெடுக்கும் வகையில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய அன்னாரது முயற்சி மக்களின் தற்சார்பு உணர்விற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கடரமணன், திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கோவை வ.உ.சி. மைதானத்தில் உள்ள சிதம்பரனார் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமாரும் மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சிலைக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வ.உ. சிதம்பரனார் பிறந்த இடமான தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முழு உருவ சிலைக்கு ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கிண்டியில் நடைபெறும் இதய நோய்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் குறித்த தேசிய மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர் தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி, சென்னை, கோவையில் உள்ள திரு கே என் நேருவின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார் இந்த சோதனை எவ்வித பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது என்று கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுவால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். தவேக கூட்டணியில் பெயர் வரும் 9 தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அன்றைய தினம் சென்னை அருகே பனையூரில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர் இறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்தார். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்று வேலூரில் உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அதிக வேகம் மற்றும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது, அதிவேகத்தை தவிர்ப்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
1: பெரம்பலூர் மாவட்டம் ஒகளூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தலைமையில் வரும் 9 தேதி நடைபெறவுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆயுப் கியோன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று இரவு 8 இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. US ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155th பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரைசை கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிச்சரன் மற்றும் சுசித்ரா பாடிய வேல் திரைப்படம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றால்

0: மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
1: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
0: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
1: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
0: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட் புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: சுதந்திர போராட்ட தியாகி சைக்கிளத்தை செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழர், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர். அவர் 155வது பிறந்த தினம். நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி. அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது, அதை இடமாற்றம் செய்யப்போம். அதனால அங்கிருக்கக்கூடிய சக்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாகம் தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார் நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர் சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சஷாங்குமார் மற்றும் சிராக் பரீதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உள்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பலை 101. நேரம் 2:25. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வருகிறது சிங்கம் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: கலியக்கேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
5: ആനിവേഴ്സറി മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
0: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
5: തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, മെയിൻ റോഡ്, കലിയക്കേവില.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
4: கால் 8870190870.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி SEAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்களும் இடம்பெறும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இனி கேட்கலாம் நாட்டுப்புற கீதங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கொடும்பாளூர் என் சின்னமுத்தி குழுவினர் பாடும் கிராமிய பாடல்களை கேட்கலாம். ஆராரோ பாட்டு பாடி தன் குழந்தையை தூங்க வைக்க ஒரு தாய் பாடும் தாலாட்டு பாடல்.

என் கண்ணே மாயாவே.

வனத்தில் அஞ்சுசட நாகம் அமைந்திருந்தும் அஞ்சாமல் பூவெடுத்து மாலை தொடுத்து உன் மாமன் உனக்கு சீரெடுத்து வாராங்களா? தூங்கு கண்ணே தூங்கு. இப்படி தாலாட்டு பாடி தன் குழந்தையை தூங்க வைக்கிறாள் ஒரு தாய்.

பங்குனி மாத பொங்கலுக்கு பச்சரிசி நெல்லு குத்த நெல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போகும்போது தன் மச்சானை நினைத்து ஒரு பெண் பாடுகிறாள், கேட்போம்.

நேயர்கள், இதுவரை நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சியில் கொடும்பாலூர் ஏ சின்னமுத்தி குழுவினர் வழங்கிய கிராமிய பாடல்கள் கேட்டீர்கள்.

தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வேம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, விருதுநகர் EWS, மின்னல் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கலவை PWD, பம்பாரணை, திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, சிவகிரி, செய்யாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோழவந்தான், வந்தவாசி, ராணிப்பேட்டை AWS, சோளிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் சில இடங்களில்

அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் தர்மபுரி, கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாக உள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 11 வரை மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், பெரம்பூர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் இன்று தொடங்கி 11 வரை ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி 11 வரை ஓரிரு இடங்களில் காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக

0: உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

நூற்றில் ஆரம்பமாகிறது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சி. மணிகண்டன்.

மதி, அம்புலி, நிலவு, சந்திரன் என பல பெயர்களால் நிலா அழைக்கப்படுகிறது. தமிழ் இலக்கியத்தில் நிலா என்பது அழகு, குளிர்ச்சி, காதல் மற்றும் இறைவனின் ஒளியை குறிக்கும் முக்கிய படிமமாக பாடப்பட்டுள்ளது. சந்திரன் வேறு, அவன் தரும் ஒளியே நிலா என்றும் இலக்கியங்கள் வேறுபடுத்துகின்றன. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது போலீஸ்காரன் மகள் திரைப்பட பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.

1:30 வலம் வந்து கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மேடம் சி மணிகண்டன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காப்பியத்தின் தொடக்கத்திலேயே திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இயற்கையின் குளிர்ச்சியை போற்றி நிலவை வணங்குகிறார். மேலும் இலக்கியத்தில் நிலவு மக்களின் அக உணர்வுகளோடும் புற வாழ்வோடும் இணைத்து விவரிக்கப்பட்டுள்ளது. இரவில் நிலவின் ஒளியை ரசிக்க வீடுகளின் முற்றம் மற்றும் முன்றில் பயன்படுத்தப்பட்டதை சங்க பாடல்கள் காட்டுகின்றன.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பெரிய இடத்து பெண் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: கலியகேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
3: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
2: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
3: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലിയകേവിലാ.

வாழ்வின் வழிகாட்டி போலன்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இதனம் குமரி பண்பலை 101 நேரம் 3:14. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்னும் தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சி மணிகண்டன்.

காட்டி சோரூட்டிய வரலாறும் நம்மிடையே உண்டு. நிலாவில் பாட்டி வடை சுடுகிறாள் போன்ற புனைவு கதைகளும் நம் வாழ்வியலோடு ஒன்றி போயுள்ளது. அம்புலி, அல்லோன், உடுவேந்தன், கலாநிதி, கழங்கன், சந்திரன், தன்சுடர், தன்னவன், திங்கள், நிலா, மதி, வெண்கதிர், மண்டலம் என்றெல்லாம் கூட இலக்கியங்களில் நிலா குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய கர்ணன் திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சீமானிகண்டன். மனித வரலாற்றில் நிலவுக்கு பெரும் பங்கு உண்டு. நிலாவை பார்த்து நேரம் சொன்னதில் தொடங்கி அந்த தொடர்பு நிலாவிலேயே வாழ முயலும் அளவுக்கு இன்று வளர்ந்துள்ளது. அறியாத வயதில் அம்மா அப்பம் என்றாள். பாட்டி சொன்ன கதைகளில் பந்தாக உருமாறி போயிருந்தது. தமிழாசான் பெண்ணின் முகம் போல என்று வர்ணித்தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் கிருஷ்ணா பாடிய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்ப்.

0: 3.0 from 12th August to 12th October.
1: பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

மணி 27 நிமிடம். காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சீமானி கண்டன். நிலவினை முருகப்பெருமானுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றனர். நிலாவினை விளையாட அழைத்து வராத காரணத்தால் சிவபெருமானின் தலையில் உள்ள நிலவினை முருகப்பெருமான் தன் முகத்தை வைத்து விளையாடினார் என்பதை ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் கட்டுரை வழியாக அறியலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல்.

0: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பான்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி SEAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்களும் இடம்பெறும்.

நேரம் 3:34 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சீமணிகண்டன். நிலா பூமியின் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள். இது இரவு நேரத்தில் வானில் அழகுடன் ஒளிரும் வான்பொருள். பூமியிலிருந்து சராசரியா 384,400 கிலோமீட்டர்கள் தொலைவில் நிலா உள்ளது. இது பூமியின் அளவில் நான்கில் ஒரு பங்கு மட்டுமே. நிலாவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது. சூரியனின் ஒளியை பிரதிபலித்து அது ஒலிக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வாலி வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய நானும் ஒரு தொழிலாளி திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

இன்று மாலை மணி 5:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடர் குறுந்தொகை குறுஞ்சொல்லில் நெடுங்காதல். உரை வழங்குகிறார் முனைவர் டெல்பின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் JP வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றும் உடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை நோற்றுவான்று. நேரம் 3:41. குமரி பண்பலை நோற்றுவன்றிலிருந்து காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சி. மணிகண்டன்.

இருண்டு கிடக்கும் இரவுகளில் நிலா தனது வட்ட வடிவம், வெண்ணிறம், இதமான ஒளி ஆகியவற்றால் வானில் அழகுற ஒளிர்கிறது. அது அழகாக இருப்பது மட்டுமல்ல, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வானத்துக்கும் தனது ஒளியால் அழகூட்டுகிறது. அது மட்டுமா, நாம் வாழ்கிற இந்த பூமியையும் நிலா எவ்வளவு அழகானதாக மாற்றிவிடுகிறது. பகல் பொழுதில் அழகற்றதாக இருக்கும் இடங்கள் கூட நில ஒளியில் அழகானதாக மாறிவிடுகிறது. என்ன ஒரு மாயாஜாலம்! நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியது.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் செட்டியார் மடம் சீமணிகண்டன். ரசனை உள்ள எல்லோருமே நிலாவின் பால் போன்ற வெண்மை, கண்களை உறுத்தாத பிரகாசம், குளுமையான மென்னொழி ஆகியவற்றை ரசிப்பார்கள். பௌர்ணமி மற்றும் அதை ஒட்டிய நாட்களில் மக்கள் தமது வீட்டு வாசலில் அமர்ந்து நில ஒளியை ரசித்தபடி அரட்டை அடிப்பது, குழந்தைகளுக்கு கதை சொல்வது, நிலா சோறு உண்பது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது முந்தைய காலங்களில் வழக்கமாக இருந்துள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா பாடிய மௌனம் சம்மதம் திரைப்பட பாடல்.

இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நிலா என்ற தலைப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது பாளையத்து அம்மன் திரைப்பட பாடல்.

0: நூற்றாண்டிலிருந்து தேதிய நேரத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நிலா என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பிய நேயர் செட்டியார் மடம் சி மணிகண்டன். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று விமான நிலையம் வந்தடைந்த குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தெரிவித்துள்ளது. கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா்.

0: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வேறு நகரங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் இடம் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இத்தகைய பணிபுரியும் பெண்களின் தேவையை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் முக்கியமான சமூக நலத்திட்டம்தான் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம். வேலை வாய்ப்புக்காக தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் மட்டுமில்லாமல் கைம்பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்கும் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தங்குமிட வசதிகள் வழங்கப்படலாம். சில இடங்களில் விடுதிகளுடன் இணைந்து குழந்தைகள் காப்பக வசதியும் ஏற்படுத்தப்படுவதால் குழந்தைகளை கொண்ட பணிபுரியும் பெண்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. ஒரு பெண் தனது குடும்பத்தை விட்டு வேறு நகரத்திற்கு சென்று வேலை பார்க்கும் போது அவருக்கு முதலில் தேவைப்படுவது பாதுகாப்பு, அடுத்து குறைந்த செலவில் நல்ல தங்குமிடம், பெண் வேலைக்கு செல்ல வசதியான இடம். இந்த மூன்று தேவைகளையும் கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. இத்தகைய விடுதிகளில் பொதுவாக தங்கும் அறைகள், உணவு, குடிநீர், மின்சாரம், குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் வசதிகளும் கட்டணமும் தகுதி விதிமுறைகளும் விடுதிக்கு விடுதி மற்றும் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் கிடைப்பது என்பது ஒரு வசதியை பெறுவது மட்டுமல்ல, அது அவருடைய கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சுய நிறைவு பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஆதரவு. நான் வேலைக்காக வேறு நகரத்திற்கு சென்றால் எங்கே தங்குவது என்ற கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வேலைக்கு செல்ல இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு தங்களுக்கென ஒரு சுயமான வாழ்க்கையையும் உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழ் விடுதியில் சேர விரும்பும் பெண்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமூக நலத்துறை, மகளிர் நலத்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை அறிந்து கொள்ளலாம். அரசு அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். விண்ணப்பிக்கும் முன் வயது வரம்பு, பணிபுரியும் நிறுவனத்தின் விவரம், வருமான வரம்பு, தங்கும் காலம் மற்றும் கட்டணம் போன்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்வதும் நல்லது. ஒரு பெண் பாதுகாப்பாக தங்குவதற்கான வாய்ப்பை பெறும்போது அவர் ஒரு வேலையை மட்டும் பெறுவதில்லை, தன்னம்பிக்கையுடன் தனது எதிர்காலத்தையும் உருவாக்குகிறார். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் போன்ற சமூக நலத்திட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் முக்கியமான முயற்சிகளாகும். பெண் முன்னேற்றம் என்பது குடும்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, அது நாட்டின் முன்னேற்றமும் கூட. இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
3: நேர்களே, இனி
5: ஆசிரியர் தினம், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
6: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இவரின் ஆசிரியர் பணியை சிறப்பிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இவரது

0: பிறந்த தினத்தை தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இத்தினத்தில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரிய பெருமக்கள் அரசால் கௌரவிக்கப்படுகின்றனர். மாணவர்களும் தங்கள் மரியாதையையும் அன்பையும் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்தியாவின் கல்வி மேம்பாட்டின் முன்னோடியாக திகழும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888 செப்டம்பர் 5 திருத்தணியில் சர்வப்பள்ளி வீராசாமி சீதம்மா தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். தனது பள்ளிப்படிப்பை திருத்தணியிலும் திருப்பதியிலும் வேலூரிலும் முடித்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தனது பட்டப்படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் தத்துவவியல் துறையில் முடித்தார். பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக தன் பணியை தொடங்கிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறை பேராசிரியராகவும் பணியாற்றினார். பின்னர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இணைந்து சிறப்புற பணியாற்றினார். ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக 1931 முதல் 1936 வரை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பணியாற்றினார். பின்னர் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் 1939 முதல் 1948 வரை தன் கல்வி பணியை தொடர்ந்தார். இவர் தனது கல்வி பணி மூலம் பல திறமையான மாணவர்களை உருவாக்கினார். மனிதனின் உடல், மனம், ஆளுமை ஆகியவற்றை கல்வி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நம்பினார். இயற்கையோடு இணைந்த கல்வியே சிறந்த கல்வி என்று வலியுறுத்தினார். 1949 முதல் 1952 வரை சோவியத் யூனியனின் அம்பாசிடராகவும் பணியாற்றினார். 1952 இந்தியாவின் முதல் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962 இந்தியாவின் இரண்டாவது குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1967 வரை நாட்டின் முதல் குடிமகனாக சிறப்புற பணியாற்றினார். நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் கல்வி பணிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினமாக நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் மாணவர்களின் முன்னேற்றத்தை ஒட்டியே இருக்கிறது. மாணவர்களின் முன்னேற்றம் ஆசிரியர்களின் திறனை பெரிதும் சார்ந்துள்ளது. அத்தகைய ஆசிரியர்களின் சிறப்பை தேசிய ஆசிரியர் தினமான இன்று போற்றி புகழ்வோமாக.
1: ஆசிரியர் தினம், டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த சிற்றுரை கேட்டீர்கள். அடுத்து வருவது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.

கடலில் கப்பல் செல்வதை பார்க்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உடனே கவனம் வருவது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களைத்தான். வெள்ளையர்களுக்கு சவால் விடுத்து பல இடர்களை கடந்து இந்தியர்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அடித்து கூறும் வகையில் சுதேசி நீராவி கப்பலை கம்பீரமாக கொண்டு வந்து நிறுத்தினார். முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை நிறுவி தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை மேற்கொண்டார். தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் புலமை பெற்றிருந்த வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், கொடையாளர் என பல்வேறு வகைகளில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். நேர்மை, உயர் ஒழுக்கம் என இவரது பொது வாழ்க்கை போற்றும் வகையில் இருந்தது. பாலகங்காதரர் அவர்களின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட சிதம்பரனார் அவர்கள் மக்களிடம் சுதந்திர வேட்கையை உண்டாக்கி பல எழுச்சி போராட்டங்களுக்கு வித்திட்டார். ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த கொடும் சட்டங்கள் குறித்து மக்களிடம் புரிதலை உண்டாக்கி அதன் தீய விளைவுகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார். 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடியில் உலகநாத பிள்ளை அவர்களுக்கும் பரமாயி அம்மாள் அவர்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தார். சட்ட தேர்வை வெற்றிகரமாக எழுதி சட்டம் பயின்று ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். உருமித்த சிந்தனை கொண்டிருந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடன் சிதம்பரனார் அவர்கள் சிறந்த நட்பு பாராட்டினார். உணர்ச்சி மிகுந்த பாடல்களை இயற்றிய பாரதியார் அவர்களின் கவிதை வரிகளும் வாதத்தில் வல்லவரான சிதம்பரனார் அவர்களின் வீர உரைகளும் மக்களின் மனதில் சுதந்திர சுடரை பற்ற வைத்தன. சுதேசி இயக்கத்திற்கு சிதம்பரனார் ஆற்றிய பங்கினை எவராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய கப்பலை கொண்டு வர

0: பல முயற்சிகளை எடுத்த சிதம்பரனார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்களை கண்டும் கேட்டும் பலர் துயரடைந்தனர். எது வந்த போதிலும் திரும்பி வந்தால் கப்பலுடன் மட்டுமே வருவேன் என சூளுரைத்து வெற்றியும் கண்டார். இந்த சபதத்தை நிறைவேற்ற அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை விவரிக்க இயலாது. பலரிடம் உதவி கேட்டும் தன்னிடம் இருந்த அத்தனை சொத்துக்களையும் இழக்கவும் நேர்ந்தது. இவரது கப்பல் போக்குவரத்தை நிறுத்த ஆங்கிலேயர்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வந்தனர். மற்றும் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா அவர்களுடன் இணைந்து நூற்பாலை தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து சிதம்பரனார் அவர்களும் குரல் கொடுத்தார். இந்த போராட்டத்தின் விளைவாக இந்திய தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி ஆங்கிலேய தொழிலாளர்களுக்கும் நீதி கிடைத்தது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி, தொழிலாளர் வழக்கில் கிடைத்த வெற்றி, மக்களிடம் சிதம்பரனாருக்கு பெருகி வந்த ஆதரவு என பல விஷயங்கள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. ஒரு சிலர் மட்டுமே பங்கு கொண்டு வந்த சுதந்திர போராட்டத்தில் தொழிலாளர்கள், பணியாளர்கள், உழைப்பாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் சிதம்பரனார் அவர்களின் உண்மையை எடுத்துரைத்த உரைகளால் உந்தப்பட்டு பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சிதம்பரனார் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் கைது செய்ய திட்டமிட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் தந்திரமான வழிகளை கையாண்டனர். அவர்கள் இருவரையும் திருநெல்வேலிக்கு வரவழைத்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வைத்து பல தடை உத்தரவுகளை பிறப்பித்தனர். இவற்றை கடுமையாக எதிர்த்த காரணத்தினால் அவர்களை 1908 மார்ச் 12 கைது செய்தனர். இதனால் கொந்தளித்த மக்கள் பல வகைகளில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பிணையில் வெளிவரும்படி சிதம்பரனார் அவர்களின் நண்பர்கள் அவரை கேட்டுக்கொண்ட போதிலும் தன் நண்பர்கள் சிறையில் வாடிய போது அவர்களை விட்டுவிட்டு வெளிவர மறுத்துவிட்டார். மக்களை தூண்டினார், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு துணை நின்றார் என மொத்தம் 40 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அமைதி வழியில் போராடிய போதும் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை சிதம்பரனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை எண்ணி மக்களும் தலைவர்களும் பெரும் துயருற்றனர். சிறைகளில் சிதம்பரனார் அவர்களுக்கு சரியான உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை உரிமைகள் கூட வழங்கப்படவில்லை. கல் உடைப்பது, செக்கிழுப்பது போன்ற கடுமையான வேலைகள் அளிக்கப்பட்டன. இவை போதாதென இன்னும் பல வகைகளில் அவருக்கு அதிகாரிகளால் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. இவர் சிறையில் இருந்த சமயம் கப்பல் நிறுவனத்தை நடத்த இயலாமல் போனதால் அதனை விற்க நேர்ந்தது. இது சிதம்பரனார் அவர்களுக்கு பேரிடியாக வந்தது. சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டு மக்களிடம் உரையாற்றிய சிதம்பரனார் அவர்கள் சில கொள்கைகளுக்காக அரசியலை விட்டு விலகினார். தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் இலக்கிய பணிகளிலும் ஈடுபட்டு வந்த சிதம்பரனார் அவர்கள் 1936 நவம்பர் 18 மறைந்தார்.
1: வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன்.
2: கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
3: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:16. மாலை நேர தாளாட்டாய் நம் மனங்களை வருட வருகிறது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டு நம்முடைய பாடல்களும் இதே நிகழ்ச்சியில் வரக்கூடும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் முதல்ல நம்ம வணக்கத்தை சொல்லிடலாம். அடுத்தது நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு, யாருக்காக என்ன படத்திலிருந்து பாடல் வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே ஆவலா இருப்பீங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல்தான் சிற்பியின் இசையில். இந்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் அன்பு நேயர் யாருன்னா திட்டுவிலையிலிருந்து சாஃபி. இவங்களோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்போது 4:22 15 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, சந்திரமுகி படத்திற்காக ஆசா போஸ்லி, மது பாலகிருஷ்ணன் பாடியது, வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில். அடடா, இது நான் கேட்டு பாடலாச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, பறக்கையிலிருந்து இமாமுதீன். இந்த நேயரோடு சேர்ந்து நாம பாடலை கேட்கலாம்.

0: இருக்கோப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 4:28. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்னுடைய பாடலாக இருக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இந்த நேர் தான் இந்த நேருக்காக வரும் பாடல் ஜல்லிக்கட்டு படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் மனோ பாடியது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் கேட்கலாம் பாடலை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நேரம் இப்போது 4:34. நேர்களை மாலை நேர தாலாட்டாய் நம் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் நிச்சயமா எங்களுடைய பாடலா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சுங்கார்கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன், மகிழ் மித்ரன் இந்த நேயர்கள் தான். இவங்களுக்காக வரப்போற பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னா, வானம் பாடி படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல். கண்ணதாசன் இசையில் கே வி மகாதேவன் அவர்களோட இசையில நம்ம பாடலை கேட்கலாம்.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

வானம்பாடி படத்திற்காக கே வி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அருமையான பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 4:42 நேர்களை

காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா சென்னையிலிருந்து சங்கரி, மோனிஷா, அனுஷா இந்த நேர்களின் விருப்பமாக வரும் பாடலின் படம் ராம்.

நேயர்களே, நம்முடைய நினை விலகலை தாளாட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னா, சச்சின் படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் தான். இந்த பாடலை எஸ் எம் எஸ் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சுங்கான் கடையிலிருந்து விஜயகுமார், சரண்யா, மிதுன்.

நேரம் இப்போது 4:53. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில இனி வரக்கூடிய பாடல் பாடசாலை ராதாகிருஷ்ணன் இன்ஜினியரின் விருப்பமாக வரும் பாடலின் படம் சுரா.

இசைகளை இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நினைவுபடுத்துகின்ற நேயர்களே, இன்று மாலை மணி 5:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடரில் குறுந்தொகை, குறுஞ்சொல்லில் நெடுங்காதல் உரை வழங்குகிறார் முனைவர் டெல்பின் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மரவாதிய நேர்களே, இன்று மாலை மணி 5:30 இலக்கிய சோலை, நமது குமரி பண்பலை 101.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிறுவனங்கள் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக சேவை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலாதா சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:40. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
4: தேசிய ஊட்டச்சத்து வாரம் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார

0: அலுவலகம், மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப வந்து காமனா வந்துட்டு இருக்கு, அதுவும் எஸ்பெஷலி அடலசன்ட் ஃபீமேல் இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம கழுத்துக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் டார்க்கா ஆக ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு ஒரு அடலசன் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஃபீமேல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க ஃபேஸ்ல சடனா கொஞ்சம் ஹேர் க்ரோத் மாதிரி, நார்மலா ஹேர் க்ரோத் வந்து ஒரு ஒரு லிமிட்டடான குவான்டிட்டியில தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் சொல்றேன், முகத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு முகத்துல வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத் வளர ஆரம்பிக்கும், நெக்குக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிசிஓடியோட ஒரு சிம்டம்ஸ். திடீர்னு அவரோட வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா இரெகுலரா இருக்கும், ரொம்ப தள்ளி தள்ளி தள்ளி போய் வரும், வர டைம் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமா இருக்கும், ஆனா ரெகுலரா வராது. ஸோ இந்த பிசிஓஎஸ் சொல்லிட்டு இருந்த பிஎம்ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சின்னதுலேயே டெவலப் பண்றதுனால வேற நிறைய சிம்டம்ஸ் வந்து வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா சடனா வெயிட் கெயின் போட ஆரம்பிப்பாங்க, எஸ்பெஷலி அடலசன்ட் ஏஜ் குரூப் அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் கெயின் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், முகத்துல வந்து முடி வந்து வளர்றது வந்து சடனா அதிகரிக்கும். அப்புறம் நம்ம கழுத்துக்கு பின்பகுதியில பாத்தீங்கன்னா திடீர்னு கருப்பு கலர்ல டார்க்கா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு சிம்டம்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல சக்கரை லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இயற்கையாவே வந்து உற்பத்தி ஆகிற ஒரு ஹார்மோன் தான் வந்து இன்சுலின். ஸோ இந்த இன்சுலினுக்கு வந்து உற்பத்தி ஆனாலுமே அவங்களால சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகாம சரியான கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனாலதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சின்னதுலேயே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராப்பரான நம்ம எக்ஸசைஸ் அண்ட் டயட்ரி லைஃப் ஸ்டைலால இதை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஹை சுகர் இருக்கிறது ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால இது பண்ண முடியும். நீங்க வந்து சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த டார்க்கா இருக்குது இல்லையா, அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நெக்குக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த டார்க் அந்த இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு அது குறையிறது வந்து நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் எல்லாம் அதிகமா எடுக்காம இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸும் அதிகமா எடுக்கும் போது நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஃபேட்ல இருந்து தான் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம அதிகமான டிரான்ஸ்ஃபேட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுக்கும் போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, ஹார்மோன் லெவல் வந்து நார்மலா இருக்கிற லெவலை விட அதிகமான லெவல்ல வந்து உடம்புல உற்பத்தி ஆகுறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருமுட்டை மாசம் மாசம் நம்ம பீரியட்ஸ் வருது இல்லையா, அதுல வந்து கருமுட்டையில இருந்து ஓவுலேஷன் ஒண்ணு நடக்கும். ஸோ ஓவுலேஷன் வந்து கருமுட்டை வெளியே வர்றது. ஸோ இதை வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து தடுக்கும். இந்த இம்பேலன்ஸ் வந்து தடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரியான அந்த கருமுட்டைகள் சரியான நேரங்கள்ல வெளியே வராம அந்த மாதிரி அந்த எல்லாம் சிஸ்டா ஃபார்ம் ஆகி ஓவரிலே அந்த கருமுட்டையிலே வந்து குட்டி குட்டி சிஸ்ட் சிஸ்டா இருக்கும். ஸோ இதை ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கருமுட்டை வெளியே வராம இருந்தது அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு திருமணத்திற்கு பிறகு குழந்தையின்மைக்கு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இது இப்போ நிறைய இருக்கு. இந்த பிஎம்ஓஎஸ் இதுக்கு வந்து மெயின் ரீசன் நம்ம நியூட்ரிஷன் ப்ராப்பரா எடுக்காதது ஒரு ரீசன், அதுவும் ஒரு ரீசன் தான் இந்த பிஎம்ஓஎஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ப்ராப்பரா வெயிட் லாஸ் பண்ணி ப்ராப்பரான டயட் எடுத்து ப்ராப்பரா தூங்கி நம்ம கரெக்டான லெவல்ல நம்ம ஹார்மோன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் இதை பத்தியும் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரினா சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து உடனே வந்து அதை வந்து காமிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டிலே ஆகுறது, ஹெவி ப்ளீடிங் வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சர்னா இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் தான். அடுத்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டைப் 2 டயபெட்டிஸும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கவனத்துல கொண்டு கரெக்டா நம்ம அதை வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஃபியூச்சர்ல இது வர்றதை வந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். ஸோ எதுவுமே வந்து லிமிட்டா எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நம்ம சொல்ல வந்தது. மெயினா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள, ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு பொருளால நம்ம உடம்புல டக்குன்னு சுகர் ஸ்பைக் ஆகுறது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத வந்து மெஷர் பண்றதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம், ஐஸ் கேக் இதுலலாம் வந்து இருக்கு. இது ஒகேஷ்னலாக நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த இதுவும் வரப்போறது இல்லை, பட் அதை நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்டா மாற்றும் போது

0: நம்ம உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்குது. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள்.

நேரம் இப்போது 5:40. நேர்களே, குமரி பண்பலை 101 மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் சிஐடி சங்கர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எஸ் வேதாச்சலம், வரிகள் கண்ணதாசன். அச்சம் மடம் நாணம் யாவும் பெண்களின் அணிகலன்கள் தானே, நாணத்தாலே கன்னியவள் கண்ணம் கண்ணாடியாய் மாறியதோ

0: கோலோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: கலியங்கியாவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22nd ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நாளே. விசிஷ்ட அதிதியாய் எத்தனும் சினிமா சீரியல் தாரம் மேக்னா வின்சென்ட்.
3: ஆனிவர்சரி மெகா லக்கி ட்ரோயிலூடைய ஆகர்ஷகமாய சம்மானங்களும்.
2: செப்டம்பர் 16 வரை 500 ரூபாய் அடைச்சு ஸ்வர்ணம் புக் செய்யா.
3: திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி, மெயின் ரோட், கலியங்கியாவிலா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரம் இப்போது 5:14. நீர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். காற்றில் பலவகை இருந்தாலும் தென்றல் தரும் சுகமே தனிதான். ரோஜாவை தாளாட்டும் தென்றல் நம் மனங்களையும் தாளாட்ட வருகிறது. நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோறும் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை, கண்ணோடு உந்தன் கனவுகள், நெஞ்சோடு உந்தன் நினைவுகள், இடைவிடாமல் துடிக்கும் இதயமும் உன் பெயரை உரைக்குதடி, என்ன மாயம் செய்தாயோ. வரும் பாடல் அயன்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மகதி பாடியது. பாடல் இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் வைரமுத்து.

நெஞ்சிருக்கையில் நெஞ்சமெல்லாம் இனித்திடும் தேன்னி, உன்மடியில் தலைசாய்க்கையில் என் கவலை காற்றாக பறந்ததே. ராயன் படத்திற்காக சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் கானா காதர்.

0: இதுவரை முல்லைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:30.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இன்றைய இலக்கிய சுடரில் குறுந்தொகை, குறுஞ்சொல்லில் நெடுங்காதல் உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. டெல்ஃபின் அவர்கள்.
2: இலக்கிய சுடர் பகுதியின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் செறிவுள்ள சிந்தனைகளை வாரம் ஒருமுறை தன் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை நேயர்களுக்கு நெஞ்சம் மகிழ்ந்த இனியனல் வணக்கம். காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், காதலை சொல்லும் மொழிகள் மாறலாம், ஆனால் காதல் மட்டும் மாறுவதில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைவி தன் தலைவனை நினைத்து மகிழ்ந்தாள். இன்று 1000 ஆண்டுகளுக்கு பின்பும் ஒரு பெண் தன் அன்புக்குரியவனின் ஒரு குறுஞ்செய்திக்காக காத்திருக்கிறாள். அன்று பறவைகள் தூது சென்றன, இன்று அலைபேசிகள் தூது செல்கின்றன. அன்று நிலவு காதலர்களுக்கு சாட்சியாக இருந்தது, இன்றும் அதே நிலவு அதே காதலர்களின் இரவுகளுக்கு சாட்சியாகத்தான் இருக்கிறது. மாறியது காதலின் கருவிகள் மட்டுமே, என்றும் மாறாதது மனித மனம் மட்டுமே. அந்த மாறாத மனித மனத்தின் மிக அழகான பதிவுகளில் ஒன்றுதான் குறுந்தொகை, குறுகிய பாடல்கள். ஆனால் பல தலைமுறைகளை கடந்து நிற்கும் காதல். அதனால்தான் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு குறுந்தொகை, குறுஞ்சொல்லில் நெடுங்காதல். பெயரிலே ஒரு கவிதை, குறும் கூட்டல் தொகை. குறுந்தொகை என்ற பெயரை முதலில் சிந்தித்து பாருங்கள். குறும் கூட்டல் தொகை குறுகிய பாடல்களின் தொகுப்பு. ஆனால் இந்த குறும் என்பது பாடலின் நீளத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது சொல்லின் சுருக்கத்தையும் சொல்லுக்குள் அடங்கிய பெரும் பொருளையும் காட்டுகிறது. ஒரு சிறிய விதைக்குள் ஒரு பெரிய மரம் ஒழிந்திருப்பது போல ஒரு சிறிய குறுந்தொகை பாடலுக்குள் ஒரு பெரிய

காதல் உலகமே ஒழிந்திருக்கிறது. அதுதான் சங்க கவிதையின் சிறப்பு. இன்றைய காலத்தில் நாம் ஒரு உணர்வை சொல்ல பல பக்கங்களை எழுதுகிறோம். ஆனால் சங்க புலவன் சில சொற்களிலே முழு வாழ்க்கையையும் சொல்லிவிடுகிறான். அதனால்தான் குறுந்தொகை நமக்கு சொல்லும் முதல் பாடம். சொற்கள் அதிகமாக இருப்பதல்ல கவிதை, சொல்லப்படாததையும் உணர வைப்பதே கவிதை. அன்புக்குரியவர்களே, குறுந்தொகையின் காதல் உலகத்தில் சொற்கள் அதிகமாக இருப்பதல்ல கவிதை, சொல்லப்படாததையும் உணர வைப்பதே கவிதை. குறுந்தொகையின் பெரும் பகுதி அகம் சார்ந்தது, அகப்பொருள் சார்ந்தது. அகம் என்றால் மனிதனின் ஆள் உள்ளம். அந்த உள்ளத்தின் மிக நுட்பமான உணர்வுகள் காதல், பிரிவு, ஊடல், பயம், நாணம், ஆற்றாமை, நம்பிக்கை, இவை அனைத்தும் குறுந்தொகை பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புலப் பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே. இந்த பாடலை ஒருமுறை மெதுவாக கேளுங்கள் அன்புக்குரியவர்களே. எத்தனை ரத்தின சுருக்கம், எவ்வளவு பெரிய காதல். நீ யார், நான் யார், உன் தந்தை யார், என் தந்தை யார், நமக்குள் என்ன உறவு, எப்படி நாம் ஒருவரை ஒருவர் அறிந்தோம் என்று கேட்கின்றாள் தலைவி. ஆனால் அடுத்த கணம் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், ஆம், செம்புலத்தில் பெய்த மழை நீர் போல நம் இரு நெஞ்சங்களும் கலந்து விட்டது அன்பே. இதை காட்டிலும் அழகாக காதலை யார் சொல்ல முடியும்? சிவந்த மண்புலமும் அடர்ந்த மழையும் காதலின் உருவகங்கள். நான் வேறு, நீ வேறு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இரு உள்ளங்களையும் ஒன்றாக்குகிறது. இதுதான் இந்த பாடலின் மைய உணர்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழகாக நமது தமிழ் புலவன் அதனை சொல்லி சென்று விட்டான். அதுவும் ஒரே உருவகத்தில். இதனை அடித்துக் கொள்ள வேறு உருவகங்கள் இனி உருவாக்கப்படத்தான் வேண்டும். செம்புல பெயல் நீர், இதுதான் தமிழ் சங்ககால கவிதையின் வல்லமை. குறுந்தொகையின் காதல் உலகத்தில் சமூக அடையாளங்கள் மெதுவாக மறைந்து விடுகின்றன. அவன் யார், அவள் யார், எந்த குடும்பம், எந்த ஊர், எந்த இனக்குழு, எந்த பின்னணி, காதலின் முன் இவை அனைத்தும் சிறியதாகி இருவிடுகின்றன. மீதம் இருப்பது 2 நெஞ்சங்கள். அதனால்தான் அந்த பாடல் சங்க காலத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் நமது உள்ளத்திற்கு மிக நெருக்கத்தை தொட்டு செல்கின்றது. ஏனென்றால் காதலுக்கு வயதோ காலமோ எல்லையே இல்லை. குறுந்தொகையில் பெண்களுடைய குரல் இன்னொரு தனி சிறப்பை பெறுகிறது. பெண் வெறும் காதலின் பொருளாக மட்டும் காட்டப்படவில்லை. அவள் பேசுகிறாள், கேட்கிறாள், எதிர்க்கிறாள், காத்திருக்கிறாள், தன் விருப்பங்களை வெறுப்புகளை வெளிப்படுத்துகிறாள், காதலை பாதுகாக்கிறாள், தன் தோழியிடம் மனதை திறக்கிறாள், தலைவனின் பிரிவால் வருந்துகிறாள், அவனுடைய வருகையால் மகிழ்கிறாள். அதாவது பெண்ணின் உள்ளம் ஒரு முழுமையான மனித உள்ளமாக இந்த குறுந்தொகை பாடல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இது சங்க இலக்கியத்தின் மிகப்பெரிய சாதனை. பெண்கள் வாய்மூடிகளாக இல்லை, தங்கள் அக உலகத்தை வெளிப்படுத்துபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக குறுந்தொகை நிற்கின்றது. குறுந்தொகையில் காத்திருப்பு காதல் என்றால் சந்திப்பு மட்டுமல்ல, காதலின் மிக நீண்ட அத்தியாயம் காத்திருப்பு. வருவேன் என்று சொல்லி சென்றவன் வரவில்லை. பொழுது மாறுகிறது, பறவைகள் கூடு திரும்புகின்றன, மாடுகள் வீடு திரும்புகின்றன, காற்று வீசுகிறது, மழை வருகிறது, ஆனால் அவன் மட்டும் வரவில்லை. இங்கே ஒரு அற்புதமான கவிதை நிகழ்கிறது அன்புக்குரியவர்களே. வெளியில் நடக்கும் இயற்கை மாற்றங்கள் உள்ளே நடக்கும் உணர்வு மாற்றங்களை குறுந்தொகை பாடல்கள் அழகாக பிரதிபலிக்கின்றன. இதுதான் குறுந்தொகை கவிதையின் தனித்துவம். வெறும் இயற்கை பின்னணியாக மட்டுமல்லாமல் உள்ளத்தினுடைய பின்னணியாகவும் காதலின் மொழியாகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. குறுந்தொகையின் மொழியினில் மலை என்பது வெறும் மலை அல்ல, மழை என்பது வெறும் மழை அல்ல, அது குறிஞ்சி.
குறிஞ்சி என்பது காதலர்களின் கூடலை குறிக்கும். காடு, மேய்ச்சல் நிலம், முல்லை, அது காத்திருப்பின் உணர்வை சொல்லும். இயற்கைக்குள் மனித மனத்தை கண்டு அந்த மனித மனத்தை குறுந்தொகை பாடலுக்குள் கொண்டு அழகாக சொற்செண்டாக வடிவமைத்தது குறுந்தொகையின் ஒவ்வொரு பாடல்களும். ஒவ்வொரு மலர் போல அது மனம் வீசுகிறது. குறுந்தொகையில் மலர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஒரு மலரின் மலர்

ஒரு பெண்ணின் மனநிலையை சொல்லலாம். ஒரு மலரின் வாடல் ஒரு துயரத்தை சொல்லலாம். ஒரு மனம் ஒரு காதலின் நினைவை கொண்டு வரலாம். இது கவிதையின் மிக நுட்பமான உத்தி. நாம் இன்று புகைப்படங்களை பல எடுத்து நினைவுகளை சேமித்து வைப்பது போல, சங்க காலத்தில் இயற்கையே ஒவ்வொரு காதலின் நினைவாகவும் இருந்தது. அன்பு நேயர்களே, இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி. குறுந்தொகை இன்றைய இளைஞர்களுக்கு பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். அன்றைய காதலும் அன்றைய காத்திருப்பும், இன்றைய காதலும் இன்றைய காத்திருப்பும், அத்தனையும் ஒரு உணர்வினை அடிப்படையாக கொண்டதே. காதல் என்றால் வெறும் ஈர்ப்பு அல்ல என குறுந்தொகை நமக்கு கற்றுத்தரும் காதல். பொறுப்பு கொண்டது, நாணம் கொண்டது, பொறுமை கொண்டது, காத்திருப்பு கொண்டது, மரியாதை கொண்டது, புரிதல் கொண்டது. குறுந்தொகை சொல்வது ஒரு நீண்ட உணர்வு பயணம். குறுந்தொகை என்பது மௌனத்தின் மொழி. குறுந்தொகை பல இடங்களில் சொல்லப்படாததே அதிகமாக பேசுகிறது. தலைவி நேரடியாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவளுடைய பார்வை சொல்கிறது, அவளுடைய நாணம் சொல்கிறது, அவளுடைய காத்திருப்பு சொல்கிறது. சில நேரங்களில் இயற்கையே அவளுக்கு பதிலாக பேசுகிறது. இதுதான் மௌனத்தின் கவிதை. இன்றும் உண்மையான காதலில் சில உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு துளி கண்ணீர், இவையெல்லாம் காதலின் மொழியாகி விடுகின்றன. குறுந்தொகை காதலை தாண்டிய மனிதம். குறுந்தொகை காதல் இலக்கியம் என்று மட்டும் கூறிவிட்டு அதனை நிறுத்திவிட முடியாது. அது மனித மனத்தின் ஆவணம். அதில் பெண்ணின் மனம் இருக்கிறது, ஆணின், தாயின், தோழியின் அன்பு மனம் இருக்கிறது, சமூகத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. மனித உறவுகள் குறுந்தொகை பாடல்களில் மிக நுட்பமாக கலந்திருக்கிறது. அதனால்தான் குறுந்தொகை இன்றும் நம்மிடையே உயிரோடு இருக்கிறது. குறுந்தொகையின் மொழி செல்வம் சங்கத்தமிழின் ஒரு சிறப்பு. சொல் குறைவு, பொருள் பெருக்கு, ஒரு சொல் பல அடுக்குகளை கொண்டிருத்தல், ஒரு காட்சி பல பல உணர்வுகளை தருவது, ஒரு உருவகம் பல உலகங்களின் கதவுகளை திறக்கிறது. இதனால் குறுந்தொகையை படிப்பது ஒரு கவிதையை படிப்பது மட்டுமல்ல, அது ஒரு மனதை வாசிப்பது, ஒரு காலத்தை வாசிப்பது, ஒரு பண்பாட்டை வாசிப்பது, ஒரு நாகரிகத்தை வாசிப்பது. உலக மொழியாக குறுந்தொகையில் சொல்லப்பட்ட காதல் தமிழர்களுக்கானது மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கானது. ஏனென்றால் காத்திருக்கும் மனதை கொண்டவன் தமிழன் மட்டுமல்ல, பிரிவால் வாடும் மனதை கொண்டவன் தமிழன் மட்டுமல்ல. அதனால் குறுந்தொகை ஒரு மொழிக்கு மட்டுமே உரியது அல்ல. அன்புக்காக ஏங்கும் இதயங்கள் எந்தெந்த நாடுகளில் துடித்து கொண்டிருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு நாட்டுக்குள் மட்டும் அடங்குவது, அந்த ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் துடித்து கொண்டிருக்கும் இதயங்களுக்கும் சொந்தமாவது குறுந்தொகை. அதனால்தான் குறுந்தொகை தமிழில் எழுதப்பட்ட உலக மனித மனத்தின் கவிதை. இன்றைய தலைமுறைக்கு குறுந்தொகை சொல்லும் பாடங்கள் பல. இன்றைய தலைமுறை வேகமாக வாழ்கிறது, அவர்களுக்கு எல்லாமே உடனடியாக வேண்டும். ஆனால் குறுந்தொகை சொல்லும் காதல் காத்திருக்க தெரிந்த காதல், புரிந்து கொள்ள தெரிந்த காதல், மௌனத்தை மதிக்க தெரிந்த காதல், இயற்கையை ரசிக்க தெரிந்த காதல், மனித உணர்வுகளை மதிக்க தெரிந்த காதல். அதனால்தான் குறுந்தொகை பழைய நூல் அல்ல, இன்றைய மனிதர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு புதிய பாடல். ஒரு சிறிய கண்ணாடி எப்படி நம் மொத்த பிம்பத்தையும் காட்டுமோ, அதே போல குறுந்தொகை ஒரு சிறிய கண்ணாடியோடு அழகாக ஒப்பிடலாம். அதில் நம்முடைய முழு முகம் மட்டுமல்ல, அகத்தையும் அழகாக வெளிப்படுத்தி நிற்கிறது குறுந்தொகை பாடல்கள். அதில் ஒரு முழு மனித உலகமே தெரிகிறது. கண்ணீர் தெரிகிறது, புன்னகை தெரிகிறது, காத்திருப்பு தெரிகிறது, பிரிவு தெரிகிறது, நம்பிக்கை தெரிகிறது. குறுஞ்சொல்லில் நெடுங்காதல் தலைப்பில் குறுஞ்சொல் சிறிய பாடல், நெடுங்காதல் அதில் அடங்கிய நீண்ட உணர்வு, சில வரிகள், ஒரு சந்திப்பு, ஒரு பார்வையில் ஒரு காதல், ஒரு உருவகத்தில் ஒரு வாழ்க்கை, ஒரு மௌனத்தில் ஒரு காவியம், அதுதான் குறுந்தொகை. 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. செம்புலமும் மழையும் இன்னும் இருக்கின்றன. அந்த நிலவும் மலையும் இன்றும் இருக்கின்றது. அந்த கடலும் மழையும் இன்றும் இருக்கின்றது. மனித இதயமும் அதில் பின்னி பிணைந்த அன்பும் இன்றும் இருக்கின்றது. குறுந்தொகை இருக்கிறது காதல் இருக்கும் வரை.
ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை நினை

பிரசவித்து ஏங்கும் வரை, ஒரு பெண் தன் அன்புக்குரியவனுக்காக காத்திருக்கும் வரை, ஒரு காதல் என்பது ஒருவரை பெறுவது மட்டுமல்ல, ஒருவரை புரிந்து கொள்வது, உடன் இருப்பது மட்டுமல்ல, பிரிந்திருந்தாலும் இதயத்தில் இருப்பது, பல வார்த்தைகளை பேசுவது அல்ல, சில வார்த்தைகளில் முழு மனதையும் பகிர்வது. இதைத்தான் குறுந்தொகை நமக்கு கற்றுத்தருகிறது. நேர்கள்

0: அதுதான் தமிழின் பெருமை. எனவே குறுந்தொகை என்பது குறுகிய பாடல்களுடைய தொகுப்பு மட்டுமல்ல, குறுகிய சொற்களில் நெடுந்தொலைவு பயணிக்கும் உணர்வுகளின் தொகுப்பு. அது சொற்களில் சிறியது, சிந்தனையில் பெரியது, உணர்வில் ஆழமானது, காலத்தில் அழியாதது. அதனால்தான் ஒரு முறை அல்ல, ஆயிரம் முறை கூட சொல்லலாம் குறுந்தொகை, குறுஞ்சொல்லில் நெடுங்காதல். குறுந்தொகையின் ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறு மழைத்துளி, ஆனால் அந்த மழைத்துளிகளில் ஒன்று சேர்ந்து பெருங்கடல். அந்த பெருங்கடலின் பெயர் தமிழ் காதல். அந்த காதலின் அழியாத முகவரி குறுந்தொகை. இத்துணை நேரம் இலக்கிய சுடர் பகுதியின் மூலம் என்னோடு இணைந்து காதலில் பயணித்து இந்த நேரத்தை பயனுள்ளது ஆக்கி கொண்ட குமரி பண்பலை நேயர்களுக்கு மகிழ்ந்த நன்றிகள் பல.
1: இதுவரை இலக்கிய சுடரில் குறுந்தொகை குறுஞ்சொல்லில் நெடுங்காதல் உரை வழங்கினார் முனைவர் ஆ. டெல்ஃபின் அவர்கள். இனி தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இலக்கிய சோலையின் இரண்டாவது பகுதியான தேனமுது தொடர் பகுதிக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. முக்கடலும் சங்கமிக்கும் குமரியின் தென்கோடி முனையில் இருக்கிற ஒரு அழகான கடல் கிராமமான கோவளம் பகுதியை சார்ந்த நாட்டுப்புற கலைஞர் மற்றும் ஒரு எழுத்தாளர் ஜே பி வினீஷ் அவங்க தான் நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவங்க கிட்ட நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாட்டுப்புற கலை மேல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பத்தியும், எழுத்து மேல இருக்கிற ஒரு தீராத நம்பிக்கை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: ஒரு நாட்டுப்புற கலைஞரா இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறீங்க. ஒரு நாட்டுப்புற கலைஞர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய மண் சார்ந்த பண்பாட்டு விஷயங்கள், கலாச்சாரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த துறையை தேர்ந்தெடுத்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வமும் நம்பிக்கையும் எப்பவும் பிறந்தது?
3: சின்ன வயசுல இந்த கிராமங்கள்ல நிகழ்ச்சி நடத்துவாங்க, நான் கொஞ்சம் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சு போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தப்போ இதனுடைய தொடக்கம் தான், இதனுடைய ஆர்வம் படிப்படியா போய் எடுத்து அது கலைக்குழுக்கள் மூலமான தொடர்புகள் வந்துச்சு. அப்படி கலைக்குழுக்களின் மூலமான தொடர்புகள் வரும்போது தான் அங்கே வந்து பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமும் ஒரு நிர்பந்தமும் ஆச்சு. எனக்கு கல்வியின் மீது உள்ள விஷயங்களை விட கலைகளின் மீது அதிகமாக இருந்த ஒரு ஆர்வம் தான் அன்னைக்கு. அப்படி நிறைய பறையாட்டம், அதே மாதிரி ஒயிலாட்டம், இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள், அதனுடைய நாட்டுப்புற பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன். பல்வேறு கவிஞர்களுடைய பாடல்களுக்கு இசையும் அமைச்சிருக்கிறோம். இந்த பாடல்களை வந்து சமூக ரீதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வாக சில விஷயங்களை நாட்டுப்புற பாடல்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் இந்த பணி அப்படி தொடர்ந்து நாட்டுப்புற கலை சார்ந்த அனுபவங்களோட இன்னைக்கும் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல, நிறைய இயக்க ரீதியா இருக்கக்கூடிய தளங்கள்ல வந்து பாடல்கள் மட்டுமல்ல நாட்டுப்புற கலை சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பயிற்றுவிக்கும் விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்களுக்கு வந்து இந்த கலைகள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப இதனுடைய சமூக ரீதியான ஒரு கலைகள், நாட்டுப்புற கலைகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு ஒரு பக்கம், இந்த கலைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை கொஞ்சமாவது பாதுகாத்து வச்சிருக்க வேண்டாமா என்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு நிக்கிது.
2: நாட்டுப்புற கலைகள் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்ப தப்பாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ஒரு ஆடல் அப்படிங்கறதுதான் தெரிஞ்சிருக்குமே தவிர அது நம்மளுடைய கலாச்சாரம், அது நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியறதே இல்ல. அப்போ இந்த கலைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது, இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: இப்ப ஒரு பறையாட்டம் சொல்லி கொடுக்கறேன்னா பொதுவாக நாட்டுப்புற கலைகளில் ஈடுபடக்கூடிய அல்லது பயிற்றுவிக்கக்கூடிய ஆசான்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது தான். ஒரு பறையாட்டம் கற்றுக்கொள்ள வந்தாங்கன்னா அந்த பறையாட்டத்திற்கு முன்னால, ஆடுறதுக்கு முன்னால இது எப்படி வந்துச்சு, இது யார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இது எங்கிருந்து வந்த கலை என்பதை வந்து தெளிவுபடுத்தினதுக்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு ஆடல் கலையே சொல்லிக் கொடுக்கும். இது பொதுவா இருக்கிறது. ஒரு பாடல்களாக இருந்தாலும் சரி, அது யாரு ஏற்றினாங்க, எதற்காக ஏற்றினாங்க, இந்த சூழலில் இந்த பாடல் வந்து ஏற்றப்பட்டதுங்கிற விஷயங்களும் வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களை வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். வெறுமனே கலைகள் மட்டும் சொல்லிக் கொடுப்பதல்ல, அவங்களுக்கு வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை சார்ந்த வளங்கள் சார்ந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கல்வி

0: சார்ந்து. இப்போவும் பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அவங்க வந்து இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில், கலை சார்ந்த விஷயங்களில் அனுபவமாக வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க மனசு ரிலீஃப் ஆகாங்களா. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: நிறைய விஷயங்கள் நாட்டுப்புற கலைகள் சார்ந்து, அதை நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற வழிகள் சார்ந்து நிறைய சொன்னீங்க. இப்போ நம்ம எழுத்துலகத்துக்கு வந்துடலாம். எழுத்து மேல எப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்தது, எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தூண்டுதலும் யார் கொடுத்தாங்க?
0: இது வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எழுத்தாளர்களை ஒருங்கிணைச்ச ஒரு இயக்கம். பல்வேறு எழுத்தாளர்களை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. இன்னும் நிறைய கலைஞர்கள், நிறைய நாட்டுப்புறம் சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா துறையில் கூட இந்த இயக்கத்தில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு பாடலாசிரியர்களாக இருக்கிறாங்க, எழுத்து வித்வான்களாக கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அந்த இயக்கத்தில் நான் இணைஞ்சி அந்த இயக்கம் மூலமாக நிறைய வாசிப்பு தன்மையை உருவாக்கிக்கிட்டோம். அந்த இயக்கத்தில் வந்து 13 வயசு எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அந்த இயக்கத்தில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த இயக்கத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா எழுத்து சார்ந்து, அதாவது நிறைய புத்தகங்களினுடைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது. நிறைய எழுத்தாளர்களுடைய உறவு கிடைச்சிச்சு. அவர்கள் மூலமாக அவர்களுடைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியான புத்தகங்கள், அது வெறுமனே வந்து பொழுதுபோக்குக்காக வாசிக்கக்கூடிய புத்தகங்களா இல்லாமல் சமூக ரீதியான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நிறைய விஷயங்களை வந்து உணர்வு பூர்வமாக நம்மளை வந்து சிந்திக்க வச்சிச்சு, எழுத தூண்டுச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த புத்தகங்களோடு, புத்தகங்கள் எழுதக்கூடிய கவிஞர்கள் படைப்பாளர்களோடு எனக்கு இருந்த ஒரு உத்வேகம் தான் இன்னைக்கு வந்து ஒரு எழுத்துலகத்திற்குள்ளால நுழைவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியே நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்திருக்கிறோமேங்கிறது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு சாதனையாகவும் நான் நினைக்கிறேன்.
1: எழுத்துலகத்துக்கு வந்துட்டீங்க, எழுதலாம் அப்படின்னு நினைச்சு எழுதுன முதல் புத்தகம் எது?
0: கலப்பு திருமணங்கள் வந்து இன்னைக்கு ஏராளம் நடந்துகிட்டு இருக்கு, அது மிகப்பெரிய விஷயம்தான். அந்த வகையில் சில கலப்பு திருமணங்களை கூட எதிர்த்து சில விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா. அந்த சூழலில் வந்து அந்த கலப்பு திருமணத்திற்கான ஒரு ஒப்பந்தமும், ஒரு கலப்பு திருமணத்திற்கான அந்த குடும்ப உறவுகளினுடைய பக்குவம் இப்போ எப்படி இருந்துச்சு என்கிறத வந்து நான் வந்து ஒரு சின்ன சிறுகதையாக சொல்லியிருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் புத்தகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைகளும் எழுதும் அப்படிங்கிற, குறிப்பாக சமூக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பிளவுகள், அதை எப்படி நாம் கையாள்வது, எப்படி நம்மளுடைய சமூகத்தில் வந்து தலை நிமிர்ந்து நிற்பது, நிற்பதற்கான சூழலை எப்படி ஏற்படுத்துவது என்கிற மாதிரி விஷயமான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை வச்சு அலைகளும் எழுதும் புத்தகத்தை வந்து நம்ம வெளியிட்டோம். மூன்றாவதாக வந்து மண்ணின் தாகம் அப்படின்ட்டு நாட்டுப்புற விழிப்புணர்வு பாடல்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒருங்கிணைச்சி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டோம். அதுக்கடுத்தாப்புல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திணைகள், 4 வகையான திணைகள் மாவட்டத்தில். ஒன்று குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லை அப்படிங்கிற ஒரு 4 திணைகள். பாலை மட்டும்தான் நம்ம மாவட்டத்தில் இல்லை. அப்போது இவ்வளவு சிறப்பான நம்ம மாவட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தொழிற்கூடங்கள் வந்து இதை நாசமாக்கிற கூடாதுங்கிறதுக்கு வேண்டி குமரி துறைமுகமும் மக்கள் போராட்டங்களும் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட நம்ம வந்து போட்டோம். இது போக மாத இதழ்கள், சில வார இதழ்களுக்கு வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறோம். இது போக நிறைய நாட்டுப்புற கலைகள் சார்ந்த ஒலி பேழை, ஒலி குறுந்தகடு அப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய பாடல்களை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்.
1: நிறைய புத்தகங்கள், சிறுகதை சார்ந்த புத்தகங்களும் கட்டுரை சார்ந்த புத்தகங்களும் எழுதியிருக்கிறீங்க. இப்போ வாசிப்பாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய விதத்துல இருக்கிறாங்க. சில வாசிப்பாளர்கள் வந்து இலக்கியம் சார்ந்து மட்டுமே படிப்பாங்க, சில பேர் வந்து சிறுகதை மட்டும் படிச்சா போதும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து எனக்கு கட்டுரை தான் படிக்க பிடிக்கும், நான் கட்டுரை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்ட்டு கட்டுரை மட்டுமே அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு எழுத்தாளர் எழுதணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். அப்படிங்கிற வகையில நீங்க என்ன மாதிரி வாசிப்பாளரா இருந்தீங்க, நீங்க என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் கடந்து வந்தீங்க?
0: இல்ல, முதல்ல படைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் வாசிக்க பழகணும். படைப்பாளர்கள் படைச்சுக்கிட்டே இருக்கிறதை விட எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறதை விட நிறைய வந்து நம்ம வந்து வாசிக்கணும். அதுவும் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் வாசிக்கிறது இல்லாமல் பொதுவான சமூக ரீதியா, ஒட்டுமொத்தமான சமூக ரீதியான பிரச்சனைகள், ஒட்டுமொத்தமான அனுபவங்களை நாம வந்து கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், வாசிக்கணும். அந்த வகையில நாங்க வந்து படைப்பாளர்களையும் நாங்க எழுத்தாளர்களையும் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் வந்து இந்த இயக்கத்துல இருந்தப்போ இயக்க ரீதியாக சமூகத்துக்குள்ளால களமிறங்கும் போது நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம். உழைப்பு ரீதியா, வாழ்வியல் ரீதியா, சமூகத்தில் எல்லாம் கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து நிறைய நான் வந்து பார்த்துருக்கிறேன்.

0: அனுபவங்கள்லாம் அந்த இயக்கத்தோடு நான் இருந்தப்போ கிடைச்ச அனுபவங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது வாழ்வியல் சார்ந்து நிறைய படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். மக்களினுடைய வாழ்வியல், தொழில் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், வாசிக்கவும் செஞ்சேன். இந்த அனுபவங்கள் தான் புத்தகங்கள் மேலேயும் எனக்கு நிறைய வந்துச்சு. வாழ்வியல் சார்ந்து அதை புரட்டுறதுக்கு ஆசைப்பட்டேன். எங்கே போனாலும் வாழ்வியல் சார்ந்து ஏதாச்சும் புத்தகம் இருந்தால் அதை வந்து வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவேன். அப்படித்தான் நான் இப்பவும் அது சார்ந்து தான் நான் இருக்கிறேன். சமூகம் சார்ந்த சிந்தனை தான் முழுமையாகவே, அப்படித்தான் என்னுடைய இதை கற்றுக்கொண்டேன்.
1: நாட்டுப்புற கலைகள் வந்து நீங்க பள்ளிகளுக்கு நேரடியா போய் குழந்தைகளுக்கு சொல்லித்தரதா சொல்றீங்க, இப்ப இருக்கிற குழந்தைகள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இதனுடைய முக்கியத்துவங்கள் குழந்தைகளுக்கு போய் சேருதா, பயிற்சி எடுக்கிறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
0: குழந்தைகள் வந்து இப்போ நாட்டுப்புற கலை, அவங்களுக்கு நீங்க முதல்ல சொன்னது மாதிரி இது வந்து ஒரு நாட்டுப்புற கலையா இல்லது நாகரீக காலத்தில் வந்த கலையா எங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்று கற்றுக்கிடுறோம், சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க, கற்றுக்கிடுறோம் எங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள பழமையான ஒரு சூழலில் உருவாக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒன்று. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருக்குது குழந்தைகளுக்கு இந்த நாட்டுப்புற கலைகளினுடைய, அந்த ஆடல் கலைகள் மீது, அந்த அசைவுகள், அந்த அடவுகள் மீது அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்வம் இருக்கு. ஆனால் அதை எப்படி கையாள்வது என்பதை வந்து நீண்ட காலம் எடுத்துடுறாங்க. இதே ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் வச்சுக்கோங்களேன், டப்பு டப்புன்னு ஆடுறாங்க, என்ன மாதிரி ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாலும் குத்துட்டுன்னு ஆடி போடுறாங்க. அதனால இப்படியெல்லாம் செய்யக்கூடிய குழந்தைகள் வந்து நாட்டுப்புறம் சார்ந்து நாட்டுப்புறத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
2: இதுவரை தேனமுது தொடரில் படைப்பாளர் JP வெனிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.
1: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் RR குமுதினி.
2: நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

0: முடியும். தன
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சவாஷ்,

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: கலிகேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22வது ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായിത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലിഗേവില.
0: நேர்களே, இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:42 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முதலில் நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து உரை வழங்குகிறார் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனிவர் ஆர் சந்திரிகா அவர்கள். அடுத்ததாக தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டி 2026. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று இரவு மணி 8:05 முதல் இரவு 9 மணி வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்று இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் என்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்க

8:30 சரமரோகரி வானொலி சைபால் வழங்கும் தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ், இதில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம், இதில் பேசுவது நான் பகுதியில் ஆர் தனிஷ் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 11:00 ஏக்சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: provided meals through community kitchens. The death toll from the devastating flash floods in Nepal has risen to 1,344. Rescue operations are underway in 8 affected districts, while around 5,000 people remain missing. More than 13,000 people have been rescued so far. In Nuwakot district, a 60-year-old woman was rescued alive after being trapped for 10 days under the debris of a 4-story house. She was shifted to hospital for treatment. Nepal has begun using DNA testing to identify victims, as many bodies have been severely damaged or recovered in parts. So far, only 96 bodies have been identified and handed over to their families. In women's cricket, India will take on arch rivals Pakistan in the final Group A clash of T20 Asia Cup at the Dubai International Stadium tonight. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The Melghat and Penge Tiger Reserves in Maharashtra have emerged as India's most successful sites for the reintroduction of captive-bred vultures, recording encouraging survival rates. And with that, we end this news bulletin.
1: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:10. சேவை செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் குறித்த அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இம்மாதம் 10ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. எனவே அகஸ்தீஸ்வரம் மற்றும் தோவாளை வட்டத்துக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தங்கள் குறைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 821 பணியிடங்களுக்கான குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9ஆம் தேதி ஆகும். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாட்டில் உள்ள 1516 பணியிடங்களுக்கான SBI ஜூனியர் அசோசியேட்ஸ் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. TNBSC குரூப் 2A தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் அடங்கிய தேர்வு தொடர் டெஸ்ட் சீரீஸ் நடத்தப்படவுள்ளது. மேலும் SBI ஜூனியர் அசோசியேட்ஸ் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இம்மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தொடங்கப்படவுள்ளது. IBBS போன்ற இதர வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. மேலும் இத்தேர்வுகளுக்கு தயாராக தேவையான அனைத்து புத்தகங்களும் தன்னார்வ பயிலும் வட்ட நூலகத்தில் உள்ளன. மாணவர்கள் சுயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஸ்டடி ஹால் வசதியும் உள்ளது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான மென் பாடக்குறிப்புகள் https://tamilnadu.careerservices.tn.gov.in/ என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் போட்டித் தேர்வுகள் குறித்து தகவல்களை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போட்டித் தேர்வு

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: தெரியப்படுத்துகின்றோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உங்களுக்காக காத்திருக்கிறது. இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்.

கடை நாகர்கோயில். வானம் மஞ்சள் பூசுகின்ற என தொடங்கும் டி கே ஜெயராமன் இசையில் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன்.

0: மெல்லிசை கேட்டோம்.
1: மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
2: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
3: பக்தி மாலை.
2: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை.

0: கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றி
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: been better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கிழத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார்.

0: டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இதனிடையே நல்லாசிரியர் விருது பெற்ற சீர்காழியைச் சேர்ந்த முதுகலை ஆசிரியர் திரு ராம்குமார், இந்த விருது கிடைத்துள்ளது மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தமக்கு அளிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் பல மாணவர்கள் மருத்துவராகவும், பல மாணவர்கள் பொறியாளராகவும், பல மாணவர்கள் பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன். மேலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்களை ஊக்குவித்து வருகிறேன். என்னுடைய இந்த பணியை பாராட்டி தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயரலால் வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டுகிறது. இந்த விருதினை நான் வந்து மாணவர்களுக்காக மட்டுமே சமர்ப்பிக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1 தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. தஞ்சாவூரில் இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி, 13 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: தஞ்சாவூர் இதில் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டீம் போட்டிருக்கோம். ஃபோரன்சிக் மெடிசன் டாக்டர் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 13 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதனுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணின பிறகு என்ன தகவல் பார்த்து, தஞ்சாவூர்லேருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய தகவல் இனிமேல் தான் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாரோடையும் நான் டச்சில் தான் இருக்கேன். கண்டினியூஸாக 16 பேரோட ஃபேமிலியோடையும் நான் பேசிட்டு தரேன்.
0: சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சினேகா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம்

0: தெத்துக்காடு பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி பத்மஜா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல் யசஸ்வினி கர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மிப்போது 6:41:30. நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். முதலில் வரும் பாடல் குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198970.

நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் RV உதயகுமார்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கலிங்கே விழா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലിങ്കേ വിള.
0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா காலையிலே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
3: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேரம் இப்போது 6:55. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரிசி. நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் மாப்பிள்ளை படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22-ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിയിക്കാവില.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சிறப்பு தள்ளுபடி.
5: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: கலிகேவில திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22-ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ നാളെ. വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
5: തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിയിക്കാവില.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னிசை நேரத்தில் வரும் பாடலை பாடியிருப்பவர் விஷ்ணுபிரியா.

0: தமிழிசை நேரம் கேட்டோம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
1: நாட்டின் கடைக்கோடியில் இருந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் உரையாடினார். அடிமட்ட விளையாட்டு உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் போட்டி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல், ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டு திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தல், இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள், தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பும் வாய்ப்புகளை வழங்குதல் குறித்து பிரதமர் விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடினார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சக்தி கைலாஸ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் உரையாடல் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மேலும் கேலோ இந்தியா போட்டியில் போல்வால்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் சக்தி மகேந்திரன் மாணவிகளுடன் கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமரின் உரையாடல் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் அளவிற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இப்ப நம்ம ஆழ்ந்த லெவல்ல போனா அங்க உள்ள ஹையர் லெவல்ல பொசிஷன் உள்ள கோச்சஸ் எல்லாம் எங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி போறப்ப அங்க நாங்க பொசிஷன் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சார். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா எங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் அவங்க நிறைய தந்துட்டு இருக்காங்க, நிறைய கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஹேண்ட்பால் பண்றேன், ஹேண்ட்பால் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. இப்ப இந்த கேலோ இந்தியா மூலமா எங்க கேம் வந்து மேல வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியுது. இப்பதான் ஹேண்ட்பால் ஒரு கேம் இருக்கா, இல்ல இது ஒரு ஒலிம்பிக் கேமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால ஃபண்ட்ஸ் நிறைய குடுக்கறாங்க.
3: நேஷனல் போயிட்டு இருக்கு, ஆல் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இதுல வர ஃபண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்.
1: மலேசியாவில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறையில் பயிலும் மாணவ மாணவியர் 24 பேர் இணை பேராசிரியர் மனோன்மணி தலைமையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த மலேசிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழ் மொழி சார்ந்து நடைபெற்று வரும் இலக்கிய, இலக்கண மற்றும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் மலேசிய பல்கலைக்கழக மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டனர். தங்களின் வேரை தேடிய இந்த பயணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இணை பேராசிரியர் மனோன்மணி.
4: நாங்கள் எங்கள் நாட்டில் விழுதுகளாக இருந்து வேர்களை தேடி வந்தோம். இங்கு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலும் அன்பும் அரவணைப்பும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றே கூற வேண்டும். நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இந்த இணைப்புக்கு காரணமாக அமைந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தமிழ். தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்து எங்களை போகும் இடமெல்லாம் அனைவரும் எங்களை வரவேற்று அரவணைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள நாகியம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறது. பாடங்களை புத்தகங்களில் இருந்து மட்டும் பயிற்றுவிக்காமல் அவற்றின் நடைமுறை அனுபவத்தையும் தரும் வகையில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான வருகை பதிவேடு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்படுகிறது. மாநில அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர் பிரபாகரன் முயற்சியால் இந்த நடைமுறை சாத்தியமாகி உள்ளது. மாணவர்கள் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள கணினி முன்பு வந்து நின்றவுடன் அவர்களின் பெயர் உச்சரிக்கப்பட்டு வருகை பதிவு செய்யப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்துள்ளது.
5: முன்னெல்லாம் என் பேரை சொல்லி சத்தமா பிரசன்ட்னு சொல்லு, இப்ப கேமரா முன்னாடினா முகத்தை பார்த்து அதுவே பிரசன்ட்னு சொல்லிடும். இது சுயபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
1: நவீன தொழில்நுட்பம் அரசு பள்ளியில் செயலாக்கப்படும் போது அதன் தாக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்கிறது. பாடமாக பயில்வதை செயல்முறையாக காட்டும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆசிரியர் பிரபாகரன்.
6: எந்தவெளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகியம்பட்டி பள்ளியில செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி பார்வை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் அவங்களுடைய வருகை பதிவை சுயமா மேற்கொள்ற விதமா ஒரு முயற்சி செஞ்சிருக்கோம். அதனால மாணவர்கள் வந்து தங்களுடைய வருகை பதிவை ஆர்வமாகவும் சுயமாகவும்

0: தெளிவாகவும் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது.
1: தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது. மிக எளிமையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏஐ வருகை பதிவேடு முறை அரசு பள்ளி மாணவர்களின் சிந்தனையை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் என நிச்சயம் நம்பலாம்.
2: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 2வது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவு

0: தீர்ப்புகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர் கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர். வரும் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெற உள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் மழை.

0: கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும், தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும், குலைத்தள்ளும் பருவத்தில் வாழையில் மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட் 0.5%, ஃபெரஸ் சல்பேட் 0.2%, தாமிர சல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். கதிர் உருவாகும் பருவம் மற்றும் பூக்கும் பருவத்தில் நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்தபின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அளிக்க வேண்டும். பின் சுண்ணாம்பு 1 முதல் 2 கிலோ குழி வரை இடவும் என பீச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வால் நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல்

அதிகரித்து வருகின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: என்ன செல்வி, கையில நோட்டும் பேனாவோட கிளம்புறத பார்த்தா ஏதோ கூட்டத்துக்கு போற மாதிரி இருக்கே.
6: பரவாயில்லையே வள்ளி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான்.
5: நம்ம கடையில வந்து ஒரு பழசார் வாங்கி குடிச்சிட்டு போகலாம்ல, தெம்பா இருக்கும்.
6: வள்ளி ஆசைப்பட்டுட்ட, சரி சரி, ஆனா எனக்கு நேரம் அதிகம் இல்ல. எந்த பழச்சாறு சீக்கிரம் போட முடியுமோ அத போட்டு கொடு, நான் இப்படி உட்கார்றேன்.
5: தம்பி, அக்காவுக்கு ஐஸ் போட்டு தர்பூசணி பழசாறு எடுத்துட்டு வாப்பா. செல்வி, எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச நிலக்கடலை இருக்கு, உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் வரப்ப வாங்கிட்டு போ.
6: ஆகட்டும் வள்ளி.
5: அப்படியே எப்பவும் போல கூட்டத்துல சொல்ற விஷயங்களை நீ குறிப்பெடுத்து வச்சிருப்பல, அது எனக்கும் சொல்லிடு.
6: ஏன் வள்ளி, எத்தனை நாள்தான் இப்படி நான் குறிப்பெடுக்கிற விவரங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்குவ? நீயும் கூட்டத்துக்கு வரலாம்ல?
5: அதான் நீ அங்க சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறியே, அப்புறம் என்ன?
6: புள்ள, நான் எடுத்து வைக்கிற குறிப்பதானே நீ தெரிஞ்சுக்கற. ஆனா அங்க வர்ற வல்லுநர்கள் எல்லா விவரங்களையும் விரிவா தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. நீ அங்க வந்தனா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்ல.
5: இந்த செல்வி, பழசார குடி, நீ சொல்றது சரியாதான் படுது.
6: அப்புறம் என்ன, உடனே கிளம்பு, கூட்டத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
5: ஆகட்டும் செல்வி. தம்பி, கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. இதோ செல்வி அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்.

0: நம்ம ஊர் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்களே.
1: நமக்கு தேவைப்படுற விவரங்களை எவ்வளவு தூரம்னாலும் போய் தெரிஞ்சுக்கிடணும் வள்ளி. இதோ விவரங்களை எடுத்து சொல்ல வந்துட்டாங்க பாரு.
0: ஆமா, இத வந்துட்டாங்களே. எதை பத்தின விவரம் சொல்ல போறாங்க?
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி.
2: நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிராக காணப்படுகின்றது. அது இல்லாத இது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது. குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய அளவு நம்ம மகசூல் எடுக்கலாம், அது மூலமா நிறைய லாபம் ஈட்டலாம். ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம், இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம். அதுல நிறைய வகையான இடர்கள்னால வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதுல நோயினால எப்படி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம்.

நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. எப்ப வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம், அது நல்லா நம்மளுக்கு மகசூலை கொடுக்கும். சரி, இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டு அழுகல் நோய், மூணாவது பார்த்தோம்னா வேறு அழுகல் நோய், அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய், ரொம்ப கடைசியா பாக்குறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ், அதாவது பெயின் மூலமா பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஓவனா வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்கா இலை புள்ளி நோய், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான். சோ இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து முன்பருவ இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் இதுல பேர்லயே வருது பாருங்க, அதாவது ரெண்டு காலம், அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும். அப்ப நம்ம விதை விதைச்சு ஒரு மாத கால இடைவேளை, அதாவது 30-45 நாளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இப்ப நான் சொல்ற அறிகுறி எல்லாம் உங்க செடியில இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க. முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த முன்பருவ இலை புள்ளி நோயில இலைகள்ல இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும். மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து பாத்தோம்னா சிர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை. அந்த சிர்கோஸ்போரா அதுக்கு கால சூழ்நிலை காரணமா அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளியா வந்து உருவாக்கும், அப்புறம் வந்து பெரிய அளவுல வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காணப்படும். இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகள்ல காணப்படும், அப்புறம் வந்து தண்டு, அப்புறம் காம்பு, இந்த மாதிரி நிலக்கடலை மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து முன்பருவ இலை புள்ளி நோய். அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். சோ இந்த பேர்ல வருது பாருங்க, பின் பருவம். அப்போ நம்ம விதைச்சு 55-60 நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். குறுவை பருவத்தில் விதைத்த 55-57 நாள்ல இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து குறுவையில் பருவத்துல நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இலையோட மேற்பக்கத்திலயும் இருக்கும், அடி பாகத்திலயும் இருக்கும். இந்த நோயோட தாக்கம் அதிகமாகறப்போ என்ன ஆகும்னா, இலை வந்து காய்ந்து விடும். அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும். அப்படி உதிர்ந்து விழுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சானம் கண்டிப்பா இருக்கும். அந்த பூஞ்சானம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு, அதாவது நுண்ணுயிரியா இருக்கு. சரி, இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்துல வரும், இதுக்கு வந்து தனியா ஒரு கால சூழ்நிலைகளை தேவையில்லை. நார்மலாவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவுல டெம்பரேச்சர் 20°C இருந்தாவே பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரோஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமா இருக்கிறப்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிக அளவுல காணப்படும். அடுத்து இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம இயற்கை முறையிலும் நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரசாயன முறையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாவே குறைக்கலாம். இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சுட்டோம், அடுத்த காலத்துல நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா, மாற்று பயிரா நம்ம பயிரிடலாம். இப்ப கம்பு, அப்புறம் சோளம் இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு, நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம், அதோட கழிவுனா இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால அது எங்க உதிரும்னா மண்ணலதான் வந்து உதிர்ந்திருக்கும். அப்ப அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலயும் இருக்கும், பிளஸ் வந்து அங்க அந்த மண்லயும் இருக்கும். அப்ப அந்த மண்ல இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும். அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்றப்போ நம்ம அடிபாகத்துல இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணுயிரி அது என்ன ஆகும்னா மேல வரப்போ 12 மணி 1 மணிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறப்போ, சோ வெப்பநிலை அதிகமாகறப்போ அந்த நுண்ணுயிர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பூஞ்சானம் அது வந்து எளிமையான முறையில கொல்லப்படும். இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை. மேலும் ரசாயன முறையில எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பூஞ்சான கொல்லிகளாக 2 மருந்து நம்ம பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 100 கிராம், அப்படி இல்லனா மேங்கோசிப் 200 கிராம் எடுத்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிப்பான் மூலமா தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில வந்து அதாவது 1 ஏக்கருக்கான பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம என்ன

நோய் பார்க்க போறோம்னா தண்ட அழுகல் நோய், வேர் அழுகல் நோய். சோ தண்ட அழுகல் அந்த பேர்லயே வருது பாருங்க, அதாவது அழுகின நிலையில இருக்கும். அதுவும் மெயினா தண்டு பகுதி தான் மெயினா வந்து அதுல அழுகின மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோயா காணப்படுது. தண்டு, தண்டுக்கு அடிப்பகுதியில் இருக்கிறது வந்து வேர். இப்ப நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சறப்போ சரி, இல்ல ஊட்டச்சத்து நம்ம குடுக்கறப்போ நம்ம மண்ல நம்ம ஊத்துறோம். மண்ல ஊத்துறப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஊத்துறத வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சுக்கும். அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும். அப்ப தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த செடியில இருக்க மத்த எல்லா பாகத்துக்கும் தேவையான தண்ணி இந்த சத்துக்களை அனுப்புறதுதான் தண்டோட வேலை. இப்ப தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறியே கொடுக்கும், இந்த தண்டு அழுகல் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, பச்சை கலர்ல இருக்க அந்த இலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும். ஏன் மஞ்சள் நிறமா மாறுதுன்னா, ஒளி சேர்க்கை, பசுங்கணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும். ஏன் அப்படின்னா, அதுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமா காணப்படும். அப்புறம் அதுல வந்து வர அந்த செடியில உருவாகிற பூ உருவாகிறதும் சரி, இல்ல நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசா செய்ய முடியாம எல்லாத்துலயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது இல்லாத பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா, போதுமான அளவுக்கு தண்ணி இல்ல. ஏன் தண்ணி இல்ல அப்படின்னா, தண்டு அழுகி இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகிறப்போ தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா, அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். பழுப்பு நிறத்துல வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அந்த தழும்பு உள்ள இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும். அதுக்கு மேல அந்த தண்டு அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் அதிகமா இருக்கிறப்போ வெள்ளை கலர்ல பூஞ்சானம் இலைகள் மாதிரி மேல வந்து உருவாகி இருக்கும். அந்த இலைகளுக்கு மேல இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்கும். அதான் வந்து இந்த தண்டழுகல் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள். சரி, இந்த நோய் வந்துடுச்சு, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா, ஒன்னு அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்ணிலேயே இருக்கும், அந்த மண் மூலயமா பரவும். அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலை உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கு மேல வந்து பூஞ்சானம் வளர்ந்திருக்கிறது நம்ம நல்லாவே பார்க்கலாம். சரி, இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, மண்ணின் மேல உள்ள கழிவுகள், அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிர்ல நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்கணும். எப்படி அழிப்போம் அப்படின்னா, கோடை உழவு இல்ல ரொம்ப ஆழமா நம்ம உளுறப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விதையை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து ரெண்டு முறையை பயன்படுத்தலாம். ஒன்னு வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம், அப்படின்னா உயிரி கட்டுப்பாடு அப்படின்ற முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரி கட்டுப்பாடு அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, பாக்டீரியா உயிரி கட்டுப்பாடுன்னு ரெண்டு வகை இருக்கு. அதுல பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சான உயிர், அது வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கும், லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கும். இது நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற வேளாண்மை மையத்துல வந்து எல்லா இடத்துலயுமே இது காணப்படும். அங்க நம்ம போயிட்டு அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்க அந்த உயிரி கட்டுப்பாடு நம்ம வாங்கி ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் அது நம்ம விதையோட நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைக்கலாம். இது ஒரு வகையான முறை. இந்த உயிரி கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம், 50 கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்படி பண்றதுனால விதை மூலமா வரக்கூடிய நோய்கள், விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை. அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ, ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 500 kg/ha, ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுத்தையுமே கலந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வரணும்னா 500 kg/ha. ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம 500 kg அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம். அப்படி இடுறப்போ அதுல இருக்கிற இந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிடும். அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம், கார்பன் டசிம் இல்லைன்னா திரம், கார்பன் டசிம் திரம் 3 g/kg நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதுல நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம். அடுத்து வந்து வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம். தண்டழுகல் நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் வேரழுகல் நோய். இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இல்ல வேர் அழுகல் நோய்க்கு தண்டு அழுகல் நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா, வேர் அழுகல் நோய் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும். அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலர்ல மாறும். அப்புறம் அந்த நிலக்கடலையோட விதை வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் அது மேல பூஞ்சானங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, வேர் அழுகல் நோயில வேர் அதிகமா பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப எளிய முறையில மேல வந்து வந்துடும். இந்த வேர் பகுதியில நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாம் ஒரு சக்தியா இருக்கிற நிலக்கடலையில ஒரு 50 நிலக்கடலையாவது இருக்கும். ஆனா வேர் அழுகல் நோயில பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில பார்த்தோம்னா நிலக்கடலையோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கும், ஒரு 10 இல்ல 5 அப்படிதான் இருக்கும். மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா, தண்டு அழுகல் நோய்க்கு என்னென்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேர்த்தி செய்யறது, அது இல்லாத நம்ம தொழு உரம் இடுறது எல்லாமே வந்து

ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பேரழுகல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து மண்ணில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய். நிலக்கடலையில் இலையோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும். இப்படி வரதுனால இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது, இலை மற்றும் அதில் இருக்க பூ மற்றும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நோயோட அறிகுறி

0: மூலம் நோய் தோன்றுகிறது. ஸோ நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு என்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குளோரோதாலோனில், அது 0.2% குளோரோதாலோனில், அப்புறம் மேங்கோசிப் 0.25% இந்த பூஞ்சான கொல்லி 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து தெளிப்பான் மூலமா நம்ம இலைகள் மேலே தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறதுனால இந்த துரு நோயுடைய தாக்கத்தை நம்ம எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். நோய் காரணிகள், அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள், முன்னாடி பார்த்தது நம்ம பூஞ்சையை பத்தி பார்த்தோம், இப்போ வந்து வைரஸ் பத்தி பாக்குறோம். இந்த பூஞ்சையையும் வைரஸ் தான் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலையில அதிக அளவுல பாதிப்பு பிளஸ் இழப்பு வந்து ஏற்படுத்துது. சரி, இந்த என்ன நோய் பார்த்தோம் அப்படின்னா மொட்டு கருகல் நோய். ஸோ அது பேர்லயே வருது பாருங்க, கருகல். அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகுன மாதிரி இருக்கும். எதுனா மொட்டு தான் அதிகமா கருகுன மாதிரி இருக்கும். அது இல்லாத இலைப்பகுதி பாதிப்படையும், அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே அதனால வந்து பாதிப்படையும். சரி, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா இலைப்பேன், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலமா பரவும். சரி, இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறுவை சம்பா பருவத்துல முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும். அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். ஸோ வருமன் காப்பதே சிறந்தது. நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி, நோய் வரத்துக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராம தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்றது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராம தடுக்கலாம், நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம்.
1: என்ன பிள்ள, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க நல்ல தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா செல்வி, நிலக்கடலையில என்னென்ன நோய் பிரச்சனைகள்லாம் நாங்க எதிர்கொள்றோமோ அதை தெளிவா எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் அருமையா தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: அப்படின்னா உனக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா?
2: ஆமா, எங்க கழனில ஏற்படுற நோய்களை கட்டுப்படுத்த தேவையான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.
1: வள்ளி, அடுத்ததா தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க எடுத்து சொல்றாங்க, அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
3: கேவிகே வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. எங்கிட்ட வந்து மொத்தம் 14 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோ இல்லை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து மில்லட்டு, இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பனை மரங்கள் ஜாஸ்தி. இந்த பனை மரங்களில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிறது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நிறையா தொழில் முனைவோர் வந்து உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீன் மதிப்பு கூட்டுதல் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டங்கிறதுனால வந்து மீன் உற்பத்தி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் வந்து மீன் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மணியல் எக்ஸ்பர்ட், மணியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த கேவிகே ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பொது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஐசிஆர் வந்து ஒவ்வொரு கேவிகேக்கும் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள். ஸோ ட்ரைனிங் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் உண்டு. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங். ஸோ இதுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங்க்கு வந்து விவசாயிகள் வந்து இங்கே நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் போம். அது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங்காக இருக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். இது மாதிரி இப்போ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுல கண்டினியூஸாக ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ FLE அப்படிம்போ, அப்புறம் OFTம்போம். ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப மதிப்பீடு அப்படிங்கும், ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிமோ, ஆன்ஃபார்ம் டெஸ்டிங். இதில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள், இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து விவசாயியோட அவங்க ஓன் நிலத்திலே வந்து போய் பரிசோதித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஐசிஆரோ இல்லை வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுது, நம்ம லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து அசஸ் பண்ணுவோம். அந்த தொழில்நுட்பம் நம்ம விவசாயிகளுடைய தேவையிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து ஐசிஆர்ட்டிலேருந்து எடுத்து வந்து இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து எடுத்து வந்து அதை நம்ம நிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம விவசாய நிலத்தில் டெஸ்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். இது ஒன்று முக்கியமானது. அடுத்த முக்கியமான மேண்டேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா முன்னணி செயல் விளக்கம், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட முன்னேறிய சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி காட்டுதல், அதிக மகசூல் கிடைக்கிற விவசாய

இதை வந்து மற்ற விவசாயிகளை கூட்டு வந்து நாங்கள் காமிப்போம். இந்த பாருங்கள், இந்த விவசாயி இந்த தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணார், அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம நல்ல மகசூல் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையில் வந்து அங்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஒன்று இன்னொரு என்னன்னாக்கா, அந்த FLD அந்த முன்னணி செயல் விளக்கம் நடைமுறைப்படுத்தின விவசாயி வந்து அவரும் அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவார் மற்ற விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், இது மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்க ரெடி ஆயிடுவாங்க மென்டலி. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடைமுறைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ICR கொடுத்துருக்க மேண்டேட். இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிமோ. இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பெண்களோட பங்களிப்பு இன்னும் விவசாயத்தை அதிகமாக அங்கீகரிக்கப்படலை, அதனால் வந்து ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தனி டார்கெட்டாகவே அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு அஸ் பர் ICR கைட்லைன்ஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து கிராமப்புறத்து இளைஞர்கள். கிராமப்புறத்து இளைஞர்கள்னு சொல்கிறப்ப தூத்துக்குடி KVK ஸ்கேடு வேளாண் அறிவிலேருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுது, மிகவும் பெருமைப்படுது. ஏன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் 1. டாரி Zone 10 72 KVK இருக்குது. நாங்கள் எவ்ரி இயர் இது மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த ட்ராப் அவுட்டான பசங்க, பொண்ணுங்க எல்லாம் அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து, ஸோ விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த துறைகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத, என்னென்ன ஸ்கில்ஸ் டெஃபிஷியன்சி ஆர் லேக்கிங் இது மாதிரி பசங்கள்ட்ட இருக்குது அவங்க தேவை அறிஞ்சு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூலமாக விவசாயியோட பொண்ணோ பையனோ இருந்தாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒரு கூடுதல் வருமானம் அவங்க ஃபேமிலி கிடைக்கும், இது மூலமாக வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், அது மேம்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து இப்போ ரூரல் யூத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே ஈக்குவல் ஃபோக்கஸ் வந்து பண்ணை மகளிர் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வேளாண் ஆலோசனைகள் ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ் அப்படிமோ, பயிர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, மண் மேலாண்மை, உர மேலாண்மை, இது சம்மந்தமான நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஃபீல்டு விசிட் போவோம், டயக்னோஸ்டிக் ஃபீல்டு விசிட் போவோம். ஸோ அங்கே போய் என்ன பயிர் செய்கிறாங்க, அதில் எது மாதிரி பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மண் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மற்றும் அவங்களுடைய இடுபொருள்கள், உரம் போடுறதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன உரம் போடுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, இயற்கை உரம் போடுறாங்களா, செயற்கை உரம் போடுறாங்களா, இது மாதிரி இப்போ இரிகேஷன் சோர்சஸ், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா அவங்களுடைய தேவைகள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து தோட்டக்கலை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனானா வந்து ஒரு மேஜர் கிராப், more than 8,000 hectares வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். பனானா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஈகோ சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காண்டி KVK வந்து நிறைய நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்களெலாம் சேர்ந்து, NRCB நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ பனானா க்ரோயர்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட் ஆகணும், அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் இருக்குது, பனானாவில் வந்து ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது, விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பனானா மைக்ரோ நியூட்ரியன்ட், பனானா ஸ்பெஷலுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லினோ பாதிப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை, ஸோ இந்த இப்போ எல்நினோனால வந்து வறட்சி, உபர்நிலை, சலினிட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிஜென்சி பிளான்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டு, ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஜென்சி பிளான் போட்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து எல்நினோட பாதிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக வேளாண் இயந்திரமயமாக்கல், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் தொழில்நுட்பங்களை நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மெயினாக வந்து நம்ம மலைகள் துறை விஞ்ஞானி வந்து மீனில் வந்து மதிப்பு கூடுதல் சம்பந்தமாக தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூடுதல் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி, அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்துதல், மதிப்பு கூடுதல் மற்றும் பொதியிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது எல்லா வகையிலுமே வந்து நம்ம ஹோம் சயின்டிஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் FPO,
12 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்.

0: ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து நம்ம கேவிகே மாவட்டத்தில் இருக்கு. நாங்கள் டைரக்டாக வான்மலை, கதிரொலி மற்றும் பெருந்தலைவர் வாழை எஃபிஓ, இந்த மூணு எஃபிஓவுக்குமே வந்து டைரக்டாக ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் அவர் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட், ஆர் வி கேன் சே டெக்னாலஜிக்கல் பேக் ஸ்டாப்பிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாடு, ஸ்கேடு வேளாண் அறிவு நிலையம் வந்து பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ இது மூலமாக வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணை மகளிர் மற்றும் ரூரல் யூத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் விரிவாக்கம் தான். ஸோ ஆல் சோசியல் மீடியா அண்டு ஐசிடி டூல்ஸ், மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செயல் விளக்க அலகுகள், ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 டெமோ யூனிட்ஸ் இருக்குது. 30 டெமோ யூனிட்ஸ் இங்கே ட்ரைனிங் வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கூட்டு போய் காமிப்போம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஒர்க் இன் அ கன்வர்ஜன்ஸ் மோட் டு அச்சீவ் அவர் டார்கெட்.
1: என்ன வள்ளி, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை பத்தி அந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல
2: செல்வி. இந்த விவசாயம் சார்ந்த பயிற்சிகள்லாம் கத்துக்கிறேன்னு என் கடைக்கு வரவங்க நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் இந்த கேவிக்கையில என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்காக இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன்.
1: நானும் விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் இங்க பயிற்சிகளை எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இங்க வந்ததுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா செல்வி கிளம்புவோம்.
1: வாப்பில கிளம்புவோம்.
2: அட, நீ நோட்லயும் குறிப்பெடுத்து வச்சுக்கிறல்ல, நல்ல விஷயம். இனி நானும் இது போல கூட்டத்துக்கு வரும்போது நோட்டும் பேனாவும் கொண்டு வந்துடுறேன்.
1: அட, அப்படின்னா இனிமே கூட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: அட, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
5: நீ கில்லாடிதான் போ.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்கள மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற

மற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வாழ்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தின்போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று அவர் கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சிக் கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சானை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல், யசஸ்வினி கார்படே இணையை வென்றது.
எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர்

0: 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மை போது 8:05:40. இப்போது ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டி 2026 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்மிப்போது 8:06:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் சலீம்.

நேர்மைப்போது 8:12. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் டைம்.

நேர்மை போது 8:17. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் சேட்டை.

நேரம் இப்போது 8:26. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் பதம் படம் ரிதம்.

நேரம் இப்போது 8:47. நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி உங்களுக்காக வருகிறது கோடம்பாக்கம்.

நேரம் இப்போது 8:52 நேர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் போஸ்.

நேர்மிப்போது 8:56. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் மனசலாம்.

0: நேர்களே, இதுவரை ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டி 2026 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். மீண்டும் இவ்வர்ணனையை இன்றிரவு மணி 9:15 கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi reiterates 7.8% GDP growth amid global uncertainty reflects India's economic strength. Addresses SRCC students in New Delhi. President Draupadi Murmu stresses teachers' role in nurturing independent thinkers to create future entrepreneurs and scientists. India and Nepal continue joint operation to rescue people trapped inside hydropowered project tunnels in Nepal hit by flash floods. Melghat and Pinch tiger reserves in Maharashtra emerge as most successful reintroduction sites for vultures.

நேரம் இப்போது 9:15. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் 24.

நேரம் இப்போது 9:20. நேர்களே, குமரி பண்பை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் வேட்டையை.

நேரம் இப்போது 9:32. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வரும் பாடலின் படம் நான் ஈ.

நேரம் இப்போது 9:35 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வருகிறார் சுந்தர பாண்டியன்.

நேரம் இப்போது 9:40. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் கும்கி.

நேரம் இப்போது 9:45. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் சண்டக்கோழி.

நேரம் இப்போது 9:49. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் ஜூலி கணபதி.

நேரம் இப்போது 9:54 20 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் மின்னலே.

நேரம் இப்போது 10 மணி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் மனம் குத்தி பறவை.

நேரம் இப்போது 10:05. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் அஞ்சான்.

நேர்மிப்போது 10:15. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் களவாணி.

நேர்மை போது 10:19:20. நேர்கள் காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை செய்யி நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் மஞ்சப்பை.

நேரம் இப்போது 10:23:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் தாண்டவம்.

நேரம் இப்போது 10:29. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் ஜீவா.

நேர்மை போது 10:34 நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம்.

நேர்மிப்போது 10:39 நேர்களே, குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் சண்டி வீரன்.

நேரம் இப்போது 10:43 நேர்களே, குமரி பண்பலை நூற்று முதல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரையிசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் கோரிப்பாளையம்.

நேயர்களே, இதுவரை ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டி 2026 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 பெண்கள் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்விப்போது 10:50. திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் அடியே.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் இப்போது 10:55. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். நிறைவாக வரும் பாடல் ஜோ படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாசன் பாடியது.

நேர்களை இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. நாள் முழுக்க இருந்த ஓட்டம், வேலை, பயணம், சின்ன சின்ன கவலைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இரவை இசையோடு ரசிக்க தயாராகுங்கள். உங்களுக்காகவே இந்த இரவு நேரத்துல மனச வருடும் இனிமையான பாடல்களோடு உங்கள் நினைவுகளை தேடி அருமையான பாடல்கள் காத்திருக்கு. அந்த வரிசையில முதல் பாடலா 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது அற்புதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில், பா விஜயின் வரிகளில், சிவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:13 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 5-ஸ்டார் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் குரலில், பா விஜயின் வரிகளில், பரசுராம் ராதா இசையில்.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்கார மாதிரி இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணி பம்ப் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க, இதுல வேற குழாய திருப்பிட்டு வேலை செய்யறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க, அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே வரலனா அப்படி என்ன பண்றது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்பல இருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா.
1: ஆனுங்கம்மா நீங்க சொல்றது நல்லாதான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்க வீட்டுல எப்படி தண்ணி சிக்கனமா செய்யறனோ அதே மாதிரி உங்க வீட்லயும் செய்யணுங்கிறீங்க, அதானம்மா? நான் எங்க இருந்தாலும் தண்ணியை சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
2: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாயிருக்குதா?
3: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க, அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
4: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும், அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும், அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
4: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
4: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
5: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல வாலியின் வரிகள்.

நேரம் 11:26 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நியூ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் இசையில.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விரும்பாண்டி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, கமல்ஹாசன் வரிகளில் இளையராஜாவின் அற்புதமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அருமையான இனிமையான பாடல்களெல்லாம் வரிசையாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் வித்யாசாகர் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். 12 மணியிலிருந்து வரிசையாக காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு இடைவிடாத பாடல்களை தான் கேட்க போறீங்க. எஸ், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பொய்யே பொய்யே
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து.

அழகு கெடாமல் மெதுவாக அணை கட்டுமா நான் இதமாக நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ புயல் கொள்ளவே

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், தேவராஜன் இசையில் பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலாவதாக சித்தி விநாயகம் என்ற இனிய கீர்த்தனை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சுத்தானந்த பாரதி இயற்றிய சகலகலா வாணியே, கேதாரம் ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நானே உன்னை நம்பினேனே பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை, முள்ளந்திரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். நேரம் 5 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம்.

நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட சண்டரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்.

சத்யாதி பாபசமனே ஹரிதஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜா ஹஸ்தி கிருத்த

நிர்முக்தா ஹர்ஷிணி ஹரிசோதரி ஆஹா ஹூ முகஸ்துத்ய ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹையங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா.